0: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அருள் மாலை இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலின் சிறப்புகளோடு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்களிடம் திருக்கோவிலை பற்றி கேட்டபோது,
1: வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி, பெரியகுளத்துல இருந்து வரோம். நாங்கள் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவோம். இந்த ஊர்ல நாங்கள் ஏற்கனவே எங்க நாத்தனார் கூடியிருந்தாங்க, அதனால நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கோம். அம்மா நல்ல சக்தியா இருந்தோம்.
2: வணக்கம், நாங்கள் பெரியகுளத்துல இருந்து வரோம். என் பேர் பிரியா. நாங்கள் இங்க திண்டுக்கல் மாவட்டத்துல ஆடி வெள்ளிக்கு இங்க கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பொதுவாகவே இந்த பக்கம் திண்டுக்கல் வந்தோம்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவோம். இங்கே வந்து நம்ம வேண்டிட்டு போனோம்னா இங்கே நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த கோவில் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸான கோவில். இங்கே வந்து எது வேண்டுதல் வச்சோம்னா நடக்கும். நம்பிக்கையான கோவில். ஆடி வெள்ளிக்கு கண்டிப்பாக தவறாமல் நாங்கள்.
3: ஓம் சக்தி. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன். என் பேர் காவேரி அம்மா. சிட்னாங்கம்பட்டி திண்டுக்கல் பக்கத்தில் தான் அவுட்டரில் இருக்கோம். சக்தி வாய்ந்த கோயில் இந்த அம்மா கோட்டை மாரியம்மன். பலகாலம் 100 காலத்துலேருந்து ஃபேமஸாக இருக்கும். ஆடி வெளியில் ரொம்ப ஸ்டெப்பாக இருக்கும். ஆடி வெளியில் கூழுக்காய்ச்சி ஊற்றி வேண்டிய வரத்தை கொடுப்பாங்க. எந்த வேண்டுதல் வச்சாலும் அம்மா அற்புதம் பண்ணி நல்ல நல்ல ஒரு இயற்கையை கொடுப்பாங்க. கைகால் சோத்தை கொடுப்பாங்க. வேண்டிய வரம் எந்த வரமாக இருந்தாலும் நம்ம அம்மாட்ட வந்து வேண்டுதல் பண்ணிவிட்டு நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க. நாங்களும் சிறப்பாக வந்து செய்வோம். பல முறை வந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே வந்துட்டு போகாமல் இருக்கிறது இல்லை. நல்லபடியாக இருக்குதுங்க. அருளாட்சி பண்ணுறாங்க.

என் பேர் மேகலாங்க. நான் வந்து இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணது கோயம்புத்தூரில். ஆனால் எப்போவுமே மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அம்மனை வந்து தரிசிக்காட்டி மனசே நிம்மதியாக இருக்காது. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் ரொம்ப சக்தி அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி. அதுவும் ஆடி வெள்ளியில் இங்க வந்து ரொம்ப விசேஷமா இருக்குங்க. நீங்க எல்லாருமே ஒரு தடவையாவது அம்மனை வந்து தரிசிச்சு அவளோட அருளை வாங்கிக்கோங்க.

0: திருக்கோவிலுக்கு வெளியே பூக்கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் வியாபாரிகளிடம் கேட்டபோது,
1: என் பேர் ஜெயந்தி, நாங்க 40 வருஷமா பூக்கடை வச்சிருக்கோம். கோயில்ல சிறப்பு வந்து நல்ல விசேஷம், நினைச்ச காரியம் நடக்கும். நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். தாலி வரம் கேக்குறவங்களுக்கு தாலி வரம் கொடுக்கும். எது மன சரியில்லைனாலும் வந்தாலும் நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். நல்ல மாசி இது கோயில் திருவிழா அமோகமா நடக்கும். 3 மாசத்துக்கு நல்ல சூப்பரா நடக்கும். நல்ல அம்மன், அருள் வாய்ந்த அம்மன். நல்ல கோயில் விசேஷம் நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்க, எல்லா வெளியூர் ஜனங்கள்லாம் வந்து ஆதரவு கொடுங்க.
2: நாங்கள் திண்டுக்கல் மாரியம் கோயிலுக்கு பூக்கடை வச்சுருக்கோம். நாங்கள் என் பேர் சங்கர். இது நான் 25 வருஷம் ஆகுது நான் வந்து கடை வச்சு. இந்த கோயிலில் வந்து சக்தி வாய்ந்த கோயில். எல்லாம் வெளியில இருந்தெல்லாம் வர்றாங்க போகிறாங்க. ஆடி வெள்ளிக்கு எல்லாமே வந்துட்டு போகிறாங்க. எல்லாம் இந்த மதுரை இதில் எல்லாம் வர்றாங்க. திரு கொடைக்கானல் இப்படிலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. நத்தவங்க ஊர்ல எல்லாம் பழனி எல்லாமே வர்றாங்க போகிறாங்க. கோயிலுக்கு வந்துட்டு போய் பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே கொடுக்குறோம், பூ கொடுக்குறோம் சாமிக்கு.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அருள் மாலை. இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் சிறப்புகளோடு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் எல்லா மதத்தினரும் இணைந்து மகிழ்வுடன் வழிபாடு செய்வதை இன்றும் நம்மால் காண முடியும். கிறிஸ்தவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரிகளும் புடவை காணிக்கை செலுத்தியும் குத்துவிளக்கு காணிக்கை செலுத்தியும் மூலஸ்தானத்தில் வழிபட்டு தீர்த்தம் வாங்கி செல்லும் வழக்கத்தை இன்றும் நம்மால் காண முடியும். கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் மராமத்து பணிகளும் புனரமைப்பு பணிகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்டவர்களுக்கு கேட்ட வரங்கள் அனைத்தும் அள்ளி கொடுப்பவள் திண்டுக்கல் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆகும். தேடி சரணடைந்த அனைத்து உயிருக்கும் நாடி வந்து அபயம் தந்து அருள் வழங்கும் மகமாயி கோட்டை மாரியம்மனை வணங்கி மகிழ்கிறார்கள் பக்தர்கள்.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 கேட்கலாம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மகள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். இன்று காலை 7 மணிக்கு நேர்களே உங்களுக்கு உற்சாகமான மகிழ்ச்சியை தந்திட இணைகிறது 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில். 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்திவி விமன் சின்னர் வசை இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக நிகழ்ச்சியில் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில் காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. முற்பகல் 11 மணிக்கு நேய உறவுகளின் இனிய பங்கேற்பில் தேடி வரும் பண்பலை. நண்பகல் 12 மணிக்கு சகோதரிகளின் பங்கேற்பில் யாதுமாகி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் காலின் செல்வராணி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்ய காத்திருக்கிறார் 100.5 நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்கலாம். காலத்தால் அழியாத காவிய மெட்டுக்களோடு இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 1:30 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நெஞ்சில் நிறைந்தவை, நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 2 மணிக்கு மில்கா ஒன்னர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி ஈரோட்டிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் தெரிவில் வலம் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ண துரிகையில் திக்குமுக்கு வண்ண துரிகை 4:30 கேட்கலாம். புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ண துரிகையில் திக்குமுக்கு வண்ண துரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்களை சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு திரை இசை மெட்டுக்களோடு பூக்கும் கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். கச்சவி வழியாக நேர்களின் விருப்ப பாடல்களை நேர்களின் குரல்களிலே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கோ இன்றிரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியில் 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்கேற்பில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு பயணிக்கும் இளமை பேசுகிறது. இரவு நேரத்து இசையாய் ஒலிக்க காத்திருக்கிறது கொடைத்தென்றல் இன்றிரவு 9 மணிக்கு. தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சியாக நினைவேசுகம் இன்றிரவு 10 மணிக்கு திண்டுக்கல் மாவட்ட நேர்களுக்காக. இடைவிடாத இணைய மெட்டுக்களாய் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5.

0: இனி கேட்கலாம் வசந்த விடியல். விடியலுக்கு முன்பாய் செய்திச் சுருக்கம்.
1: பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் ஒதுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, புலர்கின்ற ஒவ்வொரு விடியலும் ஒரு வரம் நமக்கு. எனவே ஒவ்வொரு நாளும் புதிய முயற்சிகளோடும் புதுவித அனுபவங்களோடும் பயணித்து மகிழ்ச்சிக்கான உங்களை வாழ்த்து வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் குரல் எண் 1125.
2: உள்ளுவன் மண் யான் மரப்பின்

0: குணம் போரிடும் கண்களை உடைய இவளின் குணங்களை மறந்தால் தானே என்னால் நினைக்க முடியும். நான் தான் மறந்ததே இல்லையே. குறள் எண் 1125, அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: உள்ளுவன் மண் யான் மறப்பின் மறப்பறியேன் உள்ளமற்கண்ணால் குணம்.
0: போரிடும் கண்களை உடைய இவளின் குணங்களை மறந்தால் தானே என்னால் நினைக்க முடியும். நான் தான் மறந்ததே இல்லையே. குறள் எண் 1125, அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.

நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை பெருவிழாவில் இன்று மாலை மணி 5:30 கொடியேற்றம் மற்றும் திருப்பலி நடைபெற இருக்கிறது.
1: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.

வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: சென்னை மாவட்டம் காளிகாம்பாள்.

0: சோகம் தீரும்.
1: திருவாரூரில் பிறந்தாள் முத்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, சிதம்பரத்தில் வழிபட்டால் முக்தி, காளையார் கோவிலில் காலடி எடுத்து வைத்தால் முக்தி, காளிகாம்பாள் குங்கும பிரசாதம் பெற்றால் உயர்வும் முக்தியும் நிச்சயம். ஆதிபீட பரமேஸ்வரியாய் அருள் செய்யும் அன்னைக்கு அலைமகளும் கலைமகளும் திருக்கண்ணாக இருக்கிறார்கள் என்பது ஐதீகம். சென்னையின் அடையாளமாக, ஏன், சென்னைக்கே அடையாளம் தந்த காளி அவள். பாரிமுனையில் கோயில் கொண்டிருக்கும் பராசக்தியாய் காளிகாம்பாள் ஆலயம் மிக பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருப்பதால் காளி எப்போதும் பக்தர்கள் சூழவே இருக்கிறாள்.

ராஜகோபுரம், நடராஜ மண்டபம், காயத்ரி மண்டபம் அனைத்தும் எழிலாய் இருக்கின்றன. காளிகாம்பாள் மகாலட்சுமியையும் சரஸ்வதியையும் தன் இரு கரங்களாக பெற்றிருப்பதாக ஐதீகம். ஆலயம் கிழக்கு நோக்கியும் அம்பிகை மேற்கு நோக்கியும் இருக்கிறாள். இத்தலத்தில் அம்பிகை நீலியாய், சூளியாய், காளியாய் அருள் செய்கிறாள். அது மட்டுமல்ல, காளி தான் கொண்டுள்ள 12 அம்சங்களில் காஞ்சி காமாட்சியாகவும் இருப்பதாக ஐதீகம். அதனால்தான் அங்குசம், பாசம், நீலோத்பல மலர், வரத முத்திரை, 3 கண்கள், நவரத்ன மணிமகுடம், வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அந்த பாதம் தாமரை மலர் மீது இருக்கும்படி அமர்ந்த கோலத்தில் அன்னை நம் மனதை மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க வைக்கிறாள். கடற்கரை கோவிலில் காளி உருவம் உக்ரமாக இருந்ததாகவும், பாரிமுனை வந்த பின்பு காளியின் உருவம் சாந்த சொரூபியாக மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது.

காளியின் கருவறையைச் சுற்றி அருணாச்சலேஸ்வரர், நவக்கிரகங்கள், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், ஸ்ரீ கமடேஸ்வரர், துர்கா, சண்டிகேஸ்வரர் ஆகியோர்களின் சன்னதிகளை பார்க்கலாம். யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாரதியின் பாடல் காளிகாம்பாளுக்கு எழுதப்பட்டதாகவும், வீர சிவாஜி இத்தலம் வந்து அன்னையை வழிபட்டதாகவும் வரலாறு. பக்தர்களின் துன்பங்களை போக்கும் அம்பிகைக்கு சன்னதியிலும் ஸ்ரீசக்கரம் இருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஸ்ரீசக்கரமே தேராக இருக்கின்றது. சக்கரராஜ விமானம் என்ற இந்த தேர் வெண்கல கிண்ணித்தேர் என்றும் சொல்லப்படுகிறது. கிண்ணித்தேர் இங்குள்ளது போல இந்தியாவில் வேறு எங்குமே இல்லை என்பது கூடுதல் சிறப்பு. கார்த்திகை அமாவாசையில் கோலாகலமான பூஜைகள் காண்கிறாள் காளி. தல விருட்சம், மாமரம், பரிவார தெய்வதை, கடல் கன்னி, கடல் தீர்த்தம் என்று இருப்பதால் அன்னை நெய்தல் நில காமாட்சியாகவும் போற்றப்படுகிறாள். பௌர்ணமி அன்று அம்பிகைக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடும் பூஜையும் நடைபெறுகிறது. சிவனும் சக்தியும் அருள் தரும் தலமாக விளங்குகின்றது. காளிகாம்பாள் உற்சவ அன்னையின் பெயர் பெரிய நாயகி. இத்தலத்தில் சிவபெருமான் கமலேஸ்வரராகவும்

0: அண்ணாமலையராகவும் விளங்குகிறார். வரங்களை அருள்வதில் காமாட்சியாக, தீமைகளை அழிப்பதில் காளிகாம்பாளாக, பக்தர்களை காப்பதில் கமடேஸ்வரியாக ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை கொண்டு அமர்ந்திருக்கிறாள் அன்னை காளிகாம்பாள். அன்னையின் தரிசனம் பரம ஐஸ்வர்யம். சென்னை மாவட்டம் காளிகாம்பாள்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் வசந்த விடியல்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
10: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
12: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சுகப்ரியா.
0: ஓ, சுகப்ரியாவா? நீங்க நெத்தில எத்தனை பொட்டு வச்சிருக்கீங்க? ஒன்னா ரெண்டா? நான் மூணு இருக்கு, ரெண்டு ரெட் கலரும் ஒரு ஒயிட் கலரும் இருக்கு. ஆமான்னு தலைய ஆட்டுறாங்க. சரி சரி, இது என்ன கையில் அழகா மருதாணி வச்சிருக்கீங்க? யார் வச்சு விட்டா? அம்மா வச்சு விட்டாங்களா? இங்கே என் கையில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் ஒட்டி விட்டுறீங்களா? மாட்டிங்களா? உங்கள் கை மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி சரி, இந்த பாசி யார் வாங்கி கொடுத்தது? நீங்கள் போட்டிருக்க பாசி யார் வாங்கி கொடுத்தா?
1: அப்பா அம்மா.
0: அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்களா? அப்பா பேர் என்ன?
1: பாலு.
0: பாலு அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: ஆஃபீஸ்.
0: சரி, அம்மா பேர்?
1: இந்திராணி.
0: ஆ, இந்திராணி அம்மா என்ன பண்ணுறாங்க?
1: வேலை செய்கிறாங்க.
0: விளைச்சிடறாங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: சோறு.
0: சோறு சாப்பிட்டீங்களா? காலையிலேயே சோறு சாப்பிட்டீங்களா? என்ன வச்சுருந்தாங்க சோறுக்கு? குழம்பு?
1: காய் குழம்பு.
0: உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் பிடிக்கும்?
1: கத்திரிக்காய்.
0: கத்திரிக்காயா? நீங்கள் குட்டை கத்திரிக்காய்ன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாவா? ஆமாம், தலையாட்டிட்டாங்க. சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர். வேலை.
0: டாக்டரா? என்ன செய்வீங்க? யாருக்கு?
1: அப்பா அம்மாக்கு.
0: நீங்கள் டாக்டர் ஆகி உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் ஊசி போடுவீங்களா? வேற யாருக்கும் இப்போ ஊசி போட மாட்டீங்களா? போடுவீங்கல்ல? எத்தனை போடுவீங்க? ஒன்னா? வாவ், சரி சரி. இது என்ன கையில் என்னென்னமோ எழுதியிருக்கீங்க, விரலில் என்ன எழுதியிருக்கீங்க? இதில் என்னம்மா எழுதியிருக்கீங்க? எஸ்ஸு எஸ்ஸு. அப்புறம் என்னென்னமோ எழுதியிருக்கீங்க? ஓ, படிப்புன்னு எழுதியிருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கு. ஓ, இப்படி போட்டு இப்படி போடணுமா? ஆஹா, எனக்கு தெரியாது இப்படிலாம் போடுறதுக்கு. ஓ சரி சரி சரி. அம்மா மட்டும்தான் போட்டாங்களா? நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல்

0: வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போனிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனின் சன் பிரிப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேர்களுக்காக. இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முஸ்ரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் நமக்கு தரும் தலைப்பு பொறுப்புணர்வு. கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: கிடைக்க இருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.
1: நல்லவருக்கு நல்லவரே, நாணயந்தா உள்ளவரே.

0: கோடை பண்பலை 100.5
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610
1: வழங்கிய வசந்த விடியல்.
6: கொடை பண்பலை 100.5 இனி உங்களுக்கு உற்சாகமான மகிழ்ச்சியை தந்திட இணைகிறது சுகமான காலை.

உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. அழகானதொரு புதிய நாள் நமக்காக பிறந்திருக்குங்க. அந்த நாளில் அன்பு கோலமிட புன்னகையாக பிறந்துள்ள இந்த புதிய நாளில் மின்னும் பனித்துளியின் அழகை போல நேற்றைய நிகழ்வுகள் கரைந்து இன்றைய புதிய விடியல் நமக்கு புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் ஊற்றெடுத்து அழகான உதயம் பதிந்த உயரம் தர மகிழ்வோடு இணைந்து பயணிப்போம். கோடை பண்பலை 100.5 அழைக்கிறது சுகமான காலை மகிழ்வோடு நிகழ்ச்சி இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். இந்த ஒரு மணி நேரமும் இனிய கானங்களையும் நல் தகவல்களையும் கேட்டு மகிழ்வோமான இயர்களே.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
5: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

சென்னை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள். விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வெட்டி வேர் பற்றிய நேரடி களப்பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

பொந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. சுகமான காலை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை.

அன்பின் அலை இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது. சுகமான கலை நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சான்ஃபோராயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேகனா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில், வானவிலின் இன்றைய வண்ணம் பொறுப்புணர்வு. வானவிலின் இன்றைய வண்ணம் கேட்கலாம் இன்று காலை 9 மணிக்கு. பொறுப்புணர்வு.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
5: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: உக்கிரம், கோபம் அல்லது
1: கொடுமை
0: அல்லது
1: கடுமை
0: அல்லது
1: தீவிரம்
0: அல்லது
1: மூர்க்கம்
0: அல்லது
1: வேகம்.
0: உக்கிரம்,
1: கோபம்,
2: உக்கிரம் கொண்ட வீரா, பக்ரமளிக்கும் சூரா, உக்கிரம் கொண்ட வீரா, பக்ரமளிக்கும் சூரா, எனக்கு துணிந்து எழுந்து நிற்க, எல்லை கடந்து கோபம் எடுக்க, அத்தி நெற்று கந்திரக்க, அதர்ம தலைக்கு சிதறி பறக்கவே.

0: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.
1: வீரா வக்ரமளிக்கும் சூரா, உத்திரம் கொண்ட வீரா.

தமிழ் மலரும் நந்தவனம். இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புழியை இந்த தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அழைக்கிறது அன்பாக அறிமுக உள்ளங்களை.

கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பனை ஸ்டார் சிட்டி நகரிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரமிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
3: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை.
8: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: வணக்கம்.
12: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அவருங்கள். என்ன அமைச்சரே, கையில் ஏதோ பழம் போல தெரிகிறது, என்ன இது?
11: மன்னா வெண்ணெய்.
12: அமைச்சரே,
11: மன்னா வெண்ணெய் பழம் என்று சொல்ல வந்தேன்.
12: என்ன அமைச்சரே, இப்படி ஒரு பழமா?
11: ஆமா மன்னா, இதற்கு பெயர் அவகாடோ.
12: என்ன அவ இவ என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
11: மன்னா பட்டர் ஃப்ரூட் மன்னா, போதுமா?
12: ஓ, கேள்விப்பட்டிருக்கிறேன் அமைச்சரே. இதுதானா அது?
11: அதுதான் மன்னா இது.
12: அது சரி அமைச்சரே, அந்த பழத்தை ஏன் கையில் தூக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
11: கால் வலிக்கிறது என்று சொன்னது, அதனால் தான் கையில் தூக்கியபடி வந்தேன் மன்னா.
12: அமைச்சரே,
11: பின் என்ன மன்னா, சாப்பிடுவதற்கு தான் கொண்டு வந்தேன். இந்த அரங்கள் கையில் பிடியுங்கள், முதலில் சாப்பிடுங்கள்.
12: ஏன் அமைச்சரே, இந்த பழத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது?
11: என்ன மன்னா இப்படி கேட்டுவிட்டீர்கள், இந்த பழத்தில் எவ்வளவோ சிறப்பு இருக்கிறது. இந்த பழத்திற்கும் இன்று ஒரு சிறப்பு இருக்கிறது.
12: அப்படியா, என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
11: ஆமா மன்னா, இன்று July 31 நேஷனல் அவகாடோ டே. இதை ஒரு சிலர் தமிழில் வெண்ணெய் பழம் என்று அழைக்கிறார்கள். பெரும்பாலும் பட்டர் ஃப்ரூட் என்ற வார்த்தையே வழக்கத்தில் இருக்கிறது மன்னா.
12: ஓஹோ,
11: இந்த பழத்தில் Omega-3 ஃபேட்டி ஆசிட், நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் உடல் எடையை குறைப்பதற்கு சிறந்த ஒரு பழம் என்று சொல்கிறார்கள். உடம்பில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை குறைப்பதோடு கழிவுகளையும் வெளியே

0: ஏற்றுகிறது. தொப்பையை இயற்கையான முறையில் குறைப்பதற்கு இந்த பட்டர் ஃப்ரூட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அண்ணா மண்ணா, என்ன வயிற்றை தடவி பார்க்கிறீர்கள்?
1: அமைச்சரே, நீங்கள் ஏன் அதை பார்க்கிறீர்கள்? பேசாமல் தொடர்ந்து சொல்லுங்கள்.
0: பேசாமல் எப்படி மண்ணா தொடர்ந்து சொல்ல முடியும்?
1: அமைச்சரே, மேலே சொல்லுங்கள்.
0: வெளிநாட்டில் இந்த அவகடோ பழங்களை வைத்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு நாள்தோறும் காலை உணவாக இந்த அவகடோ பழங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதன் விளைவாக அடுத்த 5 மணி நேரத்திற்கு யாருக்கும் பசி எடுக்கவில்லையாம். பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறது. அதனால் நொறுக்கு தீனி சாப்பிடும் தேவையே இல்லாமல் போயிருக்கிறது மண்ணா.
1: அப்படியா அமைச்சர்?
0: அவகடோ என்று சொல்லப்படும் இந்த பட்டர் ஃப்ரூட் கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யுமாம். அஜீரண கோளாறு போன்ற வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்து கல்லீரலை தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறதாம்.
1: ஆஹா, பலே பலே, அருமையான பழமாக இருக்கிறது அமைச்சரே.
0: அதில் என்ன ஆச்சரியம் அண்ணா? அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கிறது. நமக்கு மாரடைப்பு ஏற்படாமலும் இது பாதுகாக்கிறதாம்.
1: ஆஹா, ஆச்சரியமாக இருக்கிறது.
0: ஆமாம் அண்ணா, அது எப்படி என்றால் இந்த பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுத்து இதய உறுப்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது. மேலும் இந்த பழத்தில் அதிகமாக இருக்கும் நல்ல கொழுப்பு சத்துக்கள் நம் உடம்பில் கெட்ட கொழுப்புகள் சேராமல் பார்த்துக் கொள்கிறது. அதனால் நமக்கு மாரடைப்பு ஏற்படாமல் இந்த பட்டர் ஃப்ரூட் நம்மை பாதுகாக்கிறது மண்ணா.
1: சிறப்பு சிறப்பு அமைச்சரே.
0: மேலும் கேளுங்கள் மண்ணா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் நமக்கு புற்றுநோய் வராமலும் பாதுகாக்கிறது. ஒருவேளை புற்றுநோய் செல்கள் நம் உடம்பில் இருந்தால் அது வளர்ச்சி அடையாமல் தடுக்கிறது.
1: அருமை, சபாஷ் அமைச்சரே.
0: விட்டமின் கே, விட்டமின் பி, கால்சியம் சத்துக்கள் என்று பல வகையான சத்துக்கள் இதில் இருக்கின்றன. தலைமுடி உதிர்வை குறைக்கிறது, தலைமுடி நன்றாக வளர உதவுகிறது. இந்த பட்டர் ஃப்ரூட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோல் பளபளப்படைவதோடு சரும சுருக்கங்கள் ஏற்படுவதிலிருந்து தாமதம் ஏற்பட்டு அதிக நாட்கள் இளமையோடு காட்சியளிக்க உதவுகிறதா மண்ணா.
1: ஓ, நமக்கு ரொம்ப தேவைதான் இது.
0: ஆமாம் ஆமாம் மண்ணா, உங்களுக்கு ரொம்ப தேவைதான்.
1: நான் நினைப்பது இவருக்கு எப்படி கேட்டது?
0: நிறைவாக இன்றைய வளரிளம் குழந்தைகளுக்கு இந்த பழத்தை தொடர்ந்து கொடுத்து வந்தால் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக அதிகரிக்குமா மண்ணா? மொத்தத்தில் பட்டர் ஃப்ரூட் என்று சொல்லப்படும் இந்த அவகடோ நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இயற்கை நமக்கு அளித்த அற்புத பழம் மண்ணா.
1: அருமை அருமை அமைச்சரே. ஜூலை 31 இந்த தேசிய அவகோடா தினத்தில் அந்த பழத்தின் நன்மைகளை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் அருமையாக சொன்னீர்கள். சரி அமைச்சரே, இந்த பழங்களை உங்கள் வீட்டில் எத்தனை கூடைகள் வைத்திருக்கிறீர்கள்?
0: கூடையா மண்ணா? காஸ்ட்லியான பழம் மண்ணா, காமெடி செய்யாதீர்கள். வரும் வழியில் ஒன்றே ஒன்றுதான் வாங்கி வந்தேன்.
1: பரவாயில்லை பரவாயில்லை அமைச்சரே, நாளை வரும்போது ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட் என்று பாடிக்கொண்டே ஒரு கூடை அவகோடா பழத்தையும் கொண்டு வந்து விடுங்கள்.
0: என்ன,
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: எட்டு திசையும் இசை மெட்டுக்களை தந்து கொண்டிருக்கும் உங்கள் கோடை பண்பலின் 100.5 இது சுகமான கடை. 7:39 இன்று காலை 9 உஷா சான்ஃபோராயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில். இன்றைய வானவில்லின் வண்ணம் பொறுப்புணர்வு. பொறுப்புணர்வு என்ற வண்ணத்தில் இன்று காலை 9 நீங்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக வானவில்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: பிருத்வி, வுமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி,
1: இன்று
2: ஜூலை 31
1: ஆலம்கீர் என்ற ஔரங்கசீப்
2: இந்தியாவின் முகலாய பேரரசின் மன்னர் ஆன நாள் இன்று
1: ஆண்டு 1658.
2: தொடர் வண்டி பயணத்தில் அலுப்பு வருமா?
1: தொடராக வந்து செல்லும் பயணிகளுக்கு களைப்பு தருமா?
2: நீராவியால் ஓடும் ரயில் இழுவை எந்திரங்கள்,
1: நிலக்கரியால் ஓடும் ரயில் எந்திரங்கள்,
2: மின்சாரத்தால் ஓடும் எந்திரங்கள்,
1: நெடுந்தொலைவு வண்டிகள்,
2: அதிவிரைவு வண்டிகள்,
1: நகரிடை வண்டிகள்,
2: பயணியர் ரயில்கள்,
1: சரக்கு ரயில்கள் என பல வகைகள் உண்டு இங்கு.
2: உலகில் முதலாவது குறுகிய
1: அகல தொடருந்து பாதை
2: ஆஸ்திரேலியாவின் குயின்லாந்து மாநிலத்தில் அமைக்கப்பட்ட நாள் இன்று
1: ஆண்டு 1865.
2: காலதாமதம் எப்பொழுதும் வேண்டாம் என்போர் நம்மில் பலர்.
1: தொடர் வண்டியின் 4 மணி நேர காலதாமதம் ஒருவரின் வாழ்க்கையே புரட்டி போட்டது.
2: அவர்தான் ஆங்கில எழுத்தாளர் ஜே.கே. ரவுலிங்.
1: அந்த ரயில் பயணமே உலகையே திரும்பி பார்க்க வைத்த
2: ஹாரி பாட்டர் உருவான நேரம் என்கிறார் கதாசிரியர்.
1: இங்கிலாந்தின் விண்டர்போர்ன் கிராமத்தில்
2: மைக்கேல் பள்ளியில் படித்த ரவுலிங்
1: அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர் மீது கொண்ட பாசத்தின் வெளிப்பாடாகவே
2: டம்பிள்டோர் கதாபாத்திரத்தை உருவாக்கினார்.
1: இளமை பருவத்தில் தன் குட்டி தங்கை டயானாவுக்கு
2: நிறைய கதைகள் சொன்ன ஜே.கே. ஆலிஸ் அற்புத உலகமே தூண்டுகோல் என்றார்.
1: ஹாரி பாட்டர் நாவலை எழுத ஆரம்பித்த போது
2: ஒழுங்கான இடம் கிடையாது,
1: பசியால் வாடி
2: மன உளைச்சலுக்கு ஆளாகி
1: காபி கடையில் உட்கார்ந்து
2: பழைய தட்டச்சு இயந்திரத்தில் அடித்தே புதினத்தை முடித்தார். ஜோனே என்ற இயற்பெயரை கொண்ட ஆங்கில எழுத்தாளர்
1: ஜே.கே. ரவுலிங் பிறந்த தினம் இன்று. சுதந்திர தாகம் நாட்டில் கொந்தளித்த போது
2: தமிழ்நாட்டிலும் போராட்டம் தலையெடுத்தது.
1: காங்கேயத்தின் அருகில் மேலப்பாளையம் இருக்கிறது.
2: காளைகள் மட்டுமா அங்கே சிறப்பாய் வளர்கிறது?
1: பிறந்தார் ரத்னசாமி பெரியாத்தா இருவருக்கும்.
2: தீர்த்தகிரி சர்க்கரை என்பதே பெயர் இவருக்கும்.
1: தீர்க்கமாக கற்றார் தற்காப்பு கலைகள் அனைத்தும்.
2: வரி பணத்தை பிடுங்கி வழங்கினார் ஏழை மக்களுக்கும்.
1: போய் சொல்ல சொன்னார்
2: சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில்
1: ஒரு சின்னமலை பறித்ததாக சொல்.
2: அன்று முதல் அவர் பெயர் தெரிந்தது
1: தீர்த்தகிரி சின்னமலை என்று.
2: 1805 இந்திய விடுதலை போராட்ட வீரர்
1: தீரன் சின்னமலை நினைவு தினம் இன்று.
2: அற்புத குரலால் பல கோடி இதயங்களை கொள்ளை கொண்ட இந்தி பாடகர்
1: முகமது ரஃபி.
2: பஞ்சாபில் பிறந்தாலும் வளர்ந்தது பாகிஸ்தானில்.
1: 7 வயது சிறுவனாக இருந்த போது
2: தெருவில் பாடி பணம் கேட்ட பாடகரின் திறமையே
1: இவரை பாட தூண்டியது.
2: அவரின் பின்னாலே அலைந்த காலங்கள் பல.
1: உஸ்தாத் படே குலாம் அலி கான்,
2: உஸ்தாத் அப்துல் வஹித் கான்,
1: பண்டிட் ஜீவன் லாலிடம் இசை கற்ற ரஃபி
2: 1941 பாலோச் பஞ்சாபி திரைப்படத்தில்
1: பின்னணி பாடினார் முதலில்.
2: அதே ஆண்டு லாகூரின் அகில இந்திய வானொலியில் பாடி
1: மக்கள் மனதில் இடம் பிடித்தார்.
2: பாடும் போது நடிப்பவரின் குரலுக்கேற்ப தன் குரலை மாற்றி பாடியதால் தான்
1: பல நடிகர்கள் இன்றும் நம் மனதில் நிற்பதற்கு காரணம் எனலாம்.
2: காவோன் கி கோரி
1: ஹிந்தியில் முதல் படம்,
2: அசாமி,
1: கொங்கனி,
2: போஜ்புரி,
1: ஒரியா,
2: பஞ்சாபி,
1: பெங்காலி உட்பட 14 இந்திய மொழிகளிலும்
2: ஆங்கிலம்,
1: பாரசீகம்,
2: ஸ்பானிஷ்,
1: டச் என பல மொழிகளில் பாடிய
2: இந்திய பின்னணி பாடகர் முகமது ரஃபி
1: நினைவு தினம் இன்று
2: ஆண்டு 1980.
1: மகாத்மா காந்தியை கதை தலைவராக கொண்டு
2: மனித தெய்வம் காந்தி காதை காப்பிய நூலை எழுதியவர் அரங்க சீனிவாசன்.
1: அரங்கசாமி நாயுடு
2: மங்கம்மாவின் புதல்வனாக
1: பர்மாவில் பெகு மாவட்டத்தில்
2: சுவண்டியில் பிறந்தார்.
1: நேதாஜியின் ஜான்சி ராணி படைப்பிரிவில்
2: துப்பாக்கி ஏந்தி போரிட்ட அரங்கசாமி
1: 2 உலக போரின் போது
2: கால்நடையாகவே இந்தியா வந்தடைந்தார்.
1: திண்டுக்கல் அருகே கோவிலூரில் வாழ்ந்து
2: சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாரின் படத்தை
1: ஊற்றுமலை ஜமீனில் கண்டுபிடித்து உலகுக்கு வெளிப்படுத்திய
2: எழுத்தாளர் கவிஞர் அரங்க சீனிவாசன் நினைவு தினம் என்று
1: ஆண்டு 1996. சர்வதேச வன பாதுகாவலர் மன்றம் தொடங்கப்பட்ட
2: 15வது நினைவு நாளான
1: 2007 கொண்டாடப்பட்டது
2: இச்சிறப்பு நாள்.
1: ஊக்கம் கொடுத்தது சர்வதேச வன பாதுகாவலர் மன்றத்தின் கூட்டமைப்பினால்.
2: வன பாதுகாப்பின் போது

0: தன் வாழ்வினை தந்த
1: அல்லது காயமுற்ற வன பாதுகாவலர்களை நினைவு கூறும் நாளாக
0: அனுசரிக்கிறோம்
1: உலக வன பாதுகாவலர் நாள்
0: என்று.
1: கெஹாடோஸ் என்ற அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நாள்.
0: காரணமாக அமைந்தது புதிய அச்சுப்பொறிகளை நிறுவியதற்கு
1: நன்றி கூறும் விதமாக
0: கொடுக்கப்பட்டன பூக்களும் கனிகளும் நிறைந்த கூடைகள்.
1: முதல் கொண்டாட்டம் நடைபெற்றது
0: 2010 ஜூலை மாதம் 28 தேதி அன்று.
1: அன்றிலிருந்து அமைப்புகளை நிர்வாகிக்கும் நிர்வாக ஊழியர்களையும்
0: தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களையும்
1: அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை கொண்டாடுகிறோம்
0: அமைப்பு நிர்வாகிகள் பாராட்டு நாள்,
1: சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ரிசியேஷன் டே
0: அந்நாள் இன்று.
1: அனைத்து அமைப்பு நிர்வாகிகளையும்
0: அன்புடன் பாராட்டுகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான கலை 7:52:43.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: இன்றைய வானவில்லின் வண்ணம் பொறுப்புணர்வு.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பனை ஸ்டார் சிட்டி நகரில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பனை ஸ்டார் சிட்டி நகரிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.
1: இனிய கானங்களையும் நல் தகவல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது இனிய அலைவரிசை 100.5 சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. உழைப்பதில் மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கிறது. விடைபெறுகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இனி அறிமுக உள்ளங்களோடு கேட்டு ரசிக்கலாம். மனதோடு ராகம் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள்

திறக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் பணிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி இறுதியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிக்கிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை, அவை நல்ல மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது. எனவே பேசும் வார்த்தைகளில் அன்பும் மனதில் மகிழ்ச்சியையும் சேர்த்து நல்ல மனிதர்களோடும் அன்பான உறவுகளோடும் பயணித்து மகிழ்ந்திட உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கு பெறாத புதிய நேயர்கள் வரலாம். 24, 24, 24, 24, 24, 26, 24, 24, 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
3: ஹலோ மேடம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் விஸ்வநாதன் மேடம்.
2: விஸ்வநாதன், வேலை வேண்டும் அப்படி நாங்க சொல்லணுமா?
3: அந்த
2: பதட்டம் போறதுக்காக தான் நாங்க இப்படி ஆரம்பிக்கிறது, சரிங்களா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: கோட்டு படத்துல இருந்து மேடம் ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க.
2: கோட்டு படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுக்கலாம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: நான் விஷய தறி ஓட்டுறேன், தறி ஓட்டுறேன் மேடம்.
2: எந்த ஊர் நீங்க?
3: குருசாமி பாளையம் மேடம்.
2: குருசாமி பாளையம்,

0: நீங்க எத்தனை வருஷமா அந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: நான் 20 வருஷம் ஓடிட்டு இருக்கேன்
0: மேடம். நல்ல அனுபவம் இல்லீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஒரு சிறந்த அனுபவம் வந்து நமக்கு எந்த வகையில வந்து உதவியா இருக்கும்?
1: அனுபவம் வந்து வயசுதான் மேடம். அனுபவமே
0: செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்துன்றீங்களா?
1: ஆமாம், செய்யக்கூட வேலையை பொறுத்து.
0: சரிங்க, ரொம்ப சிறப்பான தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க. இதை யார் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது?
1: எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு முன்கூட்டியே வேலை செஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்க மேடம்.
0: சரி,
1: குருநாதர்.
0: விசை தெரியல, முதன் முதலா என்ன தயாரிச்சீங்க?
1: துண்டுதான் மேடம், துவால்.
0: இப்ப வரைக்கும் அந்த டவல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரியா வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷங்க. தொடர்ந்து அந்த தொழில நீங்க கவனமா அந்த தொழில செஞ்சு நல்லபடியா வந்து நிறைய இன்னும் விசைத்தறிகள்ல வந்து புதுசு புதுசா வந்து ஆடைகளை உருவாக்குங்க. இப்ப உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும்போது

0: பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பன்னலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: சன்ஃபிளவர் ஆயில்
5: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
9: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
12: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல இளைஞன் படிப்பில படு சுட்டி, அதாவது முதல் மதிப்பெண் தான், எல்லா வகையிலேயும் முதல் மதிப்பெண், பள்ளியிலே முதல் மதிப்பெண், கல்லூரியிலே முதல் மதிப்பெண், திறமசாலியான ஒரு இளைஞன். ஆனால் அந்த அளவுக்கு அவன் வசதியான வீட்டு பிள்ளை அல்ல, ஒரு ஏழையின் மகன். ஆனால் படிப்பிலே படு சுட்டி, படு கட்டி இந்த இளைஞன் ஒரு வேலைக்கு விண்ணப்பம் போட்டிருக்கிறான். நேர்முக தேர்வுக்கு போகிறான். அந்த நேர்முக தேர்வில் இருக்கிற அந்த தேர்வு செய்கிறவர் அவனுடைய மதிப்பெண்களை எல்லாம் பார்த்து பிரமித்து போகிறார். அந்த பையன் அவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறான். ஆனால் அவனுடைய தோற்றத்தை பார்த்தால் அந்த வறுமையின் சாயல், வறுமையின் நிழல் அவனிடத்திலே தெரிகிறது. அவர் மெல்ல கேட்கிறார், தம்பி, இவ்வளவு உயர்ந்த படிப்பு நீங்கள் படித்திருக்கிறீர்கள், நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள், தன மதிப்பெண்களை பெறுகிற அளவு நீங்கள் திறமைசாலி என்பதை பார்க்கிற போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அலுவலகத்திலே நான் மேலாளர், அதாவது மேனேஜர், நிர்வாகம் செய்கிற மேலாளர் பதவிக்கு ஆள் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு தேவையான எல்லா கல்வி தகுதியும் உண்மையிலேயே உங்களிடத்தில் இருக்கிறது. நிறைய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் என் மனதிலே ஒரு சந்தேகம் என்னுக்கு நெருடுகிறது, உங்களிடத்திலே கேட்கலாமா? இந்த தேர்வு செய்கிறவர் கேட்கிறார். சொல்லுங்கள் ஐயா, உங்களுடைய தந்தையார் வசதியானவரா? இந்த பணம் எல்லாம் கட்டுவதற்குரிய அளவுக்கு வசதியானவரா? எப்படி கட்டினார் இந்த சம்பளத்தை எல்லாம் என்று கேட்டார். ஏன்னா நேர்மையானவரா என்று தெரியாமல் எப்படி மேலாளர் வேலைக்கு ஒருவர் எடுக்க முடியும்? அந்த இளைஞன் தலை குனிந்து கொண்டு சொல்கிறான், எனக்கு 2 வயது இருக்கும் போதே என் தந்தை இறந்து போய்விட்டார். எனவே என் தந்தை இந்த சம்பளத்தை எல்லாம் கட்டவில்லை. அந்த தேர்வு செய்கிறவர் இன்னும் அதிர்ச்சி ஆகிறார். என்ன ஆச்சரியம், கல்வி உதவித்தொகை பெறவில்லை, தகப்பனாரும் உயிரோடு இல்லை, ஆனால் பெரிய படிப்பு படித்திருக்கிறீர்கள், நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள், இதற்கு நிறைய பணம் கட்டியிருக்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? லேசா கண் கலங்கிக் கொண்டு அந்த இளைஞன் சொல்லுகிறான், என் தாய் என்னை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று உறுதி பூண்டாள். இளம் வயதிலேயே கணவனை இழந்து அவள் வாழ்ந்தாலும் என் மீது வைத்த நம்பிக்கையை அவள் இழக்கவில்லை. நான் நன்றாக படிப்பேன் என்று நம்பினாள். அவள் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். பல வீடுகளிலே போய் 10 பாத்திரங்கள் தேய்ப்பாள். அதிக படிப்பறிவு இல்லை. எனவே ஒரு 7-8 வீடுகளில் போய் அவள் கடினமாக உழைத்து வேலை செய்வாள். துணி துவைக்க வேண்டிய வேலைகள்லாம் வருகிற போது சில துணிகளை வீட்டிலே எடுத்துக்கொண்டு வந்து வீட்டிலே இரவெல்லாம் கூட அவள் துணி துவைப்பாள்.

அப்படி கூடுதலாக துவைப்பதன் மூலமாக அவளுக்கு கூடுதலாக காசு கிடைக்கும். என்னை படிக்க வைப்பதற்காக என்னுடைய தாயார் நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் ஐயா. நான் இப்போது இந்த வேலை கிடைத்து சம்பளம் பெற்றால் என் தாய் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் என்று தன் வாழ்க்கையை ஒளிவு மறைவில்லாமல் அந்த இளைஞன் பேசுகிறார். உங்கள் தாய் வீட்டு வேலை செய்வார், பல வீடுகளில் போய் 10 பாத்திரங்கள் எல்லாம் தேய்ப்பார், பாத்திரங்கள் கழுவுகார் என்று சொல்லுகிறீர்கள். துணிகளை வீட்டிலே எடுத்துக்கொண்டு வந்து துவைப்பார் என்று சொல்லுகிறீர்கள். என்றாவது நீங்கள் உங்கள் தாயாருக்கு உதவியாக துணி துவைத்து கொடுத்தது உண்டா என்று கேட்கிறார். அந்த இளைஞன் கொஞ்சம் தடுமாறுகிறான். நான் படிக்க வேண்டும் என்று நிறைய பாடம் இருக்கும், எனவே நான் படித்துக் கொண்டிருப்பேன். என் தாயாருக்கு உதவி செய்வது எனக்கு தோன்றவில்லை, நான் அப்படி செய்யவில்லை. நான் அவர் கஷ்டப்படுகிற போது போய் உதவி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கே வரவில்லை. நான் போயிருந்தாலும் என் தாய் வேண்டாம் என்றுதான் சொல்லி இருப்பார். அவர் நான் படி படி படி படி என்று என்னை சொல்லுவாரே ஒழிய என்னை அவர் வேலை செய்ய கூட அனுமதித்திருக்க மாட்டார். அவ்வளவு அன்பு உடையவர் என்னுடைய தாய். சரி தம்பி, நீ சொல்வதெல்லாம் சரி, நீ கேட்டாய்.

0: நான் அவர் கஷ்டப்படுகிற போது போய் உதவி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கே வரவில்லை. நான் போயிருந்தாலும் என் தாய் வேண்டாம் என்றுதான் சொல்லி இருப்பார். அவர் நான் படி படி படி படி என்று சொல்லுவாரே ஒழிய என்னை அவர் வேலை செய்ய கூட அனுமதித்திருக்க மாட்டார். அவ்வளவு அன்பு உடையவர் என்னுடைய தாய். சரி தம்பி, நீ சொல்வதெல்லாம் சரி. நீ கேட்டாயா, அம்மா நான் துணி துவைத்து தருகிறேன் என்று என்றாவது நீ கேட்டிருக்கிறாயா, நீ உதவி செய்திருக்கிறாயா? அந்த இளைஞனுக்கு பொய் சொல்லுகிற வழக்கம் இல்லை. இல்லை ஐயா, மன்னிக்கவும், நான் உதவவில்லை. அந்த தாய்க்கு ஒரு நன்றி அறிவிப்பாக அந்த கைகளை நீங்கள் பன்னீர் விட்டு கழுவி சுத்தம் பண்ணிக்கொள்ள முடியுமா? அந்த தாயின் கைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய மரியாதையாக. அந்த இளைஞன் எழுந்து கும்பிட்டு சொல்லுகிறான், எனக்கு இதுவரை தோன்றவில்லை, நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன். இவன் இரவு காத்திருக்கிறான், தாயார் வருகிறாள். வந்த பிறகு மெல்ல தாயின் அருகில் போய் அன்பாக அமர்ந்து கொண்டு, அம்மா கை நீட்டு என்று கேட்கிறான். அவள் நீட்டிய போதுதான் அந்த கைகளை முதல் முறையாக கூர்ந்து பார்க்கிறான். அந்த துணி துவைத்து துவைத்து சோப்பினுடைய காரம் ஏறி ஏறி வெள்ளையாக இதழ் இதழாக செதில் செதிலாக பிய்ந்து போயிருக்கிற அந்த தாயினுடைய கரங்கள். எனக்கு தெரியல எத்தனை பிள்ளைகள் தங்கள் தாய் தனக்காக என்ன கஷ்டப்பட்டாள் என்று என்றாவது ஒரு நாளாவது அந்த தாமரை கைகளை திரும்பி பார்த்திருப்பார்களா.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நேர்களே, காற்றலைகளில் கானம் பாடியும் மக்கள் மனதை இசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று அறிமுக நேர்களுக்காக இப்ப இணைப்பில் யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: பேர் சொல்லுங்க. ஐயம்பாளையம்
3: திண்டுக்கல் மாவட்டம் மேம்.
2: சரிங்கம்மா, உங்க பேர் என்னதோட சொல்லுங்க.
3: என் பேர் பிரியா மேம்.
2: பிரியா?
3: ஆமா மேம்.
2: என்ன பிரியா, என்ன சொல்ல போறீங்க? பிரியா பிரியா ஓ பிரியா. பிரியா கூட பேசுறதுக்கு 27 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கு.
3: நீங்க
2: பேசுறது வந்து நல்ல இனிப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நின்னுக்கோங்க. பாதி உள்ள போயிருது, பாதி வெளியே வருது. சரிங்க பிரியா, என்ன என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு தலைவன் தலைவியில்
2: உங்களுக்கான பாடல் வரும். ஆனா வந்து நீங்க பேசுறது பாதிதான் கேக்குது, அதுக்காக பாதி பாட்டு கொடுக்க முடியாது. முழு பாடல் உங்களுக்காக. நன்றிங்கம்மா.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: மற்றும்
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட் மந்த்ரா கடலெண்ணெய்.

0: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயமலை என்ஜினியரிங் காலேஜின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்று நமக்கு தரும் தலைப்பு பொறுப்புணர்வு. நேர்களே, நமக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் சொல்ல வாருங்கள். இன்று காலை 9 மணிக்கு வலம் வரும் வானவில் நிகழ்ச்சியில் பொறுப்புணர்வு எது கேட்க காத்திருக்கிறார் பண்பலையின் மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன். கோடை

0: 91.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். அறிமுக நேயர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க?
1: என்னங்க? கரூர் மாவட்டம் வேங்காம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சௌகரியமா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்.
1: சரிங்கம்மா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கோடை பண்ண பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
0: எங்களுக்கும் உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதன் முறையா பேசுறோம்.
1: சரிங்க,
0: அதை கேக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? ஐயோ, நமக்கு கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு.
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சிகளை கேளுங்க. இப்ப என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கருப்பு படத்துல போகும்.
0: கருப்பு படத்துல இருந்து பாடு. சரி, நன்றிங்க, கேக்கலாம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் முதியோர் நலத்திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார்
3: திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கார்லின் செல்வராணி அவர்கள்.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பனை ஸ்டார் சிட்டி நகரிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌரமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை பண்ணலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்று நமக்கு தரும் தலைப்பு பொறுப்புணர்வு. நமக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் சொல்ல வாருங்கள். இன்று காலை 9 மணிக்கு வலம் வரும் வானவில் நிகழ்ச்சியில் பொறுப்புணர்வு எது கேட்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன். இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம். அறிமுக நேயர்களுக்காக மனதோடு ராகம் 24 24 24 24 24 26 24 24 29 அப்படிங்கிற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 பேசும்போது வானொலி சப்தத்தை குறைச்சிச்சுக்கோங்க, இல்லைன்னா வானொலி விட்டு தள்ளி வந்துடுங்க. அப்புறம் வந்து நல்லா இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசுங்க, சரிங்களா? என்ன பேச்சே காணா, அவ்வளோதானா? உங்க பேர் என்னமா?
7: ஹேமலதா.
6: ஹேமலதா, எங்க இருந்து பேசுறீங்க?
7: திருப்பூர்.
6: திருப்பூர். திருப்பூர் மாவட்டம் அப்படினாலே என்ன ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. வேலைகள் அந்த அளவுக்கு மும்முரமா போயிட்டு இருக்கோம்.
7: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால பயமா இருக்கு.
6: பயமா இருக்கா? எங்களை பார்த்தா? எங்களை பார்த்தா?
7: உங்களை பார்த்து இல்ல, பேசுறது எல்லாரும் கேக்குறாங்கல்ல.
6: ஓ, நீங்க பேசுறது எல்லாரும் கேக்குறாங்க, அதனால பயமா இருக்கு இல்லையா? அப்ப அவங்க நமக்கு பயம் போகணும் அப்படின்னா நம்ம எப்படி பேசணும்? தைரியமா பேசுங்க. ஹேமலதா, என்னமா பண்றீங்க?
7: நான் காலேஜ் படிக்கிறேன்.
6: கல்லூரி முதல் முதல் ஆண்டா? தேர்ட் இயர் போயிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, ஏ ஹேமா பேசிட்டு இருக்காங்க ரேடியோல அப்படின்னு. அம்மா கூட சேர்ந்து இனியும் தொடர்ந்து வந்து வானொலி நிகழ்ச்சிகளை கேளுங்க. கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சியும் வந்து பண்பலையில வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல்மா வேணும் உங்களுக்கு?
7: விட்டம் ஒரு வான படத்துல ஏதோ ஒரு பாட்டு.
6: நன்றிங்க, இதோ உங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டு இருக்கிறது மனதோடு ராகம். இன்று அறிமுக நேர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடம் விக்ரமாத்த, ஈரோடு மாவட்டம் செடிமலையிலிருந்து பேசுறேங்க.
1: ஈரோட்ல இருந்து?
2: ஈரோடு மாவட்டம் செடிமலை அம்மாவளையிலிருந்து பேசுறேங்க மேடம்.
1: உங்க பேருங்கய்யா?
2: எஸ் விக்ரமாதித்தனுங்க.
1: விக்ரமாதித்தன்.
2: ஆமா ஆமா, அதான்.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசுறது.
2: சரிங்க மேடம்.
1: விக்ரமாதித்தன் கதைகள்லாம் படிச்சிருக்கீங்களா?
2: ஏகப்பட்ட ஒரு விக்ரமாதித்தன் கதைகள், அது வாழ்க்கை வரலாறு தெரியுங்க விக்ரமாதித்தன் பத்தி.
1: சரி, இனிமே கொஞ்சம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா? நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க.
2: எப்போ வேதாளம் கூடவே இருப்பா அப்படிங்க.
1: ஆமா. சரிங்க, அந்த ஒரு விஷயமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது பெருமை தான் இல்லைங்களா?
2: சரி, ஆமாங்க, கண்டிப்பா.
1: சரிங்க, நீங்க என்னையா பண்றீங்க? எல்லா நிகழ்ச்சியும் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சியில நான் பேசும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க. அப்படின்னா எந்த நிகழ்ச்சி சொல்லுவீங்க?
2: சாயங்காலம் போறீங்க, 4 மணிக்கு வண்ணத்தோரியே. ரொம்ப பிடிக்குங்க, பேசுறது காமெடியா பேச நல்லா இருக்கு.
1: காமெடியா பேசுறது கேட்க நல்லா இருக்கு. சரிங்கய்யா, நீங்க அடுத்து வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து அறிமுகமாயிருக்கீங்க. இனிமே வண்ணத்தூரிகையில நீங்களும் பங்கு பெற்று பேசலாம் சரிங்களா? என்ன பாடல் வேணும்?
2: மேடம் எனக்கு விடுதலை படத்துல இருந்த காட்டு இளையராஜ் பாட்டுங்க.
1: நன்றிங்க, பாடல் கேட்கலாம். இதோ உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட், மந்த்ரா கடலெண்ணெய்.

0: கோடை பண்ணலை நூறுபுள்ளியில் சைபால்
1: முகத்தில் தருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டுடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பார், நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமாக, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
0: சைபால்
1: முகத்தில் தருவார் சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக வலம் வந்து சென்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த அறிமுக நேயர்கள் விஸ்வநாதன், பிரியா, பொன்னம்பலம், ஹேமலதா, விக்ரமாதித்தன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக் நன்றியர்களே. அறிமுக நேயர்களுக்காக நிகழ்ச்சி மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு. இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனா்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்லுவர் பிராண்ட் அரிசி நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வல்லுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
5: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: முந்தி வரும் கவிமுகள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவில்லின் வண்ணம் பொறுப்புணர்வு. நம்முடைய இந்த சுழற்சி வாழ்வில் பொறுப்புணர்வுக்கான முன்னெடுப்புகள் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அதுதான் தாங்கி வருகிறது இன்றைய வானவில் பொறுப்புணர்வு என்ற வண்ணத்தில். நிகழ்ச்சியில் பொதுவான அன்பர்கள் 2424262333 சகோதரிகள் 2424229 அறிமுக உள்ளங்கள் 2424244 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0454242. உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இணைகிறார் பி. ரவிச்சந்திரன்.
10: வணக்கம் நேயர்களே.

0: பொறுப்புணர்வு ரொம்ப பழைய தலைப்பாக இருக்குங்களே. பொறுப்புணர்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பழசாக இருக்குது. பொறுப்புணர்வில் என்னத்த பேச போகிறோம் அப்படின்னு நம்ம நேயர்கள் சிலர் யோசிக்கலாம். பொறுப்பாக இருக்கிறதுனா என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, பொறுப்பாக இருக்கிறதுனா பொறுப்பாக இருக்கிறது, இல்லைங்க கொடுத்த வேலையை கரெக்டாக செய்கிறதுங்க, இல்லைங்க நம்ம கடமையை கரெக்டாக செய்கிறது இப்படின்னு இந்த மாதிரியான பதில்கள் வந்து நம்ம நண்பர்கள் சொல்லி கேட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆங்கில ஆர்டிக்கல், ஒரு உளவியலாளர், ஒரு பேராசிரியர் வந்து இந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறத விஷயமாக கொஞ்சம் வேறு சில விஷயங்கள்லாம், வேறு ஒரு கண்ணோட்டத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. பொறுப்புணர்வுனா என்ன, அல்லது பொறுப்பாக இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்லலாம். வருக முதல் நேயர், வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய சந்தோஷமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெருவிலிருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன்.
0: வணக்கம் துரைராஜ், சொல்லுங்க.
1: எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கும் துரைராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையான தலைப்பு, காலத்துக்கு ஏற்ற இந்த பொறுப்புணர்வு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க, அதுக்கு விசேடமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: சொல்லுங்க துரைராஜ்.
1: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தாராபுரம் பகுதியில தண்ணீர், குடி தண்ணீர் தலை விரித்து ஆடுகிறது.
0: இல்ல, எல்லா பகுதியிலயுமே அந்த பிரச்சனை இருக்கு.
1: தண்ணிக்கு கஷ்டம்,
0: ஏன்னா மழை.
1: எங்க ஊரில் 15 நாள், 10 நாள் கழித்து தண்ணீர் பொது குடிநீர் விநியோகம் செய்கிறார்கள்.
0: சரி,
1: பக்கத்து வீட்டுல ஒரு 20 வீடுகள் இருக்கிறது. ஒருவர் 3 குடத்தை கொண்டு வந்து பைப்பில் வைத்து விட்டு திருவி விட்டு தண்ணீர் பிடித்து அது நிரம்பி வழிந்து வீணாக போகிறது. அவர்கள் பொறுப்புடன் ஒரு குடத்தை வைத்து நிறைந்த பிறகு பொறுப்புடன் அதை அடைத்து விட்டு போனால் மற்றவர்களுக்கு அது தண்ணீர் பயனுள்ளதாக இருக்கும்.
0: குழாயை வந்து தேவையான நேரத்தில் அடைச்சிடறதான் பொறுப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி, நம்ம சமூக பொறுப்புணர்வு அப்படின்னு நீங்கள் சொன்னதாக நாங்கள் எடுத்துக்கிறோம் துரைராஜ். வருக அடுத்த நேயர், வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: அன்பு தம்பிக்கு அன்பான காலை வணக்கம். புதுப்பட மாவட்டம் பணாபுரத்திலிருந்து பழனியால் பேசுறேன் தம்பி.
0: சொல்லுங்கம்மா சகோதரி.
2: அருமையான தலைப்பு. அதாவது இந்த பொறுப்புணர்வுங்கிறது அதீத அக்கறை, நம்மளுடைய கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க வந்து ஊர் சுத்திட்டு இருந்தா நம்மளே சொல்லுவோம், ஏண்டா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இந்த மாதிரி வேலை ஒட்டி பாக்கலையே, இந்த விவசாயத்தை பாக்கலையேன்னு நம்ம சொல்றோம். அந்த பிள்ளைங்க வந்து பொறுப்போட நம்ம குடும்பத்திலயோ ஒரு விவசாயம் எந்த வேலையா இருந்தாலும் ஒரு பொறுப்போட அந்த
0: இல்ல அந்த பொறுப்போடங்கிறத என்னது, அந்த பொறுப்பு அப்படிங்கறது என்னது அப்படிங்கறதான் கேக்குறோம்.
2: ஆமா, அந்த பொறுப்புங்கிறது நம்ம நம்ம கடமைகளை செய்யறது, நம்ம நம்ம குடும்பத்துக்கு நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும் ஒரு பொறுப்போட அந்த பிள்ளைங்களை வந்து கவனித்துக் கொள்வது,
0: கடமைகளை செய்வது அப்படின்னு சொன்னீங்கம்மா, அதை எடுத்துக்கிறோம். நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:10.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி.

0: டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
9: இது உங்கள் கோடை பண்பலை வானொலி 100.5. பொறுப்புணர்வு என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி. பொது சொத்துக்களை வீணடிக்காமல் இருக்கிறது பொறுப்புணர்வு, கடமைகளை சரியாக செய்வது பொறுப்புணர்வு அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. வருக அடுத்த நேயர்.
10: இனிய காலை வணக்கம் ஐயா.
9: வணக்கங்க.
10: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்றாஜுங்க ஐயா.
9: சொல்லுங்க ஆண்டனி.
10: ஐயா, பொறுப்புணர்வு அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம் சார்ந்ததுங்க ஐயா. அவரவருடைய வாழ்க்கைக்கு அவரவர் தான் பொறுப்பு. இப்ப நான் படிக்கல, என்னை பெற்றோர் படிக்க வைக்கிறாங்க, நான் படிக்கல, அதுக்காக வந்து பெற்றோரை வளர்ந்த பிறகு நான் கூலி வேலை செய்யறேன், கஷ்டப்படுறேன்னு சொல்லி பெற்றோரை குறை சொல்வது என்பது அல்ல. அதே போல தன்னுடைய உடல் நலத்தையும் அவங்கவுங்க தான் பாத்துக்கலாம், அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க பொறுப்பு. இது ஒழுக்கம் சார்ந்த ஒரு பிரச்சனைங்க. இப்ப ஒரு கோவில் திருவிழா வருது,
9: திருவிழாவை
10: வந்து மட்டும்
9: இல்லைங்க ஆண்டனி, நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நாம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல வர்றீங்க, அதானே உங்களுடைய கருத்து? நன்றிங்க ஆண்டனி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. இது கோடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 9:15.
11: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
12: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: இது வானவில் பண்பலை 100.5 வருக அடுத்த நேயர் பொறுப்புணர்வு என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா சின்ன காமன்பட்டியிலிருந்து சிவானந்தம் பேசுகிறேன்.
0: சிவானந்தம், சொல்லுங்க சிவானந்தம்.
1: பொறுப்புணர்வு பொறுப்புணர்வுன்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமாம், பொறுப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: பொறுப்புணர்வுங்கிறது ஒரு தொழில் பண்றோம்னா தொழில பொறுப்பா நடத்திக்கணும்.
0: பொறுப்பா
1: என்ன நாளா என்ன பொருள் வேணும், இன்னைக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பொறுப்பா நடத்தி யாராருக்கு என்னென்ன

0: பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிவானந்தம், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சிவகங்கை அளவுடன் தமிழ்ச்சி பேசுறேன்.
0: சொல்லுங்க தமிழ்ச்செல்வன்.
1: பொறுப்பு
0: எப்போ வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஒழுக்கம் இருந்தால் பொறுப்பு வரும் அப்படின்னு. நன்றிங்க தமிழ்ச்செல்வன். வருக அடுத்த நேயர்.
2: வணக்கங்க ஐயா.
0: வணக்கம் சகோதரி.
2: நான் தேனி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து நாகலட்சுமி ரங்கம் பேசுறேங்க. அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கம்மா. வணக்கம்.
2: பொறுப்பு போலவுனா நம்ம பொறுப்புணர்வு இல்லாம நம்ம இயற்கை வளங்களை எல்லாம் அழிச்சுட்டோங்கய்யா. அதனால இனிமேல் நாளை யாரையும் அடுத்தவங்களை குறை சொல்லாம நம்ம சந்ததியினருக்காக நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். தண்ணீர் எல்லாம் சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி மின்சாரத்தையும் சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு நம்ம சொல்லிக்
0: கொடுக்கணுங்கய்யா.
2: அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதெல்லாம் அமத்தி விடணுங்கய்யா. குழாய்களை எல்லாம் அமத்தி விடணுங்கய்யா.
0: நன்றிங்கம்மா நாகக்கண்ணி. நல்லா சொல்லியிருக்கீங்க. அதான் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது தான் பொறுப்புணர்வு. அல்லது பொறுப்புணர்வின் மிக முக்கியமான பகுதி இயற்கை வளங்களை பாதுகாப்பது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். வருக அடுத்த நேயர். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
3: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
3: ஐயா பொறுப்புணர்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இங்க கம்பெனியில ஒரு 10 தறி ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணுவாருன்னா, முதலாளி வந்து உலகநாதன் உங்ககிட்ட தான் இந்த பொறுப்பு கொடுக்குறேன், எல்லாம் 10 தறியும் சேர்ந்து 1000 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் 6 நாளைக்குள்ள அப்படிம்பாரு. சரிங்கய்யா அப்படிமே. ஏன்னா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 5 நாள்லயே அந்த 1000 மீட்டர் புல் பண்ணி முடிச்சிருவோம்ங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் தாமதமானாலும் ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் குறையுதுன்னா அதை கடைக்கு அனுப்ப முடியாது. அதனால வந்து அந்த பொறுப்போட இருந்து அவங்கள எல்லாத்தையும் வேலை வாங்கி நானும் கூட வேலை செஞ்சு 6 நாள்ல முடிக்கிற 1000 மீட்டர் 5 நாளே முடிச்சு அந்த பொறுப்பா முடிச்சு கொடுக்கறது என்னுடைய திறமை. அதுக்கு முதலாளி ஒரு பாராட்டு கொடுப்பாருங்கய்யா.
0: நன்றிங்கய்யா உலகநாதன். சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடிச்சு கொடுக்கறதுங்கிறது தான் பொறுப்புணர்வு அப்படின்னு நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கிறோம். நேரம் 9:20.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
1: இது கோடை பண்பலை வானொலி 100.5 பொறுப்புணர்வு என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வானவில் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் வருக.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
1: சொல்லுங்க பேச்சுமுத்து.
2: என்ன பொறுத்தளவுக்கு பொறுப்புணர்வு அப்படின்னா சார், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதை வந்து சின்சியரா ஃபாலோ பண்ணும். இந்த நேர மேலாண்மைங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாம ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த தவறை மத்தவங்க மேல பழி போடாம செஞ்ச தப்புக்கு நாமளே பொறுப்பேற்றுக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை நான் பொறுப்புணர்வு நான் நினைக்கிறேன்.
1: செய்த தவறை ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது பொறுப்புணர்வினுடைய இன்னொரு ஒரு அழகிய பகுதி. நன்றிய பேச்சுமுத்து நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். ஈரோடு கொண்டைமலையில இருந்து தமிழ் செல்விங்க.
1: வணக்கம் சகோதரி, சொல்லுங்கம்மா. தமிழ் செல்வி,
3: பொறுப்புணர்வு அப்படிங்கறது ஒரு சொல்லோ செயலோ என் உணர்வோடு ஒப்பிட்டு அதை நடத்துவது தாங்க.
1: அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சொல்லோ செயலோ நம்மளுடைய உணர்வுகளோட ஒப்பிட்டு நடத்துறதுன்னா,
3: இப்போ நீங்க என்ன, அந்த வார்த்தை எனக்கு மனசுக்கு வலிக்குது அப்படின்னா அந்த வார்த்தையும் நான் உங்களுக்கு பயன்படுத்தாம இருக்கிறது. ஒரு பொது சொத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதை உடச்சிட்டேன்னா பாதிப்பு அவங்களுக்கு அப்படிங்கிற போது அது என் பொருளா நான் எப்படி பாதுகாப்பா வச்சுக்குவேன். அப்ப அந்த பொறுப்புணர்வோடு என் உணர்வோடு ஒப்பிட்டு நடந்து கொள்வதுதான் பொறுப்புணர்வு நான் நினைக்கிறேன் ஐயா.
1: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நீங்க சொன்னது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் என்பதற்கான விளக்கமாகவும் இருக்கிறது. உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அது போல நீ மற்றவர்களிடம் நடந்து கொள், அதுவே ஒழுக்கம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. நேரம் 9:25.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
1: வணக்கம்ண்ணா, நான் ராம்நாத்லேருந்து ரிஃபாயா.
0: சொல்லுங்க ரிஃபாயா.
1: ஒருத்தவங்க தனக்கும் பிறருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிற ஒரு செயல் தான் பொறுப்புணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: எதனால அப்படி நினைக்கிறீங்க?
1: இப்போ காட்டையெல்லாம் அழிக்கிறாங்க, ரோடெல்லாம் விஸ்தீர்ணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் கடல் மச்சா அது இது எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம காட்டை அழிக்கிறோம். ஆனா அது விலங்குகள் எங்க போகும், அவங்களோட இடத்த நம்ம ஆக்குபை பண்றோம்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் உணர்வு இருக்கு, அவங்களுக்கு அடிச்சா வலிப்போம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பொறுப்புணர்வுன்னு நான் நினைக்கிறேன்.
0: பொறுப்புணர்வுனுடைய இன்னொரு ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற உயிர்களையும் தன்னுயிராக பாதுகாப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். நன்றிமா ரிஃபாயா. வருக அடுத்த நேயர்.

0: வணக்கம் சகோதரி.
1: நல்லா
0: இருக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: அதாவது செயலை வந்து நம்மகிட்ட பொறுப்பாங்க, அதை அவங்களுக்கு நம்பிக்கையோடு கொடுத்தோம்னா அதுதான் பொறுப்பு.
0: மிக அருமையாக சொல்லியிருக்கீங்கம்மா, மற்றவர்களுடைய நம்பிக்கையை பாதுகாப்பது அதுதான் பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக நன்றி. உங்களுக்கு வருக அடுத்த நேயர்.
2: அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: தொடர் ஆரோக்கியசாமி.
0: சொல்லுங்க ஆரோக்கியசாமி.
2: ஐயா, ஒரு மேல் பதவியில உள்ளவங்க தன்னோட பதவியை மட்டும் தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை பார்க்க கூடாது. அவங்களுக்கு கீழே உள்ளவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு நன்மை செஞ்சு மேல கொண்டு போவாங்க ஐயா. இதாங்க ஐயா வந்து ஒரு பொறுப்புணர்வு. நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க ஆரோக்கியசாமி. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு வருக அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. சிவகாசில இருந்து அமுதா.
0: வணக்கம் அமுதா, சொல்லுங்கம்மா.
3: இன்னைக்கு கருவறையிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் பொறுப்பு வேணுங்க. ஒரு குழந்தையை தாய் அவங்க வந்து 23 வயசு முதல் குழந்தைய சுமக்கும் போதே ரத்தம் இல்ல 6 பாயிண்ட். அப்ப துரித உணவு துன்பமா இருந்தாலும் அதை இன்பமா ஏத்துக்கிறாங்க. ஒரு நல்ல முன்னோர்கள் சொல்ற சிறுதானியம் நவதானியம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் சரி உணவுல வந்து ஒரு பொறுப்பே இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா படிக்கணும், பட்டம் வாங்கணும், பதவியில இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இதுலதான் அவங்க கவனம் இருக்கு. ஆரோக்கியத்துல இல்லைங்க. பொறுப்புங்கறத ஆரோக்கியத்துல கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க அமுதா. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. அதாவது பொறுப்புணர்வுகளில் ஒன்று தன்னுடைய ஆரோக்கியத்தையும் மற்றவர்களுடைய ஆரோக்கியத்தையும் பராமரிப்பது. நேரம் 9:30.
4: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பனை ஸ்டார் சிட்டி நகரிலிருந்து வலமுறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.
0: கோடை பண்பலையின் 1.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை
0: வழங்கும் வானவில்.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5, நேரம் 9:33. பொறுப்புணர்வு என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ரவிச்சந்திரன் சாருக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பேட்டை குணசேகரன் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம் குணசேகரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க
1: சார்.
0: சொல்லுங்க.
1: பொறுப்புணர்வு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம் சார். இப்ப வந்து சார், நம்ம குழந்தைகளை வந்து வளர்த்து ஆளாக்கி அவங்க ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பொறுப்புணர்வு தேவை சார். அதே மாதிரி சார், நம்ம வயசான பிறகு நம்ம குழந்தைகள் வந்து நம்மளை நம்ம ஆசைகளையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு தேவைப்படும் சார். பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம் சார். குறிக்கோள் லட்சியங்கள் அடைவதற்கு பொறுப்புணர்வு தேவை.
0: நன்றிங்க குணசேகரன். குழந்தைகளை வளர்ப்பது, குடும்பத்தை பார்த்து கொள்வது அப்படிங்கிறது பொறுப்புணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அதுதான் பொறுப்புணர்வு அப்படின்னு நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கிறோம். வருக அடுத்த நேயர். வணக்கம். நல்லா இருக்கும். யார் பேசுறீங்கம்மா? பழனியிலேருந்து பேசுறீங்கன்னு கேட்குது. சரியா பேர் கேட்கலங்கம்மா? ஏதோ பேகம். சரி சொல்லுங்கம்மா.
2: சரிங்க, பொறுப்புணர்வு தலைப்பு நல்ல தலைப்பு. இப்ப எங்களுடைய பள்ளிக்கு தொழிலுக்காக போனா, அப்ப அங்க பெண்களுக்கு எல்லா தொழிலுக்கு செஞ்சிருப்பாங்கண்ணா.
0: இல்ல உங்க இடத்துல சொல்லுங்க. உங்களுடைய நீங்க என்ன பேசுறீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. உங்களுடைய இணைப்பு சரியாக எங்களுக்கு கிடைக்கல. நேயர்களும் சிரமப்படுவாங்க. இல்லைங்கம்மா, மன்னிக்கணும், உங்களுடைய இணைப்பு சரியாகல. அடுத்த முறை வந்து சரியான ஒரு இடத்துல இருந்து முயற்சி பண்ணுங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நேரம் 9:35.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
5: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
6: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரெய்னிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்கள் பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்க்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% to 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் தன்கோ.
11: That's right.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர்.
1: இனிய காலை வணக்கத்தோடு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார்.
0: வணக்கம் சரவணன், சொல்லுங்க
1: சார். நீங்க முன்னுரையில சொன்னீங்க, அந்த கடமைகளை அன்றாடம் சிறப்பா செய்யறது பொறுப்புணர்வுன்னு, அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த கடமைகளை செய்யும் போது ஏற்படக்கூடிய தோல்வி வெற்றி வந்து சார், சமநிலையோடு தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை எவங்க ஒரு யாருட்டு இருக்கோ அந்த இடத்துலதான் சார் பொறுப்புணர்வு நீ இருக்கும். ஏன்னா வெற்றியும் வரும் சில நேரம், அத தக்க வைக்க போராடுவாங்க சில பேரு, தோல்வி வரும் ஒடிஞ்சு போயிருவாங்க. இந்த ரெண்டே சமமா பாவிச்சு இது நிரந்தரம் இல்ல, வெற்றி எப்பவுமே நம்ம கைவசம் தான் ஒரு மன தைரியத்தோடு யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட நிச்சயமா பொறுப்புணர்வு இருக்கும் சார்.
0: அல்லது பொறுப்புணர்வினுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, வரக்கூடிய வெற்றி தோல்விகளை வச்சுக்கிட்டு நம்மளுடைய அடுத்த நடவடிக்கைகளை வந்துட்டு முடிவு செய்யாமல் எதுவாகவே இருந்தாலும் அடுத்த படியை நோக்கி போவதுங்கிறது பொறுப்புணர்வு அப்படின்னு நீங்கள் சொன்னதாக கூட எடுத்துக்கலாம். நன்றிங்க சரவணன். வருக அடுத்த நேயர்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்கய்யா.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். ஐயா நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் கோபால், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்க.
0: சொல்லுங்க கோபால்.
2: ஐயா பொறுப்புணர்வு அப்படின்னா, அதாவது வந்து நம்மளோட விஷயத்தை மற்றவங்களோட தலையிடாம இருந்தாலே அதுவே பொறுப்புணர்வு தாங்க. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி நல்லா சந்தோஷமா இருந்தா போதும், அந்த இடத்துட்டு எப்படி வந்து அவங்கள வந்து வாழ்க்கைக்கு எடுத்து விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மாமியா மருமகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு ஏதாவது இவங்க ஏதாவது பண்ணி அந்த இது மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு மாணவன் நல்லா படிக்கிறதுக்கு முடியலைங்க, ஒரு நல்லா படிச்சாங்கன்னா எப்படி அந்த பையன் படிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னோட வாழ்க்கையில வந்து தான் வந்து பாத்துக்கிட்டாலுமே அதுவே போதுங்க, அதுவே பெரிய பொறுப்பு.
0: பொழுது போக மாட்டேங்குதுல கோபால், என்ன செய்ய சொல்றீங்க? என்னத்தையாவது ஒன்னு பேச வேண்டியதா இருக்கு. நாலு பேர் சேர்ந்த உடனே எதையாவது ஒன்னு பேசி நம்மளாம் எதாவது ஒன்று முடிவு பண்ணி ஒரு கதை திரைக்கதை வசனம் எழுதி ஒரு எண்டு கார்டு போடுற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் போய் மத்தியானத்துக்கு வீட்டில் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கிறாங்க. என்ன கோபாலகிருஷ்ணன் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? பரவாயில்ல, நன்றிங்க கோபாலகிருஷ்ணன். அதாவது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களில் இருந்து நாம் தள்ளி இருந்துக்கிறதும் பொறுப்புணர்வுனுடைய இன்னொரு ஒரு பகுதி அப்படின்னு நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கிறோம். நேரம் 9:40.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
10: That's right.

0: நேரம் 9:43, இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: காலை வணக்கங்கண்ணா.
0: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
1: நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கண்ணா. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கம்மா, சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கங்கண்ணா.
0: சொல்லுங்கம்மா.
1: அண்ணா, சொன்ன வாக்க காப்பாத்துறது, சொன்ன நேரத்துல கடமையை செஞ்சு முடிக்கிறதா பொறுப்புணர்வுன்னு சொல்லுவாங்கண்ணா. அப்படி செய்யறதுனால பாத்தீங்கன்னா மத்தவங்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மதிப்பும் ஒரு நம்பிக்கையும் நம்ம மேல வைப்பாங்கண்ணா. அட சிவகாமி அப்பா, ஒரு வேலையை சொன்னா அவங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மேல வைப்பாங்கண்ணா.
0: அருமைங்கம்மா, நம்பிக்கை வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வருக அடுத்த நேயர். வணக்கம்
2: ஐயா. வணக்கத்துடன், தருமபுரி பாகல்பட்டி பெருமாள் ஐயா.
0: வாங்க ஐயா, சொல்லுங்க பெருமாள் ஐயா.
2: ஐயா, தெருக்களில் நடக்கிறோம், வாகன சாலைகளில் நடக்கிறோம், ஆங்காங்கே கருத்த பிளாஸ்டிக் குப்பைகளும் கிடந்தால் அதை அப்புறப்படுத்தி விட்டு செல்வதே நலம் பயக்கும் ஐயா. மாற்றாருக்கும் பொருள் சேதம் உயிர்சேதம் தவிர்க்கப்படுகிறது ஐயா. அங்கு ஒவ்வொருவருடைய பொறுப்புணர்வு முன் நிற்கிறது ஐயா. தன்னலம் தகர்ந்து பொருநலம் பேணப்பட பொறுப்புணர்வு அனைவருக்கும் அவசியமாகிறது ஐயா.
0: நன்றிங்க. எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்க, நாம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கோம் இல்லைங்களா? இணைப்பிலிருந்து விடுபட்டீங்க, பரவாயில்ல, நன்றிங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:45.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கி கொண்டிருக்கும் வானவில்.
0: வருக அடுத்த நேயர். வானவில் பண்பலை 100.5. ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் பொறுப்புணர்வு வேண்டும் அப்படின்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறோம் ராஜசேகர். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: நான் தஞ்சாவூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க செல்வராஜ், உங்களுடைய இணைப்பை சரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கோபுரம் கிடைக்கிற இடத்துக்கு வந்துருங்க, பேசுங்க.
4: அதாவது
0: சொல்லுங்க,
4: பொறுப்பு அப்படின்னு சொன்னா ஒரு முதலாளிக்கு கீழே பெரிய முதலாளிக்கும் நாங்க வந்து வேலை செய்யறாங்க. அந்த பொறுப்போட நாங்க அந்த கடமை உணர்வோட பொறுப்போட இருந்து உங்களை நான் முதலாளி ஆக்கிட்டனால என்னைய நீங்க வந்து தொழிலாளி ஆக்கிருக்கேன். உங்களை நான் வந்து காலம் அதுக்கு இடையில வந்து நான் பொறுப்பிருக்கேன். முதலாளி ஆயிருக்க முடியுமா ரெண்டு போயிடும்.
0: ஒரு குத்து மதிப்பாக தான் நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கீங்கய்யா. நன்றிங்கய்யா செல்வராஜ் நிகழ்ச்சி வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
0: பேர் சொல்லுங்கய்யா.
5: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்புங்க ஐயா.
0: சொல்லுங்க அன்பு
5: ஐயா. நான் வந்து தையல் கலைஞரா இருக்கிறேன். அதாவது இப்ப நம்ம வாங்குறோம்னா துணியை வாங்குறோம், அவங்க என்ன மாதிரி சொல்றாங்கன்றத கவனிச்சு அதை பொறுப்போட திறம்பட நல்லா செஞ்சு அவங்களுக்கு குறித்த நேரத்துல கொடுக்கறது, அதாவது சின்சியாரிட்டி பன்சுவாலிட்டி குவாலிட்டி, இதுதான் பொறுப்புணர்வு நினைச்சு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என் மத்த வேலைங்களை சொன்னாலுமே அந்த சொல்ற நேரத்துக்கு சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கிறது பொறுப்புணர்வுன்னு நான் நினைக்கிறேன்.
0: நன்றி அன்பு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம் சார். நான் காரைக்குடி சாமிநாதன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சாமிநாதன்.
6: அந்த பொறுப்போட அந்த உணர்வு முக்கியமான விஷயம் சார்.
0: என்ன
6: ஒரு காரியம் செய்யும் போது பொறுப்போட அந்த உணர்வும் சேர்ந்து செஞ்சோம்னா சார், ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு தொழில் செய்யறவா இருக்கட்டும், ஒரு அலுவலக பணி கூட அந்த உணர்வோட பொறுப்போட அந்த உணர்வும் சேர்ந்து இருக்கணும் சார்.
0: என்ன உணர்வு? நிறைய உணர்வுகள் இருக்கு.
6: ஆமா, அதுதான் சார். இந்த வாழ்க்கைக்கு நான் தகுந்த மாதிரி எப்படி நம்ம நடக்கணுமோ அப்படி பண்ணணும். இப்ப அலுவலகத்துல நம்ம எந்த எப்படி எப்படி நம்ம அவங்களை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்.
0: இந்த உணர்வு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு அர்ப்பணிப்பு அப்படின்னு நாங்க பொருள் வச்சுக்கலாமா?
6: அர்ப்பணிப்புன்னு கூட வச்சுக்கலாம் சார். இருந்தாலும் வந்து அந்த உணர்வோடு நம்ம எதையுமே ஒரு இப்ப சொல்லுவாங்க நம்ம ஊர்களில் பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு நல்ல கண்ணு கருத்துமா ஒரு பயப்பா அப்படிம்பாங்க.
0: இல்ல உள்ளார்ந்து செய்யணும் எல்லையும் அப்படி வச்சுக்கலாமா?
6: அப்படி ஆமா சார். நம்ம நல்லா வந்து நம்ம வந்து ஆமா நின்று நம்ம கிராமத்தோட நிறைய

0: சொல்லுவாங்க, நின்று பிடிப்பாங்க அப்படிமாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம வந்து ஒரு இதாக உணர்வோடு நம்ம செய்யப்போம் போது பொறுப்பு சேர்ந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும் சார்.
1: நன்றி சாமிநாதன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. இது கோடை பண்பலை வானொலி 100.5.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
1: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர்.
9: நாங்க நாமக்கல் மாவட்டம்.
1: சொல்லுங்கம்மா.
9: நன்றிங்கம்மா.
1: சொன்ன வேலைய சொன்ன நேரத்துல சொன்னபடி செஞ்சு கொடுக்கறதா பொறுப்பு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நிறைவாக வரக்கூடிய நேயர் வணக்கம். சொல்லுங்க சகோதரி.
9: வினைபகை என்ற இரண்டும் எச்சம் நினையங்கால் தீயம் போல தெருங்குறாரு. அரைகுறையாக விட்ட செயலும் அடக்கப்படாத பகையும் அழைக்காமல் விட்ட தீ நெருப்பு போல கெடுத்துரும், கெடுமா எல்லாமே. அது மாதிரி வந்து அரைகுறையா வந்து எந்த ஒரு செயலையோ அல்ல ஒருத்தவங்க பேசுறத முழுமையா கேட்காமையோ செயலையோ அல்லது வந்து துளிலோ நம்ம அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம எதையுமே வெளியிட்டோம்னா அது முழுமையான ஒரு நிறைவு பெறுங்கப்பா. இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்ல அரைகுறையா எதையாவது கேட்ட அரைகுறையா சொல்லி நிறைய பாதிப்புகளை உண்டாக்குறாங்கப்பா. இது முழுமை அடையறதுக்கு
1: நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நிறைய எல்லாருமே சொன்ன பதில்கள்லாம் வந்து தவறான பதில்கள் அப்படின்னு எதுவும் இல்லை, நிகழ்ச்சிக்கு பொருத்தமில்லாத பதில்கள் அப்படின்னும் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒவ்வொரு வகையான சிந்தனை. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எதுலெல்லாம் பொறுப்புணர்வோடு நாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறையா பேர் சொன்னீங்க. பொறுப்புணர்வு அப்படின்னா என்னென்னா நம்ம கடமையை சரியாக செய்கிறது, வேலையை சரியாக செய்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ஆனால் அந்த பொறுப்பேற்பது, விளைவுகளுக்கு ஒப்புக்கொள்வது அல்லது விளைவுகளுக்கு பொறுப்பேற்பது அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக கே என் பாளையம் பேச்சு முத்து சொன்னார். அதே போல் ஸ்வர்ணலதாவும் அவங்க சிவகாமியை அவங்க ரெண்டு பேரும் நம்பிக்கை, மற்றவர்களுடைய நம்பிக்கையை பெறுவது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன அப்படிங்கிறத நிறைவுரையில் சொல்லிடலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கும் வந்திருக்கோம். பொறுப்புணர்வு. இன்றைய நிகழ்ச்சியில் தங்கள் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறது நிகழ்ச்சி. பொறுப்பாக இருங்கள். இந்த வார்த்தையை நாம் சிறு வயதிலிருந்தே கேட்டு வருகிறோம். பெற்றோர்கள் சொன்னார்கள், ஆசிரியர்கள் சொன்னார்கள், மேல் அதிகாரிகள் சொல்கிறார்கள், சமூகமும் அதையே சொல்கிறது. உண்மையில் பொறுப்புணர்வு என்றால் என்ன? ஒரு வேலையை செய்து முடிப்பதா, கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதா, அல்லது அதைவிட அதில் ஆழமான ஏதாவது இருக்கிறதா? பொதுவாக நாம் ஒரு பொறுப்பை ஒரு கடமையாக நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் பொறுப்புணர்வு என்பது கடமையை செய்வது மட்டுமல்ல, அது நாம் செய்கிற ஒவ்வொரு

செயலின் விளைவையும் நம்முடையதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். ஒரு வேலை வெற்றிகரமாக முடிந்தால் அதை நான் தான் செய்தேன் என்று சொல்லும் நாம், அதே வேலை தோல்வியடைந்தால் எனக்கு தெரியவில்லை, அவர் சரியாக ஒத்துழைக்கவில்லை, அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது, இதற்கு நான் மட்டுமே பொறுப்பாக முடியாது என்று காரணங்களை தேட ஆரம்பித்து விடுகின்றோம். உண்மையில் பொறுப்புள்ள மனிதர்கள் மற்றவர்களை விட அதிக வேலையை செய்வதில்லை. ஆனால் தாங்கள் செய்யும் வேலையை அதிக அக்கறையுடன் செய்கிறார்கள். ஏனென்றால் அந்த வேலையின் முடிவு தங்களை பற்றியும் பேசும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவர் தனது பொறுப்பை அலட்சியப்படுத்தினால் அதன் சுமையை இன்னொருவர் சுமக்க வேண்டியிருக்கும். ஒரு அலுவலகத்தில் ஒருவர் பொறுப்பின்றி நடந்து கொண்டால் அதற்கான இழப்பு முழு குழுவையும் பாதிக்கும். ஒரு சமூகத்தில் ஒவ்வொருவரும் இது என் வேலை இல்லை என்று விலகத் தொடங்கினால் அந்த சமூகத்தின் வளர்ச்சியே நின்று போகும். அதனால் பொறுப்புணர்வு என்பது ஒரு தனிப்பட்ட குணமல்ல, அது எல்லோரையும் பாதுகாக்கும் ஒரு நம்பிக்கை. ஒரு சிறிய கதை. ஒரு வயதான தோட்டக்காரர் மிகுந்த அக்கறையுடன் ஒரு மாமரக் கன்று நட்டு கொண்டிருந்தார். அதை பார்த்த ஒருவர் சிரித்தபடி கேட்டார், இந்த மரம் பெரியதாக வளர்ந்து பழம் தர இன்னும் பல ஆண்டுகளாகும், அதற்குள் நீங்கள் இருப்பீர்களா என்பது கூட தெரியாது, பிறகு ஏன் இவ்வளவு அக்கறையுடன் இந்த மரத்தை நட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று. அந்த முதியவர் புன்னகையோடு சொன்னார், இன்று நான் சாப்பிடும் பழங்களை தரும் மரங்களை நட்டவர்கள் அவற்றின் பழத்திற்காக அந்த மரங்களை நட்டவர்கள் அல்ல, இன்று நான் சாப்பிடும் பழங்களை தரும் மரங்களை நட்டவர்கள் அவற்றின் பழத்திற்காக அந்த மரத்தை நட்டவர்கள் அல்ல, அவர்கள் தங்களுடைய பொறுப்பை செய்தார்கள், இன்று அந்த நிழலிலும் பழங்களிலும் நான் வாழ்கிறேன், நாளை யாரோ ஒருவர் வாழ்வதற்காக இன்று இந்த மரத்தை நடுகிறேன் என்று. கதை என்ன சொல்கிறது? அவர் ஒரு மரத்தை நடவில்லை, அவர் ஒரு பொறுப்பை நடுகிறார். உண்மையான பொறுப்புணர்வு என்பது இன்று எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பதல்ல, நாளை என்னால் யாருக்கு நன்மை கிடைக்கும் என்று சிந்திப்பது. பொறுப்புணர்வு என்பது கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்பது மட்டுமல்ல, அந்த வேலையை நம்பி ஒப்படைத்த மனிதரின் நம்பிக்கையை காப்பாற்றுவது. வாழ்க்கையில் எல்லோரும் திறமையான மனிதர்களை தேடுவதில்லை, நம்பிக்கைக்குரிய மனிதர்களைத்தான் தேடுகிறார்கள். ஒருவரிடம் அறிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், திறமையும் இருக்கலாம், ஆனால் இவரிடம் இந்த வேலையை நிம்மதியாக ஒப்படைக்கலாம் என்ற நம்பிக்கையை நமக்குள் உருவாக்குவது அவருடைய பொறுப்புணர்வுதான். அதனால்தான் பொறுப்புணர்வு என்பது ஒரு நல்ல குணம் மட்டுமல்ல, அது மற்றவர்கள் நம்மீது வைக்கும் நம்பிக்கையின் அடித்தளம் என்கிறார்கள். பொறுப்புணர்வு என்பது ஒரு வேலையை செய்வதில் இல்லை, அதன் விளைவுகளை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருக்கிறது. பொறுப்புணர்வு என்பது ஒரு வேலையை முடிப்பதில் இல்லை, ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுவதில் இருக்கிறது. வள்ளுவத்தின் 670வது குறள் இப்படி சொல்கிறது, எவ்வளவு வலிமையுடையவர்களாக இருந்தாலும் செய்யும் தொழிலில் பக்தி இல்லாதவர்களை உலகம் மதிக்காது என்று. இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: வழங்கிய வானவில்.
2: இதுவரை கேட்டோம் வானவில் பொறுப்புணர்வு. செய்யும் செயல்கள், கடமைகள், நமக்கான பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வை சிறப்பாக அமையும் என சொல்லிச் சென்றது இன்றைய வானவில். மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு பொறுப்புணர்வுகளை பொறுப்பாக உணர்த்தி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் பி. ரவிச்சந்திரன். இனி அலைவரிசை 100.5 நினைக்கலாம். வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சி வரும் முன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,06,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: திசைகளெட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதில்ல. மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோடா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மளை கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேச.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

வரலாறு அப்படின்றது நாளுக்கு நாள் மாறக்கூடியது. அந்த வரலாற்று ஆவணங்களை சேகரித்து பாதுகாத்து வைத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணியை செய்து வருபவர். தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துறை அப்படின்னு ஒரு தனித்துறையை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை சேகரித்து அதை பாதுகாத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு எடுத்து சொல்லக்கூடிய மகத்தான பணியை செய்துட்டுருக்காங்க. அந்த மகத்தான பணியில் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் காப்பாட்சியர்கள். அந்த காப்பாட்சியர்களில் ஒருவரைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கின்றோம். யார் அவர்? காஞ்சிபுரம் மாவட்டம் அருங்காட்சியகத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தில் காப்பாட்சியராக பணிபுரியக்கூடிய திரு உமாசங்கர் அவர்களைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கிறோம். சந்திக்கலாமா அவரை?

0: ஐயா வணக்கங்க. ஐயா
1: ஐயா வணக்கங்க. கோடை பண்பலை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 27 ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய கோடை பண்பலைக்கு எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா. இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி.
1: உங்களை சந்தித்ததில் எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. உங்களை அருங்காட்சியகங்கள் துறையின் சார்பாக வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அருங்காட்சியகங்கள் துறையின் சார்பாக இனிய வணக்கங்கள். நான் உமாசங்கர், காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியக காப்பாட்சியராக பணியாற்றி வருகிறேன்.
0: உங்களை பற்றிய முழு விவரங்களையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போக போகிறோம். முன்னதாக நம்முடைய நேயர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் சொல்லுங்க ஐயா.
1: நான் அரசு அருங்காட்சியகத்தில் 14 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இதுக்கு முன்னாடி TNPSC Group 2 தேர்வு எழுதி ஒரு பணியாளராக அரசு அருங்காட்சியக பணியில் இணைந்தேன். சென்னை அரசு அருங்காட்சியகம் எக்மோர் மியூசியம் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலானோருக்கு செத்த காலேஜ் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகம் எழும்பூர், அங்கு

0: ஒரு 6 ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு அரசு அருங்காட்சியகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மாவட்ட அருங்காட்சியகங்களில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியக காப்பாட்சியராக ஒரு 6 ஆண்டுகள் இங்கே தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்களை, பொக்கிஷங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்.
1: அருமையாக சொன்னீங்கய்யா. வரலாறு அப்படின்றதே கடந்த கால நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு தான். அந்த கடந்த காலத்தையும் எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகிறது மகத்தான பணி. அந்த பணியை 14 ஆண்டுகளாக செவனே செய்துட்ருக்கீங்க. உங்களுடைய பணி அனுபவங்கள் குறித்து நாங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.
2: காஞ்சிபுரம் போவோம், காமாட்சிய பாப்போம்.
3: எப்படிடா?
4: நான் பாப்பேன்,
3: அப்ப போவோம்.

0: ஆயே
1: போங்க இருக்கே.
2: கொக்கா லங்கா குருவி லங்கா மங்காசம் ராணிப்பட்ட முத்தாப்பு முருங்கசம் கலகல வெந்தயம் வாசனப்படி தாசன பத்தி ஆண்டோல்
3: ஆக்கு பாக்கு வெண்டல பாக்கு டாமு டோமு டைய.

0: ரைட்டா
1: ரைட்
0: ரைட்டா
1: அபிடு
2: ஆஹா அற்புதம்.

வெந்தயம் வாசனப்படி தாசன.

0: தானம் வேண்டுவோம் மகமாயே.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங்,

0: டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
7: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
11: That's right.
12: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடம் காஞ்சிபுரம் தான். அந்த காஞ்சிபுரத்தினுடைய வரலாற்று சிறப்புகளை நம்முடைய நேயர்களுக்காக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கய்யா.
1: சங்க இலக்கியங்கள் தொடங்கி இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் கோயில்கள் ஆன்மீக நகரமாக இது ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இங்கே வரலாறு கொட்டி கிடக்கிறது. ஆன்மீக பூமியாக இருந்தாலும் உலக வரலாறுல நீங்கள் உலக வரலாறு எழுதுனீங்கன்னா இந்தியாவை தவிர்த்துட்டு வரலாறு எழுத முடியாது. இந்திய வரலாறு எழுதுனீங்கன்னா தமிழகத்தை தவிர்த்துட்டு வரலாறு எழுத முடியாது. தமிழக வரலாறு எழுதுனா காஞ்சிபுரத்தை தவிர்த்துட்டு உங்களால் வரலாறு எழுதவே முடியாது. காரணம், தொண்டை நாடும் பல்லவர்களும் அவர்களோட தனிப்பட்ட சிறப்புகளும் வரலாற்றில் நீங்கள் இடம்பெற்றிருக்கிறதுனால நீங்கள் அதை தவிர்த்துட்டு வரலாறு எழுதவே முடியாது. அந்த அளவு சிறப்பு மிக்க ஒரு நகரம் கல்வி நகரம்னு பேர் காஞ்சிபுரத்துக்கு. ஆன்மீக நகரம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வி நகரம், கல்வியில் கரையில்லா காஞ்சி அப்படின்னு நம்ம சங்க இலக்கிய குறிப்புகள்லேருந்து இன்றைக்கி வரலமும் குறிப்புகள் இருக்குது. அதற்கான தரவுகள் காண கிடைக்குது.
0: ஐயா, காஞ்சிபுரம் அப்படின்னாலே பன்முகத்தன்மை நிறைந்த ஒரு பகுதின்னே நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் ஆன்மீக பூமி, இன்னொரு பக்கம் வரலாற்று பூமி, இன்னொரு பக்கம் அறிவியல் பூமி அப்படின்னு நம்ம விதவிதமாக சொல்லலாம். வரலாறு அடிப்படையில் பார்க்குற போது சங்ககாலம், சங்ககாலத்துக்கு முன்பிருந்தே காஞ்சிபுரத்தோட வரலாறு தொடங்குது. அது பற்றின குறிப்புகள், அது குறித்த ஆய்வுகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு. நம்ம அருங்காட்சியகத்தில் அது தொடர்பான என்னென்ன ஆய்வு பொருட்கள்லாம் வைத்திருக்கீங்கய்யா?
1: இங்கே பாலாற்றங்கரை நாகரிகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொன்மையான பானை ஓடுகள், அங்கே கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள், கல் ஆயுதங்கள், அது சார்ந்து பாலாற்றங்கரை நாகரிகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்த அகழாய்வுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தி வச்சுருக்குறோம். இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய சிலைகள், புதையல்களாக கிடைக்கக்கூடிய பொருள்கள், சங்க காலத்தை சார்ந்த நாணயங்கள் உட்பட அனைத்தும் பொதுமக்கள் பார்வைக்காக வச்சிருக்கிறோம்.
0: சரிங்க.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: பல்லவர்கள் சார்ந்து என்னென்னங்க ஏன் கிடைச்சிருக்குங்க?
1: காஞ்சிபுரம் பல்லவர்கள் மட்டும் இல்லைங்க, முற்கால சோழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட நகரம். பல்லவர்களோட தலைநகரமாக காஞ்சிபுரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் இருக்காங்க, பாண்டியர்கள் வந்திருக்கிறாங்க, முகலாயர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் முதற்கொண்டு இங்கே அவங்களோட ஆளுமையை செலுத்தியிருக்கிறாங்க. சோழர்கள் பொறுத்தவரை கரிகால் சோழன் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து இமயம் வரை சென்றதாக ஒரு குறிப்புகள் இருக்குது. சங்க இலக்கிய குறிப்புகள்லேயே அது இருக்குது. ஏகாம்பரநாதர் கோயில் போனீங்கன்னா கோயிலுக்கு உள்ள கரிகால் சோழனுக்கு ஒரு சிலை இன்றைக்கும் இருக்குது. அடுத்து இங்கே அதிகம் ஆண்டுகள் ஆட்சி செய்தவங்க பல்லவர்கள். பல்லவர்களை பொறுத்தவரைக்கும் தொண்டை நாடு அப்படிங்கிற பேரில் அவங்களோட ஆட்சி பகுதியில் விரிவுபடுத்துகிறாங்க. பல்லவர்கள் வந்து வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய படையெடுப்பை தமிழகம் ஃபுல்லாக பரவாமல் இருக்கிறதுக்காக தடுத்து நிறுத்திய ஒரு ஒரு பெரிய பேரரசு அவங்க. பல்லவர்கள் இல்லைன்னா சோழ பேரரசுக்கு படையெடுப்புகள் அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கும். தஞ்சாவூர் வரை படையெடுப்பு நடந்திருக்கும். அந்த மாதிரியான படையெடுப்புகள் நடக்காம தடுத்து நிறுத்திய ஒரு பெருமைக்குரியவர்கள் பல்லவர்கள். வட தமிழகத்தை அவங்க பாதுகாத்ததுனால தான் வட தமிழகத்தை தாண்டி தென் தமிழகத்துக்கு வட இந்தியாவிலிருந்து பாதிப்புகள் குறைஞ்சது. இல்லைன்னா வட இந்தியாவை சார்ந்த படையெடுப்புகள் தென் தமிழகத்தை நோக்கி நிறைய நடந்திருக்கும். அதை தடுத்து அரணாக இருந்தவங்க பாண்டியர்கள், பல்லவர்கள். அதுக்கப்புறம் பின்னாடி பாண்டியர்களும் இங்கே வந்து ஆட்சி செய்கிறாங்க. பல்லவர்களை பொறுத்தவரையிலும் இங்கே காஞ்சிபுரம் ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் வட இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா 5 ஆறுகளை தாண்டி தான் நீங்கள் இங்கே உள்ளே வர முடியும். 5 ஆறுகள் பாதுகாப்பு அரணாக இவங்க வச்சுருந்தாங்க. ஆறுகளே நீர் மேலாமையில் பல்லவர்கள் சோழர்களை விட சிறப்பாக இருந்திருக்கிறாங்க. அதற்கான குறிப்புகள்லாம் இங்கே இருக்குது நிறையா.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

காஞ்சிபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல தொண்டை நாடு அப்படின்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. பெரும்பான்மையான ஆண்டுகள் பல்லவர்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அவங்க சார்ந்து நிறைய கிடைச்சிருக்கும் இல்லைங்களா?

கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பனை ஸ்டார் சிட்டி நகரிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்களின் நகரத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. இந்த காஞ்சிபுரத்தில் என்னென்ன இடங்கள் இருக்குது, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி எங்கள் நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: ஆன்மீக பூமி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கோயில்களின் நகரமான காஞ்சிபுரத்தில் சோழர்களோட பங்களிப்பும் இருக்குது, பல்லவர்களோட பங்களிப்பும் இருக்குது, விஜயநகர மன்னர்களோட பங்களிப்பும் இருக்குது, பின்னாடி வந்த ஆங்கிலேயர்களோட பங்களிப்பும் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா பல்லவர்களில் ராஜசிம்மனோட பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. ராஜசிம்மன் 16 ஆலயங்கள் தொண்டை நாட்டில் கட்டியிருக்கிறாரு. அந்த 16 ஆலயங்களும் சிவனுக்கான ஆலயங்கள். அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அவரோட வம்சாவளியை சார்ந்த நந்திவர்ம பல்லவன் காஞ்சி கைலாயநாதர் கோயிலுக்கு இணையாக காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டுறார். அது சிவனாலயம், இது விஷ்ணுக்கான ஆலயம். அதோட பங்களிப்போட இது சிறப்பாக இருக்கணும்னு அவரோட கருத்தில் கொண்டு இவர் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். மேலும் ராஜராஜ சோழன் இங்கே இருக்கக்கூடிய காஞ்சி கைலாயநாதர் கோயிலில் அவரோட தங்கையோ அவரோட அக்காவோடு வந்து பார்த்துட்டு, தமைக்கையாரோட வந்து பார்த்துட்டு, இதை விட பிரம்மாண்டமாக ஒரு கோயில் கட்டணுங்கிறதுக்காக தான் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டுறாரு. அவர் தான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு காஞ்சி பெரிய கற்றளிங்கிற பேரையே வைக்கிறார். ராஜசிம்மன் கற்றளிங்கிற பேரை, காஞ்சி பெரிய கற்றளிங்கிற வார்த்தையே அவர் தான் கொடுக்குறாரு. ராஜராஜ கற்களால் உருவாக்கப்பட்ட கோயில். ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மணல் கற்களால் உருவாக்கப்பட்ட கோயில்.
0: ராஜசிம்ம
1: பல்லவனோட பங்களிப்பு காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி

0: பண்பலை. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
6: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
7: இப்போ கைலாசநாதர் கோயிலில் நம்ம பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்ன கலவையை கொண்டு அவங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிது. கைலாசநாதர் கோயில் எப்படிங்க கட்டப்பட்டிருக்கு, அதோட தன்மை குறித்து சொல்லுங்கள்.
8: ராஜசிம்ம பல்லவன் அவரோட முன்னோர்கள் எல்லாமே பாறையை குடைந்து குடைவரை கோயில்களாக கட்டுறாங்க. இவர் தான் வந்து அந்த மாதிரியிலிருந்து மாற்றத்தை கொண்டு வந்து தனி கோயில்களாக உருவாக்குறாரு. அதுவும் மணற்கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாண்ட் ஸ்டோன், மணலோட ஒரு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி அதை வச்சு அவர் கட்டிட்டார். அது என்ன பேஸ்ட்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த கலவைக்கு பேர் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது சிமெண்ட் இல்லை, அவர் ஒரு கலவையை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் அந்த கோயிலை கட்டினோடனே அந்த கோயிலுக்கு கச்சிப்பேட்டு பெரிய தளி அப்படின்னு தான் பேர் வைக்கிறார்.
7: கச்சிப்பேட்டு
8: பெரிய தளி. ஆனால் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிற மாதிரி அந்த கோயில் இல்லை. அந்த கோயில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த சில முக்கியமான நபரோட தொடர்பில் இருக்குது. ராஜசிம்மனோட கனவுல வந்து நாள் குறிப்பிடுறாரு. அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு நாயனார் வந்து அதே தேதியில் கோயில் கட்டுறார், மனதில் கோயில் கட்டினார், பூசலார் நாயனார். அதனால் வந்து சிவபெருமான் அங்கே போயிட்டாருன்றதுக்காக ராஜசிம்ம பல்லவன் இந்த கோயில் கும்பாபிஷேகமே பண்ணலை. கும்பாபிஷேகம் நடைபெறாத ஒரு கோயில், மன்னரோட காலத்தில் கும்பாபிஷேகமே நடைபெறலை. நிறைய சிறப்புகள் இருக்கு,
7: இன்றளவும்
8: அது இருக்குன்னு சொல்றாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு அவரோட காலகட்டத்தில் கும்பாபிஷேகமே நடக்கலை, அப்படியே நிறுத்திட்டார்.
7: அந்த கோயில் தான் இப்போ இருக்கிற காஞ்சி,
8: இப்போ காஞ்சி கைலாசநாதர் கோயில். அந்த கோயில் கும்பாபிஷேகம் மன்னர் காலத்தில் நடக்கல. அந்த கோயில் அது மட்டும் இல்லை, சிற்பங்களுக்கு சிற்பத்தொகுதிகள், புடைப்பு சிற்பத்தொகுதிகள் நிறைய இருக்குங்க. அந்த கோயிலை பொறுத்தவரையிலும் கொற்றவையை நீங்க பார்க்கலாம், தவ்வை சிற்பங்கள் பார்க்கலாம். தவ்வைக்கும் தனி இடங்கள் கொடுத்துருக்காங்க. கொற்றவை இருக்கு, பிரம்மா சிரசேதக மூர்த்தின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த சிற்பங்கள் இருக்கு. அர்ஜுனனும் சிவனும் சண்டையிட்ட காட்சிகள் அங்கே சிற்ப தொகுதிகளில் இருக்கு. திராத மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பரவி அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதின கிருதார்ஜினியம்ங்கிற புத்தகத்தில் வரக்கூடிய குறிப்புகள் அங்கே இருக்கும். அந்த குறிப்புகள் அடிப்படையில் அந்த சிற்பங்கள் இருக்கும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி.
3: இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு பெண்மணி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பையில் அடினோமயோசிஸ் அப்படின்ற கட்டி இருக்குது. எனக்கு வந்து டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கர்ப்பப்பையை லேப்ரோஸ்கோபி மூலமாக ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டாக்டர், என்னோட சீனியர் டாக்டர், ரொம்ப வயசான டாக்டர், எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், இல்லை அதை வந்து வயிற்றை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எந்த ஆப்ஷன் பெட்டரான ஆப்ஷன், லேப்ரோஸ்கோப்பியா இல்லை வயிற்றை கிழிச்சு பண்ணுறதா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கான விடை பார்க்கலாம் இன்னைக்கு. அதாவது ஒரு வயிற்றில் ஒரு பெரிய தையல், 12 சென்டிமீட்டருக்கு ஒரு தையல், அந்த தையல் பார்க்குறதுக்கும் பெருசாக இருக்கும், அதே சமயம் அந்த தையல் சைஸ் பெருசாக

0: இருக்கிறதுனால ஸ்கார் சைஸ் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே அந்த தையல் சைஸ் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் ஓப்பன் சர்ஜரியில். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு தையல் பெருசாக இருக்கும்போது அந்த தையல் கீழே ஒட்டுதல்கள் இருக்கிறதுனால அட்கஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு தையலில் பெயின் வரும் இல்லையா, அதுவுமே சைஸ் பெருசாக இருக்கும்போது பெயினுமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா ஒரு பேஷண்ட் 3-4 ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனக்கப்புறமும் ஒரு 1-2 வெயிட் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஹெவியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் ஓப்பன் சர்ஜரியில் இருக்கும். ஆனால் இது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸும் அதை ப்ராப்பராக புரிஞ்சிட்டோம்னா அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸோட பாசிட்டிவ் திங்ஸ் நமக்கு புரியும் இல்லையா. லேப்ரோஸ்கோப்பியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா சின்ன தையல், குட்டியான ஓட்டு தான். அந்த ஓட்டை மூலமாக ஒரு கேமரா மூலமாக உள்ளே இருக்கிற உறுப்புகளை க்ளோஸ்அப்பில் பார்த்து ஒரு நரம்புகளாக இருக்கட்டும் ரத்த குழாய்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம ஜூம் பண்ணி பக்கத்துலேயே போய் பார்த்து ப்ராப்பரான முறையில் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். அதனால் பண்ணுற சர்ஜனுக்கும் ரொம்ப ரொம்ப பெட்டரான அவுட்கம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சின்ன தையல், அதே சமயம் சின்ன தையல் இருக்கிறதுனால ஸ்காரும் குட்டியாக இருக்கும், பெயின் கம்மியாக இருக்கும். ஏன்னா தையல் பெருசாக இருக்கும்போது நரம்புகள் அதிகமாக தூண்டப்படுறதுனால பெயின் அதிகமாக இருக்கும். லேப்ரோஸ்கோப்பியில் சின்ன தையல்ன்றதுனால பெயினும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடலாம். ஒரு நாள் தான் பெரிய பெரிய சர்ஜரி பண்ணுற லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸுமே ஹாஸ்பிட்டலில் 1 அவ்வளோதான் ஸ்டே பண்ணுவாங்க, திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்கணும், 3 இருந்தால் என்ன, 1 இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டால், ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்கும்போது பேஷண்ட்டோட மைண்ட் செட்டப்பில் நம்ம வந்து ஒரு நோயாளி அப்படிங்கிற ஃபீல் வராது. அதனால் ஈஸியாக நம்ம அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுக்கு சீக்கிரமாக போகும்போது அவங்க சொட்டினான வேலைகளை சீக்கிரமாக ஆரம்பிக்கும் போது அவங்க மைண்ட் செட்டில் பேஷண்ட்டான ஃபீலிங் இல்லாமல் அவங்களோட ரெக்கவரி பீரியட் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால லேப்ரோஸ்கோப்பி தான் பெஸ்ட். பல சீனியர் டாக்டர்ஸ், ஓல்ட் ஏஜில் உள்ள டாக்டர்ஸ்க்கெல்லாம் லேப்ரோஸ்கோப்பிங்கிறது நியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதனால நிறைய டாக்டர்ஸ்க்கு இது ப்ராப்பராக புரியறதில்ல. அதனால நீங்கள் கேட்குற டாக்டர் இதெல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் அதுக்கான ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு இன்னும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதனால லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தான் எப்பவுமே ஓப்பன் சர்ஜரியை விட பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: காஞ்சிபுரத்தில் வந்து 1000 சிவாலயங்கள் இருந்ததா செவிவழி செய்திகள் உண்டு. ஆனால் இன்னைக்கு 108 சிவாலயங்கள் இருக்கு. இந்த 108 சிவாலயங்களில் சோழர்களோட பங்களிப்பும் இருக்கு, விஜயநகர மன்னர்களோட பங்களிப்பும் இருக்கு. விஜயநகர மன்னர்கள் உயர்ந்த வான் உயர்ந்த கோபுரங்கள், நுழைவு கோபுரங்களை கட்டியிருக்கிறாங்க. பல்லவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராஜசிம்ம பல்லவனுக்கு அப்புறம் நந்திவர்மனவர்களும் சிறப்பு வாய்ந்த ஒரு நகரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, திருநாவுக்கரசர் இங்கே வந்திருக்கிறாங்க, சுந்தரர் பாடல் பற்ற தலங்கள் இருக்கு, மூவர் பாடல் பற்ற தலங்கள் இருக்கு, முதல் 3 ஆழ்வார்கள் தொண்டை நாட்டை சார்ந்தவர்கள். அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு நகரம் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் மூவரும் அவதரித்த ஒரு பகுதி தொண்டை நாடு. தொண்டை நாடு அதனால தான் சான்றோர் உடைத்துன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே ஆன்மீக காலம் தொடங்கி அறிஞர் அண்ணாவரையும் அதிகமான சான்றோர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் பிறந்த பகுதியாகவும் தொண்டை நாடு சிறந்து விளங்கியிருக்கு.
2: பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்குது அப்படிங்கிறப்பவே அதை உறுதிப்படுத்தக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த பொருட்களும் ஆய்வுப் பொருட்களும் கிடைச்சிருக்கும். அதை பாதுகாக்கக்கூடிய பணியை நீங்கள் செய்துட்ருக்கீங்க. உங்களுடைய அருங்காட்சியகத்தை நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் சுற்றி காட்ட முடியுமா?
1: நிச்சயமாக நீங்கள் பார்வையிடலாம். அருங்காட்சியகம் அரும்பொருள்களின் சேகரிப்பு மட்டுமல்ல, பொதுமக்கள் தொட்டும் தொடராமலும் உணரக்கூடிய பொருள்கள் இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்வையிட்டும் உணரலாம்,

0: தொட்டும் உணரலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள் அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வச்சிருக்கிறோம். நேயர்கள் அனைவரும் கண்டு ரசிக்க ஏதுவாக நீங்கள் உள்ளே வரலாம்.
1: கட்டாயம் இப்போ காதுகளின் வழியாக நம்ம அந்த வரலாற்று பொருட்கள் பற்றின தகவல்களை கொண்டு போய் சேர்ப்போம். பார்க்கலாங்களாங்க ஐயா?
0: நிச்சயமாங்க ஐயா, உள்ளே நுழையலாம்.
1: வாங்க ஐயா.
2: என்ன நண்பர்களே, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் என்னென்ன மாதிரியான வரலாற்றை சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குது, அதில் ஆச்சரியப்படக்கூடிய மாய குடுவை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது எப்படி இருக்கும், இது மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய பல வரலாற்று தகவல்களை உமாசங்கர் அவர்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த தகவல்களை அடுத்த வாரம் வரக்கூடிய வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

பண்பலை வானவில் இந்தியாவில் நிறைவு பெறுகிறது. வெளியே வராத வெளிச்சங்கள். இனி தொடர்வது தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே வாங்சுக்கை சந்திதது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆகாஷ்வாணி சிறந்து விளங்குவதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக அங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
5: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. நேர்களே, எப்பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து செல்லும் இடமெல்லாம் கூடவே பயணித்து உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நேய உறவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது 100.5 தேடி வரும் பண்பலை. இன்றைய நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பனை ஸ்டார் சிட்டி நகரிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கா.
6: நன்றி நிர்மலா அவர்களே. வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் துறையமா நாகர்கோவிலுடைய பார்டர்னு சொல்லலாம். அது நாகர்கோவில் கன்னியாகுமரியோட ஒட்டுமொத்த பார்டருக்கு நடுவில் ஒரு சின்ன புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம், தெற்கு வள்ளியூர் அப்படிங்கிற தாலுகாவுக்குல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தாங்க. அந்த கிராமத்துல நம்ம இங்க வந்து சில முக்கியமான கலைஞர்களையும் சந்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலயும் நம்ம வந்திருக்கோம். தெரிய வரும் முன்னே இன்னைக்கு சில கலைஞர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக இருந்தது, அப்படியே வந்திருக்கிறோம். அது இல்லாம நம்ம மக்களையும் சந்திச்சிருவோம். இப்ப ஐயா ஒருத்தர் சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: சொல்லுங்க. என் பேர் திருமால்.
6: என்ன செய்றீங்க?
7: புளிய வரோம்.
6: அப்ப இது இந்த ரோட்ல எல்லாம் நிறைய புளிய மரங்கள் அதிகமா இருக்குமே.
7: அது விளங்காட்டுல போய் விளங்காட்டுன்னு சொல்லுவோம்.
6: சரிங்க.
7: விளங்காட்டுல போய் குத்தகை கிடக்கும்.
6: மாட்டுக்கு
7: போயிரும்.
6: புண்ணாங்க அரைக்கிறாங்களா என்ன செய்யறாங்க?
7: அது புண்ணாங்க அரைப்பாங்க, அது பருப்பு உடைப்பாங்க.
6: சரிங்க.
7: அது மாவாட்டம் அடிப்பாங்க, பூர்ணமா அடிப்பாங்க. அது
6: சரிங்க.
7: கடைக்காரங்க கேக்க பொறுத்து அப்படி அடிப்பாங்க. அது மாட்டுக்கு உபயோகம்.
6: ஓஹோஹோ, சரி சரி சரி. அதுல கிலோ என்ன வரைக்கும் கொடுக்குறீங்க?
7: புளி இப்போ அங்க இப்போ 100 ரூபாய்க்கு ஓடு.
6: சரி சரி சரி. இந்த அளவுக்கு எப்படி போய் இந்த தொழில் பரவாயில்ல போயிட்டு இருக்கீங்களா?
7: பரவாயில்ல போகும்.
6: சரி சரி. உங்களை சந்தை செய்யல மிக்க மகிழ்ச்சி. இந்த ஊர் பத்திர சிறப்புல சொல்லுங்க, நீங்களே ஆரம்பிங்க.
7: இந்த ஊரை பத்தி நம்ம கலந்தவரை வந்து பெரியாளர்கள் வந்து இந்த கலந்தபனை பெயர் வச்சிருக்கிறது வந்து
6: அது என்ன கலந்தபனை?
7: அது எல்லாரும் இருந்து கலந்து இருந்து பேசுவாங்களாம்.
6: அதனால கலந்தபனை.
7: அதனால கலந்தபனை. அந்த அந்த காலத்துல உள்ள ஆட்கள் அதுக்குதான் கலந்தபனை ஊர் பெயர் வச்சிருக்கு.
6: நிறைய காத்தாடிகள் அதிகமா இருக்குது. பக்கத்துல ஆரல்வாய் மொழி வேற இருக்குதுல்ல?
7: ஆமா,
6: ஆரல்வாய் மொழி கணவாய், பெரிய கணவாய சொல்லுவாங்க. அதிகமான காற்றோட்டம் அதிகம் இருக்கிற ஒரு பகுதியா சொல்லுவாங்க. அதுக்கு அதிகம் நிறைய காத்தாடிகள் மின் ஆலைகள் வைக்கப்பட்டிருக்குது.
7: அது அந்த பக்கம் காற்று கூடுதல் கிடைக்கும்.
6: காற்று அதிகமா தான் இருக்குதுல்ல?
7: இது இந்த மாசம் அப்படிதான் இருக்கும்.
6: ஆமா ஆமா,
7: இந்த மாசம் அடுத்த மாசம் காத்து இருக்கும்.
6: அது அதிகமா இருக்கும்.
7: அதிகமா இருக்கும்.
6: சரி சரி. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
7: எங்க வீட்டுல நாங்க 5 பேர்.
6: யாராருங்க பேர் சொல்லுங்க?
7: ஒண்ணு சத்யா, ரெண்டு கனகா.
6: சரிங்க.
7: மூணாவது பையன் திருச்செல்வன்.
6: சரி சரி சரி.
7: வீட்டாள் பேர் தங்கம்.
6: வந்திருக்கிறோம். இந்த ஊர்ல வந்து வேற என்ன விவசாயங்கள் முக்கியமான?

0: நில வளங்கள் என்ன இருக்கு, நீர் வளங்கள் எப்படி இருக்கு?
1: நீர் வளங்கள் வந்து எங்களுக்கு மழை காலத்துல எங்களுக்கு தண்ணி மழை தொடர்ச்சி ஏரியா.
0: சரிங்க.
1: அங்க இருந்து மழை பெஞ்சாதான் எங்களுக்கு இங்க தண்ணி வரும்.
0: சரி சரி சரி.
1: மற்ற நேரத்துல எங்களுக்கு தண்ணி கிடைக்காது. ஆமா. அது அஞ்சு
0: பெரும்பாலும் மணவாரி பயிர்கள் தானா இல்ல?
1: பூரா மணவாரி. ஆமா ஆமா. மணவாரின்னா நம்ம வாழை.
0: மானாவாரியில வாழையா?
1: இந்த என்ன நம்ம நஞ்ச போடுவாங்க.
0: சரி. நஞ்சையில வாழை.
1: நஞ்சையில வாழை. அதுக்கப்புறம் வேற கூம்பு இருந்துச்சுன்னா இந்த வெண்டைக்காய்
0: விவசாயங்கள் பண்ணப்பட்டு இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. கோடை பெருமாள் 100.5 ஒரு பாடல் ஒண்ணு கேட்பா, அதை தொடர்ந்து நம்ம அடுத்த முக்கியமான சில கலைஞர்களை சந்திச்சு கொண்டிருக்கு. நேரில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தேடி வரும் பண்பலை கோடை பெருமாள் 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: JJ College of Engineering and Technology, Sauramica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட

0: இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் முதியோர் நலத்திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார்
1: திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்கள்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு.

0: ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பால் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பால் பொடி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்லையில பார்டர்ல இருக்கக்கூடிய தெற்கு வள்ளியூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு சின்ன கிராமம் கலந்த பண்ணை. அவரே முன்னிட்டு ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ராமசேகர்.
0: ஏன் அப்படி கையெல்லாம் கட்டிட்டு பவ்யமா உட்காந்துருக்கீங்க?
1: வீடியோ எடுக்கீங்க?
0: இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாபா, இல்ல வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்காங்களான்னு
1: கேட்டேன்.
0: இல்ல இல்ல, ரொம்ப பவ்யமா உட்காந்துருக்கீங்களே.
1: சொல்லுங்க,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, உங்க ஊர் உங்க ஊருக்கு கோடை பண்பலை வானொலி தேடி வந்திருக்கிறது, உங்களையும் தேடி வந்திருக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க, ஏன் வந்தீங்கிறீங்களா?
1: நல்ல வேலை வந்ததுக்கு
0: அப்புறம்
1: தோட்டம் இருக்குது, தோட்டம் தென்னை மரம் வச்சிருக்கோம். அப்புறம் வாழ்க ஒரு ஏக்கர் வரும், அண்ணன் தம்பி முடி
0: வீட்டு
1: ரியல் எஸ்டேட்டுக்கு போகணும், போயிட்டு 3 வருவேன். அப்புறம் சாப்பிட்டு ஒரு 1 படுத்துட்டு 4 தோட்டத்துக்கு போவேன், 7 வீட்டுக்கு
0: போவேன்.
1: நைட்டு வெளியில ஒரு ரவுண்ட் அடிச்சு மாதிரி 10 போவேன்.
0: என்னென்ன செய்வோம்ன்றது தைரிய போட்டு எழுதி வைக்கிறாரு போல, வரிசை சொல்லிக்கிட்டே வராது. இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்வேன், நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்படிங்களா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. எத்தனை குழந்தைங்க சொல்லி? 2
1: படிக்கிறாங்க.
0: கோடை பண்பலை வானொலியில உங்க ஊர்ல இங்க இருக்க முக்கியமான ஆட்கள் சந்திக்கலாம் அப்படின்னு வந்தோம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு முக்கியமான சில கலைஞர்களும் சந்திக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேடி வரும் பண்பலையில இந்த கலைஞர்களை சந்திச்சு ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்திருக்கிறோம். அதுக்கு வந்து என்னன்னா, முதல்ல ஒரு பாடல் ஒன்று கொடுத்தா முகுந்தா முகுந்தா தசாவதாரத்துல, அந்த பாடல் ஏன் கொடுத்து எது கொடுத்தன்றது நிகழ்ச்சி சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே?
1: பாட்டு தெரியும்,
0: பாட்டு தெரியும், பாடுறது யாரும் தெரியாது, அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க பாடுவீங்களா?
1: தோழில இருந்தாங்க, இப்ப எங்க ஊர்ல இங்க வந்திருக்காங்க. இதனால இவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஏரியா கொஞ்சம் நல்ல பெருமை.
0: சரிங்க.
1: அப்புறம்
0: வென்றவர் அடுத்து சந்திக்க போறோம், அவரை சந்திச்சது அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது உங்க ஊருக்கு ஒரு பெருமை.
1: ஆமா. அப்புறம் அது பால் கூத்துங்கிறது வந்து நான் சின்ன வயசுல பாத்தது, அங்க எப்படின்னு பாக்கல. அவங்க இப்ப வந்திருக்காங்க, எப்படியாங்க கோயில் கூட கொண்டு போயிருந்து நினைக்க வந்த வருஷமாவது.
0: ஓ சரி சரி சரி,
1: ஒருக்கா பாக்கணும் அப்படின்னு
0: நினைச்சிருக்கீங்க?
1: ஆமா ஆமா,
0: நிகழ்ச்சி வேற அது ஒண்ணு
1: எப்படியா ட்ரை பண்ணிருக்கேன். ஆமா
0: சரி சரி சரி. இந்த ஊர்ல முக்கியமான சுற்றுலா தலங்கள் அப்படி ஏதாவது இருக்குங்களா?
1: சுற்றுலா தலம்னா கன்னியாகுமரி தான் போகணும்.
0: நேரம் எங்க கிளம்பிட வேண்டியது?
1: கன்னியாகுமரி.
0: நீங்க எப்படி சைக்கிள் கிளம்பிடுவீங்களா?
1: இல்ல பைக்ல.
0: பைக்ல தான்,
1: பைக்ல 1.5 ஆகும், 3 நேரம்.
0: சைக்கிள்ல பெட்ரோல் போட்டு போயிருங்க.
1: நம்மளு உங்களுக்கு அதிசயமா இருக்கும். நம்ம எப்ப
0: அங்க கடல்ல என்ன கடலுக்கு பேர்லாம் வச்சிருப்பாங்க, என்ன பேரு?
1: குமரிக்கடல் தானே.
0: நல்ல வேலை போங்க, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இன்னொரு பேர் சொல்லுவாங்களே,
1: இன்னொரு பேரு
0: மறந்து போச்சு.
1: முக்கட சந்திருக்கு.
0: எங்களுக்கெல்லாம் அதுல 2-3 கொடுத்தாங்க, அதை நாங்க டைசன் கொடுத்து வந்துருவோம். அது முக்கடல் சங்கமம்னு சொல்லுவாங்க.
1: ஆமா
0: சரி சரி, பரவாயில்ல. இந்த ஊருக்கான சுற்றுலா தலங்கள கன்னியாகுமரி பெல்ட்
1: தான். கன்னியாகுமரி, அப்புறம் நாகர்கோயில் கோயில் இருக்கு, நாகராஜா கோயில்.
0: சரிங்க.
1: அப்புறம்

0: குற்றாலம்ங்கிறது பக்கம் தான்.
1: சரி சரி, புரியுது புரியுது புரியுது புரியுது.
0: குற்றாலம்ங்கிறது பக்கம் தான்.
1: சரி, கோடை விரும்பல வானொலி பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அது இந்த சேனல் இப்ப நான் கேள்விப்படுறேன்
1: பாத்தீங்களா? சரி சரி சரி, பரவாயில்ல
0: பரவாயில்ல,
1: பாத்துங்க. ஆமாங்க, நைட் 8 மணிக்கு நாங்க ஒளிபரப்போம். அப்ப கேட்டுருக்கீங்களா?
0: சரி
1: சரி சரி, உங்களை சந்திச்சதுல பண்பலையில உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க.
0: சரி,
1: கோடை பொன்மலை வானொலியில ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். அடுத்து ஒரு முக்கியமான நபர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். இணைந்திருக்கிற நேர்களை இது கோடை பொன்மலை 100.5 தேடி வரும் பண்பலை.

0: அதாகப்பட்டது. கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன், சக தொழிலாளர்கள் எல்லாம் ஃபேக்டரி கேட்டிலே நின்று சம்பளத்தை உசத்தி கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கையிலே அவர்களுக்கெல்லாம் கடுக்கா கொடுத்து விட்டு மிட்டுக்கா போகிறான்.
1: எங்க போறான்?
0: போகும்போதே எங்க போறான்னு கேட்டா உருப்பிடுமா? அவன் டாவடிக்க ஓடி போகிறான்.

0: என்னன்னு போய் கேளுடா.
1: அவங்களுக்கு நாம கூட்டி கொடுக்கணுமா?
0: அடி செருப்பா.
1: ஐயய்யய்யய்ய, அது இல்லைங்கய்யா, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணுமா?
0: ஓ,
2: கொடுக்க முடிந்தது 910 தான், கொடுக்க முடியாது நீ ஒரு பைசா சேர்த்துதான்.
3: இவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க முதலாளி?

0: மல்டிநேஷனல் கம்பெனியோட அவங்க நாட்டில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு அனுப்புவா. இறக்குமதி பண்றோம், ரிஃபைன் பண்றோம், பேக் பண்றோம், பிராண்ட் பண்றோம், மார்க்கெட் பண்றோம்.
1: மார்க்கெட்டிங் ஸ்கோப் இல்லனா வாங்குவோம் உத. இறக்குமதி பண்ண போவது எதை?
0: டீ.
1: என்னது?
0: தேயிலை.
1: அது சரி,
0: அது சரி. ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு? அந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்கார காக்கா கடி கடிச்சு தருவான். 40% நமக்கு, 60% அவனுக்கு.
1: அப்போ உள்ளூர் தேயிலை விவசாயிகளோட கதி?
2: அவங்க எக்கடு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வெளிநாட்டு முதலாளிங்க தான் முக்கியம், அவங்களால கிடைக்கிற லாபம் முக்கியம்.
3: சதுரங்க ஆட்டத்திலே முதலாளிகள் காய் நகர்த்த தொழிலாளிகள் கைகள் என்ன பூ பறிக்குமா இல்லை காய் பொறுக்குமா?
0: கரைகள் தூங்க விரும்பினாலும் அலைகள் விடுவதில்லை,
4: விடுவதில்லை.
0: மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை,
4: விடுவதில்லை.
0: ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை,
4: விடுவதில்லை.
0: சொடுக்கிவிட்டா எங்கிருந்தோ சாட்டைய, சுத்தி விட்டா பம்பரமா நாட்டைய. சூட்சம கயிறு எங்கிருந்து நீளுது?
5: அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே.
6: நமக்கு ஒத்தாசைக்கு ஆள் இருக்கிறான்.
7: நாம தனிமரம் இல்ல, தோப்பு
8: வைக்க போறோம் பாரு.
0: நமக்கு தேவை நல்லதொரு முடிவு. இந்த நாடகத்துல மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் தான் நல்ல முடிவு வேணும்னா நாடகக்காரன் நாங்க மட்டும் மனசு வச்சா போதாது. நான், நீ, அவர், இவர், அவங்க, இவங்க, அது நாடகத்தை கெடுத்துக்கிட்டு ஹாரன் அடிச்சுட்டு கார்ல குறுக்க போறாங்களே இவங்க, நாம எல்லாரும் மனசு வைக்கணும், முடிவு எடுக்கணும்.
9: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
11: தட்ஸ் ரைட்.
12: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
13: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
12: எப்படி தெரியும்?
13: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
11: தட்ஸ் ரைட்.
14: திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு வள்ளியூர் பக்கத்துல இருக்கிற அவங்க ஒரு முறைச்சு முறைச்சு வர பாக்குறாரு. கலந்தப்பனைன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு? கலந்தப்பனை கிராமத்துல இருந்து இப்ப நம்ம மிக முக்கியமாக வந்து இங்க யார சந்திக்க போறோம் அப்படின்னா, தோல் பாவை கூத்துன்னு சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னதாக சினிமாக்கள் தோன்றினுடைய ஊற்று கண்ணாக இருந்த ஒரு பெருங்கலை. அந்த கலையினுடைய மரபு தொடர்ச்சியாக இன்னைக்கு அந்த கலையை பெரிய அளவுல வளர்த்துருது. இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் போயிட்டு அவ்வளவு பெரிய பெரும் உரிய கலையாக அதை மாற்றி இருக்கக்கூடிய அண்ணன் வந்து கலைமாமணி முத்துச்சந்திரன் அவர்களைத்தான் நம்ம சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டம்மா இருக்காங்க, அவங்களை சந்திச்சிருவோம். அம்மா வணக்கம்.
15: வணக்கம்.
14: வணக்கம். வணக்கம். எல்லா ஆண்களையும் வெற்றிக்கு முன்னாடி நீங்க தான் இருப்பீங்க, பெண்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது எப்படிங்க? அவருக்கு முன்னாடியில உட்காந்துருக்கீங்க, போச்சுக்கோங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
15: என் பேர் ராதா.
14: சரிங்க, சரிங்க. எப்படி இந்த அவரோட அந்த கலை வாழ்க்கையில எப்படி தொடர்பு பண்ணீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க?
15: கலை வாழ்க்கைன்னா அம்மா அப்பா இந்த தொழில் தான். கல்யாணம் முடிச்ச பிறகு முன்னாடி வந்து எங்க அத்தை நிகழ்ச்சிக்கு அவங்க கூட போயிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க முடியாதனால நாங்க போயிட்டு இருக்கோம்.
14: நீங்க இப்படி இயல்பாவே இந்த ஆல்ரெடி உங்க பிறந்த வீட்டுல பாடி பழகி இருக்கீங்களா, இந்த தொழில் பண்ணிருக்கீங்களா?
15: இல்ல இல்ல, அங்க எல்லாம் பாடி இங்க வந்தது எங்க அத்தை பார்த்துதான் நாங்க பழகணும். இந்த பாட்டு எல்லாமே அவங்க பாடுறத பார்த்து அவங்க இப்ப போகாததுனால அவங்க கூட நாங்க
14: போயிருக்கோம். முதல்ல இந்த கலை செய்யும் போது நிறைய மிஸ்டேக் பண்ணி திட்டம் எல்லாம் வாங்கிருப்பமே,
15: அதெல்லாம்
14: கலைத்துறை எல்லாருக்குமே பொருந்தும், அதுக்காக சொல்றேன்.
15: அதெல்லாம் வாங்கிருக்கோம்.
14: சரி சரி சரி.
15: ஒரு பாட்டு பாட சொன்னா அதை முன்னாடி பாடுறத பின்னாடி பாடிடுவோம், பின்னாடி பாடுறத முன்னாடி பாடுவோம். அப்ப படம் சுச்சிட்டு எங்களை ஒரு மரம் மறைச்சு பாப்பாரு. சரி, அப்ப தப்பா பாடிட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க பாடிடுவாங்க.

0: அப்படியே பழகிட்டு.
1: பரவாயில்ல பரவாயில்ல. இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லுவீங்க? இந்த கலையில மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன சொல்லுவீங்க?
0: பாட்டு வரும் சில நேரம் மறந்துட்டோம்னா அவங்களே பாடிடுவாங்க, அவங்க பாடி தொடங்கவும் நம்ம அப்படியே பாடி நடையபடி பாடிடுவோம்.
1: புரியுது புரியுது புரியுது. எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு? கதாபாத்திரம் டயலாக் எல்லாம் பேசிட்டீங்களா?
0: இல்ல டயலாக் எல்லாம் இல்ல, நான் பாட்டு மட்டும்
1: தான்.
0: கதை எல்லாமே அவங்கதான்.
1: வீட்டுலதான் பேசுவோம், அங்கெல்லாம் பேச மாட்டாங்க.
0: கதை எல்லாமே அவங்க ஒரு ஆள் தானே நடத்துவாங்க.
1: ஏதோ ஒரு கதாபாத்திரம் இருக்க ஒரு பாடல பாடுங்களேன், சும்மா தெரிஞ்சு கேட்டுக்கோம். தோல்பாவி கூத்தினுடைய ஏதாவது ஒரு கதாபாத்திரம், உதாரணத்துக்கு ராமாயணமோ அல்லது மகாபாரதமோ அல்லது வேற ஏதோ நல்ல தெரிஞ்ச கூட பாடுது.
0: ராஜசிகாமணி
1: அவ்வளவுதான் வருங்க. உங்க வரவே இருக்கிற பாடல் இது.
0: ஆமா,
1: இதுக்கு வந்து என்ன ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பொம்மையை காட்டுவீங்க?
0: ஆமா, ரெண்டு பேரும்.
1: நீங்க காட்டுவீங்களா?
0: அவங்கதான்
1: அவங்கதான் காட்டுவாங்க.
0: எல்லாமே அவங்கதான்.
1: இந்த காலகட்டத்துல இந்த கலையை நிகழ்த்து வர போது என்னென்ன சவாலெல்லாம் சந்திக்கிறீங்க பொதுவா? சவால்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். பொம்மையை மறந்து வச்சுட்டு போயி
0: மறந்து வச்சிருக்கோம்.
1: அது வேற நடக்குதுங்களா?
0: அவங்களும் மறந்துருவாங்க, நாங்களும் கேட்க மறந்துடுவோம். சின்ன பெட்டி இருக்கிற படத்தை மட்டும் அவங்க கொண்டு போய் அதுக்குன்னு தனியா திட்டு வாங்கிருக்கோம். இந்த கதை எல்லாம் சொன்னோம், நாங்க மறந்துட்டோம். சரி, இருக்கிறத சமாளிப்போம்னா அப்படி இருக்கிற படத்தை வச்சு அப்படியே சமாளிச்சுட்டு வந்துடுவோம்.
1: சரிங்கம்மா, சரிங்க, ரொம்ப நன்றி. உங்களை சந்திச்சு இன்னும் நிறைய உங்களுக்கு பேசலாம். அதை பத்தி அவர் சாதனை நிறைய சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த தோல்பாவை கூத்துங்கிற மரபு கலையை பற்றிய விஷயங்களை நம்ம நிறைய பேசுவோம். நன்றி, உங்களுக்கு சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி.
0: சரி, நன்றி சார்.
1: அதுக்கு முன்னாடி இன்னொரு நண்பரை சந்திச்சிருவோம். அவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கதாசிரியர் அப்படின்ட்டு பயங்கரமா ஓடி வந்தாரு. வந்த உடனே நான் எக்கச்சக்கமான கதை எழுதிருக்கீங்க, நல்ல வேலை கதை விட்டுருக்கீங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
2: வணக்கம், அற்புதராஜ்.
1: அற்புதராஜ் ஐயா, என்ன வேலை பாக்குறீங்கய்யா?
2: அந்த டயர் பஞ்சர் பாரு, டூ வீலர் பொருள். எனக்கு தொழில் மாதிரி ரொம்ப ஆர்வம் உண்டு, தொழில விட ஆர்வமா
1: எழுதுவேன்.
2: எழுதி
1: விட்டுருவோம். எதை பத்தி கவிதை இருந்தீங்களே?
2: ஒரு கவிதை எழுதிட்டுமா
1: வாசிங்க.
2: சுதந்திர வேதம் எல்லா உயிர்களுக்கும்,
1: ஓஹோ,
2: கூண்டு கிளிய காட்டு கிளி வந்து பார்த்தது, பார்த்ததும் பார்த்ததும் அறிவில் வந்து நலமா என்று கேட்டது, நலமில்லா மனதுடன் சுவையில்லா உணவுடன் பாடும் நிலையிலும் நலமே என்று சொன்னது, ஆனாலும் உயர்ந்த குணம் அதனோடு இருந்தது, கூட்டுக்கிளியை தன்னோடு அழைத்து செல்ல காட்டுக்கிளி நினைத்தது,
1: ஓ
2: நினைத்தது அதனிடம் சொன்னது, காலம் வரும் நேரம் வரும் அதுவரை பொறுத்தீரு, இப்போது நகர்ந்தீரு, கொடியவன் பார்வை படும் முன்னே பறந்தீரு, அன்பாகவும் அறிவாகவும் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆங்கிலி அங்கிருந்து நகர்ந்து உயரமான மரத்தில் அமர்ந்தது,
1: ஓ
2: அது பறக்கும் அழகை கண்டு கூண்டுக்கிளி கண்கலங்கி நின்றது, இதமான காற்று வலுவாக வீசியது, கூடு திறந்தது, கிளி வானில் பறந்தது, உயர்ந்த மரத்தில் அமர்ந்த ஆங்கிலி அருகே அமர்ந்து அமர்ந்தது, இரு கிளிகளும் அன்போடு பேசிக்கொண்டே வானில் பறந்தது, மகிழ்ந்தது, அரைப்பட்ட கிளியில் துயரம் ஒன்றோடு மறைந்தது.
1: இது கதை மாதிரியும் தெரியல, கவிதை மாதிரியும் தெரியலீங்களே, இது உரைநடை கவிதைகளா? உரைநடை கவிதை. கிளிக்கு ரெக்கமல துடுப்பு பறந்து போயிடுதுன்னு உருவாக்க சொல்லியிருக்கலாமே. சரி சரி, பரவாயில்ல, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வேற என்ன எழுதிட்டு இருந்தீங்க? பரபரப்பா எழுதிட்டு இருந்தீங்க, என்ன எழுதுனீங்க? என்னைய பார்த்து கவிதை எழுதுனீங்களா? வாய்ப்பே இல்லை. அதே எப்படி என்னை பார்த்து எழுதிருக்கீங்க? இல்லைங்க, ஏதோ தேடுறாருங்க. பொருங்க பொருங்க, கேட்டுருவோம் கேட்டுருவோம். அது மட்டும் இல்லாம நேரிலே முக்கியமா வந்து நம்மளுடைய அறிவிப்பாளர் பாக்கியலட்சுமியும் அங்க இருந்து வேகமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு அடிச்சு புடிச்சு கொண்டு அவங்களும் பக்கத்து ஊர் தானாமா?
2: வானல் நிலையமே வருக வருக, உங்கள் வரவால் எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்கள் உள்ளமெல்லாம் ஆனந்த வெள்ளம், ஆனந்த வெள்ளம் ஆச்சு, மலர் போல வந்தீர்கள், நறுமணமா எங்கள் மனதில் அமர்ந்தீர்கள், உங்கள் தேவை எந்தென்றும் எல்லோருக்கும் தேவை, வாழ்க வளர்க கோடை வானல் நிலையம். பெற்ற தாய வந்து பிள்ளைகளை கவனிக்க மாட்டேங்காங்க காலத்துல, என்ன எடுக்கணும்னா புதிய வீட்டின் பெயர் கருணை இல்லம்.
1: சரி,
2: அன்னை தந்தையர் வாழும் இடம் முதியோர்
1: இல்லம்,
2: வீட்டை பார்த்தவர் வியந்தார்,

0: அரிசுவை உணவை சுவைத்தவர் மகிழ்ந்தார்.
1: சரி,
0: அன்னை தந்த எங்கே கேட்டவர் திகைத்தார். ஆளும் தெய்வம் இல்லாத வீட்டில் நானும் வாழ்வதில்லை என்ற நினைவோடு இறைவனும் அங்கிருந்து
1: நகர்ந்தார்.
0: உலகமே தெரியும், நன்மையும் தீமையும் கலந்தே உறவாகும், நடிகிரவும் பகலாகும், நித்திரை வெகு தூரமாகும், அறுபதில் பார்வை கொஞ்சம் மங்கும், அது இருபதிலே மங்கினால் வாழ்க்கை என்னவாகும், யோசித்து பார்த்து வாழ்க்கையை மாற்றும்.
1: கண்ணாடி போடணும், அவ்வளவுதான்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org. இன்று பகல் 1 நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பறக்க புழுதி பறக்க அடிதா நீ.

0: தெரியும் பண்புலயே நீ கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து கலந்த பண்ணையில நீங்க ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கிறோம்.
1: நாகர்கோயில இருந்து வந்திருக்கோம். நாங்க தேடி வரும் பண்பலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி ஓடி வந்தோம். கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா பாப்பா வண்டி எல்லாம் நிறைய இருந்துச்சு, மக்கள் எல்லாம் நிக்கவும் சரி இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வந்துட்டோம்.
0: பாதி வேலை எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நம்ம மிக முக்கியமா கலை மாமணி சுந்தரன் ஐயா அவர்களே, பாவகத்தினுடைய இந்த மரபு கலையை பற்றி அவர் சொல்ல போறாரு. நேரில கவனமா கேளுங்க. 2000 வருடங்கள் முற்பட்ட கலை இது, எவ்வளவு விஷயங்கள் கேட்டு பாப்பா. ஐயா வணக்கம். உங்களை சந்தித்ததுல மிகவும் பெருமையும் அடைகிறோம், மகிழ்ச்சியும் அடைகிறோம். இது ஒரு பெரிய ஆதி கலை. இந்த கலை நீங்களே சொல்லிடுங்க. வாயால
2: நாட்டுப்புற கலையில வந்து அழிந்து விளிம்பில் இருக்கின்ற கலை இந்த கலை.
0: சரி,
2: கலைமாமணி முத்துச்செல்வன் தோல் பாறை குத்து கலைஞர். இந்த கலை வந்து நாங்க பரம்பரமாக பாரம்பரியமாக நடத்துவோம் கலைகள். நான் வந்து 6வது தலைமுறை. என்னுடைய தாத்தா சொன்னாரு, ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது வந்து ஒரு 12 தலைமுறைக்கு முன்னாலே வந்துட்டாங்க. சர்வோஜி மன்னன் காலங்கள்ல வந்து தஞ்சாவூர்ல வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா தஞ்சாவூர் மன்னன் வந்து மராட்டிய மன்னனாக இருந்தபோது அவருடைய கலைகளை கொண்டு
0: வந்து
2: நாங்களும் மராட்டியர். அங்க இருந்து எங்களை இங்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த மகாராஜா இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க இதுலதான் அந்த பொழுதுபோக்காக எங்க கலைகளை பார்த்து இது பண்ணாங்க. எங்களுடைய மூலாதையர்களுக்கு கூட அவங்களுக்கு செம்ப பட்டயம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் காலம் சென்ற பிறகு எங்களுக்கு கவனிக்க ஆளு கிடையாது. அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம்னா நாடோடியாக கிளம்புறாங்க. நாடோடியாக கிளம்புனதுல இருந்து எனக்கு வந்து 6 தலைமுறை வரை என்னுடைய
0: சார்ந்த வாழ்க்கையில.
2: ஆமா, அதுல முதல் கிளம்பி வந்தவர் சாமிராவ், கிருஷ்ணாராவ், கோபால்ராவ், சுபாராவ், பாலகிருஷ்ணன் ராவ், நான் முத்துச்சந்திரன் ராவ்.
0: ஓ,
2: நான் 6வது தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக பண்ணும் கலைகள் இது வந்து ஒரு குடும்ப கலையாக தான் பண்ணுவாங்க. இது பொதுவாக வந்து பாவைக்கூத்துன்னு தான் சொல்லுவாங்க. கிராமங்கள்ல நாங்க வந்து முன்னால பண்ணும் போது ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, தமிழர்கள் கலையாக 2000 ஆண்டுகளுக்கு பழமையான உள்ளவர்கள். ஆனா இப்ப நாங்க வந்து இங்க வந்த பிறகு ராமாயணம் தான் முக்காவாசிகள் வந்து இந்த பாவைக்கூத்து மூலியமாக பண்றது. ராமாயணத்திலே 6 பகுதிகள் இருக்கு. பாலகாண்டம், நேத்திய காண்டம், ஆர்மிய காண்டம், கிருஷ்ணி காண்டம், சுந்தர காண்டம், நீதா காண்டம் இருக்கிறது. இதை நாங்க 10 பிரிச்சு நடத்துவோம். அசுமதியாக 2 நல்ல தங்கால் அரிச்சந்திர ஞானசுந்தரின்னு ஒரு 15 கலைகளை வந்து ஒரு மாசமா ஒரு கிராமத்துல நடத்திட்டு அடுத்த கிராமத்துக்கு
0: போயிருவோம். கேள்விப்பட்டிருக்கேன்,
2: அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கு. இது வந்து ஐதீகத்துல இருக்கு. ராமாயணம் பண்ணனால் இந்த பாவை குத்து மூலியமாக மழை வரும்
0: ஓங்கிறது
2: வந்து ஐதீகத்துல இருக்கு. ஆனா அந்த பட்டாபிஷேகத்து முடியாத மூலியம் மழை வரும்.
0: ராமர் பட்டாபிஷேகம்?
2: ஆமா.

0: அம்மருடைய பட்டாபிஷேகம். அதுதான் 10வது நாளுடைய நிகழ்வாக நாங்க நடத்தது. அது இது வந்து 15 நாள் கதைகளை 30 நாள் பண்ணிட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிடும். இப்படி கிராமம் கடந்து கடந்து நாடோடி வாழ்க்கை. எங்களுக்கு வந்து சொந்தமான வீடுகள் கிடையாது. நரிக்குறவர்களுக்கு பாத்துக்கிட்டாலும் கூட 6 மாசம் வீடு, 6 மாசம் எங்களுக்கு அப்படி கிடையாது. நாடோடி வாழ்க்கை தான். 360 நாளுமே நாங்க நாடோடியாக சுத்துறவங்க தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு 19 வயசு வர நாடோடியா தான் அலைஞ்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் படிக்க வைக்கணுமே, நாம தான் படிக்காம ஆயிட்டோம், நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிற போதுதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு திருமலைபுரம்ங்கிற ஒரு கிராமத்துல வந்து பெரம்போக்கு குளத்து பெரம்போக்குல வந்து அதுல வந்து வீடு கட்டி வாழ்ந்திருந்தோம். எங்க குழந்தைகளையும் அதுல படிக்க வச்சோம். அப்போ நான் எனக்கு வந்து எங்க அப்பா இறந்த பிறகு இந்த கலை வந்து 4 வருஷமா நான் இதை பண்ணல. அதுக்கு பிறகு இந்த கலைக்குள்ளேயே நான் 19 வருஷமாக டிராவல் பண்ணதுனால இந்த கலை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நுணுப்பமாக புரிஞ்சு கொண்டது. அப்ப என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே எனக்கு நுணுப்பமாக தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். அதை இப்ப நான் என்ன செய்தேன்னா புதுமைப்படுத்தலாமே இந்த கலையில அப்படிங்கும் போது 2006 எனக்கு வந்து கலை வளர்மணிங்கிற விருது எனக்கு வழங்குறாங்க. மாவட்ட விருதாக மாவட்ட ஆட்சியாளர்கள் வழங்குறாங்க. அதுல இருந்து நான் என்ன செய்யறேன்னா ஸ்கூல்கள்ல வந்து மாணவர்களுக்கு கல்வி பத்தி முக்கியமாக ஒழுக்கத்தை பத்தி படித்த எவ்வளவு நன்மைகள் அதை பத்தியும், ஏன்னா படிப்பு இல்லாத அனுபவம் எனக்கு தெரிஞ்சது. படிப்புனால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறேங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும்.
1: அது எல்லாமே இந்த
0: கூட்டு மூலியமாக நான் மனநிறைவுகள் இது பண்ணிடுறேன். ஏன்னா நம்மளே மாதிரி படிக்காம யாரும் குழந்தைகள் போக கூடாது, பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால அந்த உள்நோக்கத்துல இருந்து நான் பண்றதுனால அந்த மெசேஜ் வந்து கரெக்டா அந்த மாணவர்கள்
1: ஒரு இடைமறிச்சலுக்கு மனுச்சிருக்கீங்க. மறுபடியும் நான் சொல்லிடுவோம், இந்த தோல்பாவை கூத்துங்கிறது என்னன்னா நம்ம சினிமா சொன்னா நமக்கு தெரியும். இந்த தசாவதாரம் படத்துல ஆரம்பத்துல வந்து பண்பலை போடப்பட்ட அந்த குந்தா முகுந்தா பாடல்ல
0: தயாரிப்புங்கிறது வந்து தோல் தான் இது முக்கியமான விஷயங்கள். என்னால மாவுத்துன்னு தான் இது கிராமத்துல சொல்லுவாங்க. இது 5 வகையினுடைய பொம்மைகள் வந்ததுனால இது எந்த வடிவத்துல பண்ணாங்க அதுக்காக தான் இது தோல் பாவை குத்துன்னு மாறி. இப்ப விரல் பொம்மை, கை பொம்மை, கட்டை பொம்மலாட்டம், நிழல் பொம்மலாட்டம், தோல் பொம்மலாட்டம். அவன் தோல்ல செய்யறதுனால தோல் பாவை கூத்து,
1: தோல் பாவை கூத்து.
0: அது கிராமத்துல பாவுத்துன்னு சொன்னா மட்டும்தான் சரியா இருக்கும். இது வந்து இந்த 5 வகைகள் வந்ததுனால தோல் பாவை
1: கூத்து. வண்ணம் தீட்டுறது பொம்மைக்கு என்ன பண்ணுவீங்க?
0: இந்த வர்ணம் தீட்டுறது வந்து இயற்கையான கலர்கள் இருக்கு.
1: எங்க எடுக்கிறீங்க
0: இயற்கையான கலர்கள்? என்னுடைய தாத்தா எடுத்தது, என்னுடைய அப்பா எடுத்தது, எனக்கு தெரியும். சப்பாத்தி களியில பல வகையில ரோஸ் கலர் எடுப்பாங்க, மாடாச்சி இலை பச்சை கலர் எடுப்பாங்க, ஊராட்சி பழத்துல வந்து நீல கலர் எடுப்பாங்க, மஞ்சள் கலர் வந்து ஓவரஸ் மொட்டு பிஞ்சில எடுப்போம். அதே இயற்கையான மஞ்சள் எடுக்கணும்னா தண்ணிக்குள்ள வச்சு உரசி எடுப்போம்.
1: மஞ்சளை
0: உரசி
1: எடுக்கிறோம், மஞ்சளுக்கு வந்துடும்
0: வந்துடும். அதை வந்து நீங்க பொடிச்சு போட்டீங்கன்னா அந்த கலர் மிஸ் ஆகாது. அது அதுல 2 விஷயங்கள் இருக்கு. அடுத்தது கருப்பு கலர் வந்து மண்ணெண்ணெய் திரு விளக்கு தூண்டி வச்சு அது மேல மண் சட்டி வச்சு அதுல கருப்பு எடுக்கிறது என இலக்கு வச்சு வலிச்சு அது திரட்டையில விட்டு அதுவும் தண்ணி போட்டா கலராது. வேப்பம் பசை அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி பெருவிரலை வச்சு நல்லா அழுத்தி இது பண்ணும்.
1: அப்பதான் கருப்பு கலர்,
0: கருப்பு கலர் சுத்தமா கிடைக்கும், சுத்தமா கிடைக்கும். சேடை கொடுக்கறது அந்த படத்தை முழு உருவமாக ஆக்குறது அந்த கருப்பு தான்.
1: இந்த தோல் என்ன தோலுங்க?
0: ஆட்டு தோல்ல உருவாக்கு,
1: பதப்படுத்தப்பட்ட ஆட்டு தோல்.
0: பதப்படுத்தப்பட்ட ஆட்டு தோல் இல்ல, தோல் நாங்க கொண்டு வந்து பதப்படுத்திதான் தோலை உருவாக்குறது.
1: உங்களோட செய்முறையில பண்ணுவீங்க?
0: செய்முறை
1: பண்றீங்க.
0: அந்த செயல்முறை வந்து பண்றதுனாலதான் அந்த தோல் வாடை எடுக்காம இருக்கிறது. இன்னைக்கு எங்ககிட்ட இருக்கிற தோல் வந்து குறைஞ்சது 100 வயசுக்குரிய பொம்மைகள் இருக்கு. அது தோல்ல செய்த பொம்மை தான்.
1: சரிங்க,
0: வாடையும் எடுக்காது, ஒண்ணு செய்தும் அழகா இருக்கும். ஏன் அது எதுக்கு இருக்குன்னா அது நாங்க பதப்படுத்துறது
1: அந்த முறையில
0: முறையில. இது வந்து என்னுடைய அப்பா கிட்ட நான் கத்துக்கிட்டது.
1: ஓ சரி சரி.
0: இது எப்படின்னா ஒரு ஆட்டு தோலை வாங்கிட்டு வந்து அந்த ஜப்ப எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஜப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு முடி பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு சணல் சாக்கில சுத்தி வச்சு கொஞ்சம் தண்ணியில தொழிச்சு வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட டைம்ல எடுக்கணும். மறுநாள் குறிப்பிட்ட டைம் எடுத்தாதான் அந்த தோலுடைய முடி விடும்.
1: சரி,
0: இல்லன்னா தோலே கெட்டு போயிடும்,
1: கெட்டு போயிடும்.
0: அந்த தோலை எடுத்து நாங்க துருவா என்ன செய்வோம்னா முன்னால நாங்க வந்து மூங்கில் குச்சி இந்த படத்துக்கும் அந்த குச்சி தான் கொடுப்போம். அந்த குச்சியை பொறுத்த 60 குச்சிகளை நாங்க செருக்கி நல்லா செருக்கிடுவாங்க.
1: சரிங்க,
0: அதை அரைஞ்சு இழுத்து வச்சு அந்த தோல்களை மேல உள்ள முடிகளை எடுப்போம்.
1: இதுதான் தோல் தயாரிக்கிற முறை,
0: முறை
1: இந்த வர்ணம் தயாரிக்கிற முறை. இந்த பொம்மைகளை வரைஞ்சு இந்த பின்பக்கம் வச்சு நம்ம பண்றோம். இந்த லைட் வெளிச்சத்துக்கு அந்த காலத்துல என்ன பண்ணாங்க?
0: அந்த காலத்துல பண்ணது வந்து பின்னங்கொட்டை எண்ணெய்.
1: புண்ணை விதையை சொல்றீங்களா?
0: புண்ணை குட்டை எண்ணெய். அது அந்த எண்ணெய்க்கு எதுக்காக அந்த எண்ணெயை பயன்படுத்துறாங்கன்னா ஒண்ணு முன்னால கிராமத்துல பண்ணும் போது 8 மணிக்கு தொடங்குவாங்க நிகழ்வு.
2: சரிங்க,
0: 4 மணிக்கு தான் முடிப்பாங்க. மக்கள் வந்து கரெக்டா சாப்பிட்டுட்டு இதை வந்து பொழுது

0: ஆக பாத்துட்டு கரெக்டாக அவங்க வேலைக்கு தொடங்கி போற அளவுக்கு அந்த கதையை மூவ் பண்ணிருப்பாங்க.
1: சரிங்க,
0: இந்த எண்ணெய் என்ன செய்யும்னா, அதை நம்ம குறிப்பிட்டு பார்க்கும்போது அந்த எண்ணெயினுடைய மகிமை வந்து கண்ணுக்கு குளுமையாக கொடுக்கும். அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த எண்ணெய் வந்து இப்ப மண்ணெண்ணையில வந்து நம்ம திரி தூண்டி வெளியே வச்சோம்னா மண்ணெண்ணை ஃபுல்லா சுத்தி எரிஞ்சிடும். ஆனா இது அப்படி எரியாது,
1: தெரியாது,
0: அந்த திரி மட்டுமே எரியும்.
1: ஓ, திரி மட்டும் தான் எரியும்.
0: திரி மட்டும் தான் எரியும். ஆனா அது அதையும் வச்சு நம்ம என்ன செய்வோம்னா, அது கார்த்திகை மாசம் திருவிளக்கு மாதிரி சின்ன,
1: ஆமா அதுக்கு பேரு பாவை விளக்கு தானே.
0: ஆமா, அதே பாவை விளக்கு தான். அது வந்து பெரிய விளக்காக இருக்கும், கை வீதியில இருக்கும்.
1: ஆமா ஆமா,
0: அரை லிட்டர் என்ன பிடிக்கும் அதுல.
1: ஓ,
0: அது வந்து விடிய விடிய எரியும்.
1: உதாரணமா ஒரு குண்டு பொருள் டங்ஸ்டன் இலை மட்டும் எரியற மாதிரி,
0: அதே மாதிரி தான். அதுக்கு பிறகு லைட் ஒளிபரப்பு வந்த பிறகு குண்டு பல்ப்பு உருவாக்கணும். அது அந்த எண்ணெய் இது போன பிறகு பெட்ரோமாக்ஸ் லைட் போன பிறகு குண்டு பல்ப்பு 30 வருஷம் அது வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து ஆலோஜன் பல்ப் வந்தது. இப்போ எல்இடி பல்புகள் வந்தது. காலத்துக்கு தக்கன கோலங்கள் மாறுது.
1: அருமையா தொடர்ந்து பேசுவோம். 100.5 ஒரு பெரிய இடைவெளி சந்தித்து விட்டு பேசுவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இந்த தோல்பாவி கூத்து கலைஞர் தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சு தேடி வரும் பண்பர்கள். ஐயோ, நீங்க வந்து இப்ப சமீபத்தில் இந்த விசேஷங்கள் இந்த மாதிரி இப்ப தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களா போறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா?
0: பண்றாங்க. முன்னால கிடையாது. முன்னால கிராமத்துல மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்ப வந்து எல்லா இடத்துலயும் கல்யாண வீடு, சடங்கு வீடு, வேற சாது குத்து, வேற வளக்காப்பு வீடுகள்,
1: சரிங்க,
0: பிறந்த நாள் விழாவுகளுக்கு, 60th கல்யாணத்துக்கு, இதுக்கு எல்லாமே இப்ப கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த கலையினுடைய தன்மைகளும் அதுல இருக்கிற ரசனைகளும் சிரிப்பு தன்மைகளும் இதை பார்த்தவங்க என்ன செய்யறாங்க, நம்ம இடத்துலயும் இதை வைக்கலாமே, நம்ம மக்களும் சிரிக்காம இருக்கிறாங்க, இதை பார்த்தா சிரிப்பாங்க
1: அப்படிங்கிற
0: ஒரு நோக்கத்துல அந்த கதைகளை
1: நினைக்கிற மனிதர்கள் தான் பாராட்டப்பட வேண்டியவர் இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: அருமையா, இது இல்லாம இந்த தோல்பாய்க்குல ஒரு மனசுல இருக்கிற ஒரு பிரபலமான பாடல்.
0: இப்ப நாங்க வந்து முதல் தொடக்கம் பாடல்களை வந்து ஒரு சில இடங்கள்ல நம்ம பாடும் போது வந்து முன்னால பாடின பாடல்களும் இருக்கு, பின்னிகை பாடின பாடலும் இருக்கு. முன்னால பாடின பாட்டு விநாயகர் பாடல்களும் நாங்க வச்சிருக்கிறோம். இந்த கணபதி பாடல் பழைய பாடல்கள் எங்களுடைய கதையினுடையது. மாடல்கள் மாத்திக்கிடும். அதே மாதிரி கோமாளி பாடல்கள், கோமாளி பாடல்கள்லயும் ரெண்டு விதங்கள் இருக்கு.
1: சரி சரி சரி சரி சரி.
0: அதே மாதிரி ஆத்தோரமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள கூத்தாடும் கூத்தாடும் ரோசா பொண்ணு, காத்தோடமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள கூத்தாடும் கூத்தாடும் ரோசா பொண்ணு. இது வந்து பழைய பாடல்.
1: இப்ப
0: இருக்கிற நாட்டுக்கு இந்த நாகரிக கோமாளி வந்தானையா, பாட்டமாடி நல்ல பாட்டு பாடி. ஆனா இந்த பாடல் இப்ப பாடுறதுல இருக்குதான்
1: பழைய காலத்துல.
0: மராட்டி மொழிகள்ல நான்
1: மாட்டீங்க.
0: மத்திய பிரதேசத்துல வந்து சித்ரா துர்காவில என்னை வந்து நிகழ்வு பண்ணதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க 7 கோல் பாவை கூத்த கூப்பிட்டுருந்தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து நான் போயிருக்கிறேன். அப்ப அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மராட்டில
1: பண்ணுங்களேன்
0: அப்படின்ட்டு என்கிட்ட கேக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன், நான் தமிழ் மண்ணில பிறந்தவன், தமிழ் மட்டும் தான் பண்ணுவேன்.
1: இதுக்காகவே தமிழ்நாடே உங்களுக்கு கைது எடுத்தோம். நானும் விடைபெற்றுக் கொள்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. தேடி வரும் பண்பலை இன்று திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பனை ஸ்டார் சிட்டி நகரிலிருந்து வலம் வந்தது. நிகழ்ச்சியில் நேய உறவுகளை சந்தித்து மகிழ்வித்தார் ரங்கா. கோடை பண்பலை 100.5 இனி யாதுமாகி நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜெக்மே வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா ஹரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,06,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யண்டா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.
1: இனிய வணக்கம் நேர்களே,

0: நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி இன்றைய நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, கைம்பெண்கள் உதவித்தொகை போன்ற திட்டங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கேலின் செல்வராணி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். அனைத்து மகளிரும் வரலாம் இந்த எண்களில் 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. மீண்டும் ஒரு யாதுமாகி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: யாதுமாகி பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாகும் இந்த யாதுமாகி நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் பரிணமிக்கும் பெண்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது பண்பலை நேயர்கள் பயன்பெறும் வகையில் சட்ட வல்லுநர்கள், மருத்துவர்கள், காவல் அதிகாரிகள், தொழில் முனைவோர்கள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கைவினை கலைஞர்கள் என்று பல்வேறு துறைகளில் மிளிரும் பெண்களை இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தி அவர்களுடன் நேரடியாக உரையாடி நிகழ்ச்சியை வழங்கி வருகின்றோம். இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் வெற்றி பெற்று 2012 குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலராக, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக நாமக்கல்ல பணியாற்ற தொடங்கி மதுரை, திண்டுக்கல், தென்காசி போன்ற பல்வேறு இடங்களில் பணியாற்றி 2025 மாவட்ட சமூக நல அதிகாரியாக திண்டுக்கல்ல பணியாற்றி வராங்க. இப்போது குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள், திருநம்பிகள், மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை சரியான நபருக்கு சரியான நேரத்தில் பெற்றுத்தர்றது இவங்களுடைய முதன்மையான பணியாக இருக்குது. இன்று நமது பண்பலை யாதுமாகி மேடைக்கு வருகை தந்திருக்கிறாங்க. அவர்களை நமது பண்பலை நேயர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்போம். மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்களை நமது பண்பலையில் யாதுமாகி மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்
1: நேயர்கள், யாதுமாகி நேயர்கள் அனைவருக்கும் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிட்டீங்க மேடம். சமூக நலன், சமூக நல அலுவலகத்திற்கு மக்கள் எதற்கெல்லாம் நாடி வரணும், என்னென்னலாம் அங்கே கிடைக்குது?
1: சமூக நல அலுவலகத்தை குழந்தைகள், மகளிர், முதியோர் மற்றும் திருநங்கை, திருநம்பி, இடைப்பாலினத்தவர் அணுகலாம். எந்தெந்த இதுக்காக அணுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற திட்டம், குழந்தைகளுக்கு இடைநிற்றல் இல்லா கல்வி, அதற்கு சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்காகவும் எங்களை அணுகலாம். அதற்கடுத்து மகளிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு தான்
0: நம்ம வந்து குழந்தைகளுக்காக. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னது
1: மகளிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட துறையை வந்து மகளிருக்கான துறை, அதிகமாக மகளிருக்காக
0: நிகழ்ச்சி மாதிரி.
1: அதனால் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, திருமண உதவி திட்டம், இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், சகி ஒருங்கிணைந்த சேவை மையம், மாவட்ட மகளிர் அதிகார மையம், தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம், தமிழ்நாடு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள், இல்லங்களை நெறிப்படுத்துவது போன்றவை, அப்புறம் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பது, அதற்கப்புறம் வரதட்சணை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அணுகலாம். அடுத்து பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராகவும் நம்மகிட்ட அணுகலாம். அதற்கப்புறம் தனக்கு பாதுகாப்பு இல்லை, தங்குவதற்கு சரியான இடம் வேணும் அப்படின்னு பார்த்தா சக்தி சதன் இல்லங்கள், அதெல்லாம் நம்மகிட்ட

0: இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மகளிர் அணுகலாம். முதியோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்க நம்மகிட்ட வந்து அவங்க இல்லங்கள் வேணும், தங்குவதற்கு வந்து பாதுகாப்பான இல்லம் வேணும், அப்படி இல்லை தன்னோட வந்து சொத்து வந்து பறி போயிடுச்சு, தன் பிள்ளைங்க வாங்கி வச்சுருக்குறாங்க, அப்படி என்னை மீட்டுத்தாங்க அப்படின்ற மாதிரிக்கும் நமக்கு வரலாம். அது இல்லை எனக்கு வந்து ஒரு பகல் நேரங்களில் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கணும், ஒரு வீட்டில் யாருமே இல்லாதப்ப,
1: இது மூத்த குடிமக்களுக்கு,
0: ஆமாம், 60 வயது மேற்பட்டவங்களுக்கு. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பாதுகாப்பாக உணவோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட இல்லங்கள் இருக்குது. ஸோ இதுதான். அப்புறம் அவங்களுக்கு ஒரு உதவி இல்லை அலைபேசி எண்ணும் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து திருநங்கை திருநம்பியர் இடைப்பாலினத்தவர், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவும் ஒரு செயலி வந்து எங்களுடைய துறையின் மூலமாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக அவங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு அடையாள அட்டை, ஸோ அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான மானியம், ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பயிற்சி, ஸோ இதெல்லாமே நம்மளுடைய துறையின் மூலமாக அவங்க பெற்றுக்கொள்ளலாம்.
1: அது இது வந்து 4 விதமாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவையான திட்டங்களை வந்து பிரித்து இப்போ சொல்லிட்டீங்க. அந்த திட்டங்களில் எந்த வயதுக்குட்பட்டவங்க எப்போ அணுகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சமூக நலத்துறை வந்து என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு வந்து கொடுக்குது, ஏன் வந்து உங்களை அணுகிறது, அப்படி எப்படி வந்து அணுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம பேசியிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கா மேம்?
0: இது வந்து அனைத்து மாவட்டங்களையுமே என்ன மாதிரி மாவட்ட சமூக நல அலுவலர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வட்டாரத்திலும் வட்டாரத்தில் சமூக நல பணியாளர்கள் ஒவ்வொரு யூனியன் ஆஃபீஸ்லையுமே இருப்பாங்க, களப்பணியாளர்கள். ஸோ அவங்க மூலமாக அணுகுனா இது எல்லாமே ஒரு சில உதவிகள் வந்து ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் தான் மக்கள் வந்து பதிவு பண்ணணும்.
1: ஸோ வட்டாரத்திலே நம்ம அணுகலாம், நேரடியாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, போக முடியல அப்படின்னா அந்தந்த வட்டாரத்திலையுமே யார் இருப்பா?
0: சமூக நல பணியாளர்கள், முக்கிய சேவிகா அண்ட் கிராம சேவிகா இருப்பாங்க.
1: இதுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் ஏதாவது வச்சுருக்கீங்களா மேம்?
0: இல்லை, பொதுவாக ஹெல்ப்லைன் நம்பர்னு கிடையாது,
1: ஆனால் தனித்தனியாக இருக்குது, பெண்களுக்கு தனியாக மகளிருக்கு தனியாக அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக இருக்குது. இதெல்லாத்தையும் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ மக்களுக்கு வந்து இது தொடர்பான கேள்விகள் இருந்தது அப்படின்னா, சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நேரலையிலே நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் பண்பலை வளாகத்திற்கு வந்திருக்கிறீங்க. ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நம் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்னப்பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னாசில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம்,

0: முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
2: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே. ஒரு 42 வயது ஆண், நல்ல ஒரு உடல் பருமன் உள்ளவங்க, சடனாக ஒரு நெஞ்சு வலி வந்திருக்கு. சரியா,

0: சி ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சில ஏன் வந்து இந்த மாரடைப்பு 42 வயது ஆகுது, அப்போ வேறு எதுவும் காரணம் இருக்குமா இவருக்கு ஏன் வந்துச்சு? அப்போ பேரண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப அவங்க வீட்டில் யாருக்கும் வந்து இன்றைக்கும் அவங்க அப்பா அம்மா நல்லதாக இருக்கிறாங்க, இவருக்கும் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் வந்து அதாவது அவருக்கு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது, உடல் பருமன் மட்டும் இருக்குது. அப்போ வந்து அவங்க வீட்டில் கேட்டுகிட்டே இருக்க வேறு எதுக்காவது மாத்திரை சாப்பிட்றப்ப சார் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு ப்ரெஷர் அளவு கூட இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு அப்போ வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், பட் சுகர் பிபியும் கண்ட்ரோல் ஆகலை டாக்டர், இது கடையில் வயிற்று இந்த மாதிரி வந்துச்சு. பட் அவர் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க பொண்ணு பேசினாங்க இதுதான் சார். அப்போ அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருக்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா சார் இன்னொரு விஷயம் சரி பண்ணுறப்போ அதையும் சரி பண்ணுங்க சார், இவர் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா தூங்குவார், தூங்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குரட்டை வரும், அந்த குரட்டை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், நைட்டில் அடிக்கடி எந்திரிச்சு முடிஞ்சு போச்சு உட்காந்துட்டே இருப்பார் அப்படின்னா. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருந்தது, அதாவது குரட்டைக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான 100% சம்மந்தம் இருக்குது. உடல் பருமன் அதிகமாக இருக்குது, இரவு நேரங்கள் குரட்டை விட்டுறப்ப என்ன ஆனால் அந்த மூச்சுக்குழலுக்கு போகிற பாதைகளை வந்து இந்த வெயிட்டாக இருக்கிறது அது வந்து அமுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்னென்னா அடிக்கடி எந்திரிச்சு உட்காருவாங்க, பகல் நேரங்களில் தூங்குவாங்க, நைட் நேரங்களில் அதிகமாக தூங்க மாட்டாங்க, சில நேரங்களில் மூச்சு நின்று வந்து இந்த மாதிரி வந்து முழிப்பாங்க, மூச்சு அடைச்சிக்கிறோம் எந்திரிச்சுக்குவாங்க, மூச்சு அடைச்சிக்கிறோம். இது வந்து ஹைபாக்ஸின்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்தத்தில் வந்து அந்த ஆக்சிஜன் அளவு சரிங்களா, ஆக்சிஜன் அளவு பிராணவாயின்னு சொல்லுவாங்க, இந்த பிராணவாய் அளவு குறைய குறைய குறைய குறைய என்ன ஆனால் ஒவ்வொரு டைமே வந்து மற்ற உள் உறுப்புகள் போகிற மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன்றது பிராணவாய் ரொம்ப முக்கியமானது, அது இல்லைன்னா அதோட வேலைகள் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதோட வேலைகள் குறைய குறைய குறைய என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்கிற வந்து முக்கியமான ஹார்மோன் சொல்லுவாங்க இந்த கார்டிசோல்ஸ் இல்லையா, ஹைட்ரோகார்டிசோன்னு சொல்லுவாங்க, அட்ரினல் இந்த மாதிரி ஹார்மோனில் என்ன பண்ணும் அதிகமாக சுரக்க ஆரம்பித்து இருதயத்தையும் மற்ற உறுப்புகளையும் அதிகமாக வேலை செய்வையும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கும் உருவாக்கிடும். நேரடியாக சர்க்கரை ப்ரெஷரையும் உருவாக்கும், அது இல்லாமல் இருதயத்தையும் பலவீனப்படுத்தும். இருதயத்தை அதிகமாக வந்து துடிப்புகள் அதிகப்படுத்துகிறப்ப என்னென்னா அந்த இருதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் கிடைக்காத மாரடைப்பு வர்றதுக்கான வாய்கள். ஒரு எளிமையான விஷயந்தான், ஒரு குரட்டைன்ற ஒரு விஷயத்தை உயிருக்கணும். ஆகால் இந்த மாதிரி இரவு நேரங்களில் ஒரு உடல் பருமனாக இருக்கிறாங்க, குரட்டை இருக்கிறவங்க அதை வந்து ஈஸியாக எடுத்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நாளடைவில் பெரிய அளவுக்கு சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லாதவங்க சர்க்கரை ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மற்ற வந்து இருதய பாதிப்புகளும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம், அதை உறுதிப்படுத்துவோம் நாங்கள். அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து குரட்டைனால வரத பிரச்சனைகள் இது இருக்கா அப்படின்னு உறுதிப்படுத்துவோம், எஸ் அப்படின்வாங்க. அப்போ அது உறுதியானதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இரவு நேரங்களில் வந்து சிபாப்னு ஒரு மிஷின் மாட்டி விடுவோம். அந்த மிஷின் என்ன பண்ணுவோம்னா எல்லா நேரமே வந்து அந்த மூச்சுக்குள்ள சுருங்காமல் பார்த்துக்கும், அப்போ இரவில் நல்லா தூங்குவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் குறையாமல் பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக 2024 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு மெடிசன் வந்திருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் வடிவத்தில் வந்திருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறப்ப நல்லா வந்து வெயிட் குறையுது, அந்த வெயிட் குறையறனால என்ன ஆகுதுன்னா அது 50% வந்து அவங்களுடைய சிம்டம்ஸை வந்து குறைக்குது. ஆகையால் குரட்டை அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ள ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஸோ வீட்டில் இருக்க யாருக்காவது அவங்க வந்து தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே டாக்டருங்களை போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரூபங்கள் வராமல் ஆரம்பத்துலேயே சரி பண்ணலாம் நீங்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்கள். குழந்தைகள், பெண்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னு விரிவாக விளக்கம் தர்றதுக்காக நமக்கு வந்து நம்மிடையே வந்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்குன்னு சொல்லும் போது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு திட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி வாங்குறது, யார் வாங்குறதுக்கு எலிஜிபிள், இது மாதிரி கேள்விகள் இருக்குது. இதை பற்றி விரிவாக எங்களுக்கு சொல்லலாமா மேடம்?
3: இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொலக்கில

0: தெரிஞ்சது என்னன்னா ரெண்டு பெண் குழந்தை திட்டம் அப்படின்றது தான் மக்களுக்கு தெரிஞ்சது. இது 1992 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதில் இருந்து என்னென்னா எந்த நோக்கத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலை தடுப்பு, பெண் குழந்தைகளை பிறப்பு விகிதம் அதிகரிக்கணும், அப்புறம் பெண் குழந்தைகள் வந்து அடிப்படை கல்வி கற்றுக்கணும், அதாவது 10ஆம் வகுப்பாவது பிள்ளைங்க படிச்சிருக்கணும், அப்புறம் 18 வயசுக்கு பின்னாடி தான் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக. ஸோ இது யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கிற பெண் குழந்தை இருக்கிற குடும்பத்துக்கு 50,000, இரண்டு பெண் குழந்தைகளாக இருந்தால் 25,000-25,500 கொடுப்போம். இதில் வந்து மூணாவது
1: பதிவு பண்ணணும் மேம், அவங்க
0: குழந்தை பிறந்து அதாவது முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டாவது குழந்தை கடைசியாக பதிவு பண்ணுறப்ப அந்த குழந்தைக்கு 3 வயது பிறந்தநாள் வந்திருக்கக்கூடாது, 3வது பிறந்தநாளைக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணியிருக்கணும். ஏன்னா இது
1: 2 வயதும் 11 மாதமும் இருக்கலாம்,
0: ஆமாம்
1: 12 மாதத்தை நெருங்குறவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா 3 வயசு ஆரம்பிச்சிருக்க கூடாது. அதுக்கு முன்னாடியே பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னாலும் பதிவு பண்ண வரலாம், ரெண்டு பெண் குழந்தை இருந்ததுனாலும் பதிவு பண்ணுறதுக்கு வரலாம். இது எந்த திட்டத்தின் கீழே வருதுன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வருது. இது வந்து ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு 50,000 வந்து அவங்களுடைய 18 வயது பூர்த்தியானதுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி,
0: 50,000 பிளஸ் அதோட வட்டித்தொகை.
1: இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு பையன் இருக்காங்க,
0: கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது ஒன்லி பெண் குழந்தைகளுக்கு மட்டுமானது. இவங்க அப்ளை பண்ணுறப்பையே ஆண் குழந்தை இன்மை சான்று வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி அப்பா அம்மா இல்லை யாராவது ஒருத்தர் வந்து குடும்ப கட்டுப்பாட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும், அவங்க வந்து 49 வயதுக்குள்ளே இருக்கலாம், 120,000 குடும்ப வருமானம் இருக்கணும், தமிழ்நாட்டில் 10 வருடமாவது இருந்தவங்களாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து
1: எங்கே போய் பதிவு பண்ணணும் மேம்? அவங்க
0: இசேவை மையத்தில்
1: பதிவு பண்ணலாம்.
0: இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வட்டார அளவிலான சமூக நல பணியாளர்களை தொடர்பு கொண்டு MSGS சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். ஸோ MSGS தொடர்பு கொண்டு அவங்க போய் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம்.
1: வட்டாரத்தில் இருக்கிறவங்களை வந்து MSGS சொல்கிறீங்க, அதாவது கிராம ஊர்நல அலுவலராக இருக்கலாம் அல்லது மகளிர் ஊர்நல அலுவலராக இருக்கலாம், அவங்கள வந்து தொடர்பு கொண்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை தான் இருக்காங்க அல்லது குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறோம், ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது அல்லது ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறாங்க, 3 வயதிற்குள்ளே அந்த குழந்தை இருந்தது அப்படின்னாக்கா இதை போய் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க.
0: கண்டிப்பாக இதிலேயே வந்து சிறப்பினமாக 2வதாக ட்வின்ஸ் பிறந்தாங்க அப்படின்னா சிறப்பு அனுமதி வாங்கி அவங்களுக்கும் 75,000-75,500 அந்த குடும்பத்துக்கு கொடுப்போம்.
1: அப்போ 3 பெண் குழந்தையாயிட்டு
0: கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 10th அந்த குழந்தை பாஸ் பண்ணியிருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து அப்போ படிக்க முடியாமல் அப்ளை பண்ணி அந்த SSLC சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். ஸோ முதல்ல வந்து அந்த 3 வயது முடிவதற்கு முன்னாடி அப்ளை பண்ணுறப்ப இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பாஸ்புக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து அவங்களோட வீட்டு அட்ரஸ் சரியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் இல்லாதனால பொதுமக்கள் எங்களை அணுகினால் மட்டுமே முதிர்வு தொகையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும்.
1: 18 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய 18 வயசுக்கு அப்புறம் நேரடியாக வந்து சமூக நல அலுவலரை வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் அல்லது வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த MSGS வந்து தொடர்பு கொண்டாங்க அப்படின்னாக்க என்னுடைய குழந்தை பெண் குழந்தைக்கு வந்து 18 வயது பூர்த்தி ஆயிடுச்சு, அது யாருக்கு வந்து கேட்க முடியும் அப்படின்னா 3 வயதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தா பாண்டு வாங்கியிருந்துருக்கணும், அப்போ மட்டும்தான் வந்து கேட்டு வாங்க முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து 10ஆம் கிளாஸ் 10th வந்து எழுதியிருக்கணும், பாஸ் ஆகிருக்காங்களும் சரி ஃபெயில் ஆகிருந்தாங்களும் சரி பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப அழகாக வந்து பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க மேடம்.
0: எஸ் மேம்,
1: அடுத்த திட்டத்திற்கு போகலாமா?
0: ஓகே மேம். அடுத்ததாக கல்லூரி கல்வியை வந்து பெண் குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக புதுமை பெண் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம், மாதம் 1,000 ரூபாய் கொடுக்குற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 5/9/2022 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து முதல்ல இது யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும், 6-12 வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 24வது வருடத்தில் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவங்களும் இருக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் 1,000 ரூபாய், அது வந்து ஃபஸ்ட்டு டிகிரி, யூஜி டிகிரி ஆகட்டும் சரி, ஐடிஐ போனாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும்
1: பட்டதாரிக்கு கொடுக்கக்கூடிய
0: முதல் பட்டதாரி என்பதல்ல ஃபஸ்ட்டு டிகிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு,
1: அது பெண் குழந்தையாக இருக்கணும்.
0: ஆமாம். இதே இது ஆண் குழந்தைகளுக்காக தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 9/8/24 ஆரம்பிக்கப்பட்டது. இதே நோக்கம்தான்.

0: அவங்க படிக்கணும், தன்னோட வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து
1: கல்லூரியே அப்ளை பண்ணி தருவாங்களா இல்ல அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கணும்?
0: ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒரே ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மொபைல் ஏதாவது ஒரு அப்பாவோட மொபைல் நம்பரோ இல்லைன்னா அவங்களோட மொபைல் நம்பரோ ஆதார் நம்பரோடையும் பேங்க் அக்கௌண்ட்டோடையும் லிங்க் பண்ணியிருக்கணும். லிங்க் பண்ணி ஆதார் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கருவிழி எல்லாமே
1: ஃபர்ஸ்ட் இயர்லேயே அப்ளை பண்ண முடியுமா உங்களால்?
0: ஃபர்ஸ்ட் இயர்லேயே அப்ளை
1: பண்ணிடலாம்.
0: அது வந்து ஸ்கூல் காலேஜுக்கு போன உடனே நாங்கள் என்ன எல்லா காலேஜ்லேயும் ஒரு ஒரு நோடல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இந்த வேலைகள் செய்வாங்க. ஸோ குழந்தைகள் வந்து அங்கே ஜாயின் பண்ண உடனேயே அவங்களுக்கு வந்து உமிஸ் போர்ட்டலில் வந்து என்ட்ரி போட்டு அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் மொபைல் நம்பர்
1: இருக்கணும். அரசு உதவி பெறும் பள்ளியில் அவங்க
0: தமிழ் வழியில்
1: படிச்சிருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி அவங்க கல்லூரி படிக்கும் போது பேங்க் புக் வச்சிருக்கணும், ஆதார் எண்ணை இணைச்சிருக்கணும். இருந்தது அப்படின்னாக்க அவங்க மாதம் மாதம் 1000 ரூபாய் பெறதுக்கு தகுதியுடையவங்களாக இருக்காங்க.
0: ஆணாக
1: இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி
0: கண்டிப்பா, அதாவது மே மாதத்தில் கூட அவங்களுக்கு கிடைக்கும். விடுமுறை நாட்களிலும் அந்த பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்.
1: 12 மாதமுமே கிடைக்கும்
0: அவங்களுக்கு.
1: ஸோ இந்த திட்டமை வந்து பெண் குழந்தைகளுக்கு, அதாவது தமிழ் பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து படிப்பை வந்து மையமாக வச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கல்வி அறிவு இருக்கணும் அப்படின்றதுக்கு, உயர்கல்வி பெறணுன்றதுக்காக இந்த திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ வசதிகளை வந்து வழங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. அடுத்த திட்டம் பற்றி நம்ம பேசலாம்
0: மேம். அடுத்ததாக பெண் குழந்தைகளின் பிறப்பை ஊக்கப்படுத்தணும். அதாவது பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதம் வந்து வருடம் வருடம் 2 புள்ளிகளாவது அதிகப்படுத்தணும். பிரசவம் வந்து மருத்துவமனையில் நடக்கணும். அடுத்து வந்து பெண், அதாவது ஒரு பெண் கருவுற்ற உடனே வந்து ஆஸ்பத்திரி அணுகி அல்லனா அங்கன்வாடி மையத்திலேயோ தன்னை வந்து பதிவு பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பதிவு பண்ணி அந்த பெண் குழந்தைகளின் பிறப்பை அதிகப்படுத்தணுன்றதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் ஒன்றிய அரசின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். இது வந்து 2015 ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், ட்ராமா போடுவோம், குழந்தைங்களுக்கு ரேலி. ஸோ ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் போய் அவேர்னஸ் கொடுத்து அவங்களோட எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம், பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்களோட மதர்ஸ்க்கு வந்து போய் கிஃப்ட் கொடுத்து, ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தைகளை ஆதரிப்போம் பிறப்பை ஊக்கப்படுத்துறதுக்காக.
1: ரொம்ப அருமையாக வந்து குழந்தைகளுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அது எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த திட்டங்களை வந்து பெறணும், இப்போ நீங்கள் வந்து பண்பலை வழியாக சொல்லிட்டீங்க அப்படின்னா, நேயர்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர் எதுவும் இருக்குதுங்களா?
0: அதாவது ஹெல்ப்லைன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உதவி எண் இருக்குது, குழந்தைகளுக்கான உதவி எண் 1098. ஸோ அதை வந்து அதில் தொடர்பு கொள்ளலாம். இப்போ எங்கேயாவது குழந்தை திருமணம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், 1098.
1: குழந்தைகள் ஏதாவது துன்புறுத்தப்படுறாங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாக்க 1098 ஹெல்ப்லைன் வழியாக நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது, பாதுகாப்பு திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அடுத்தது பெண்களுக்கான இலவச திட்டங்கள் ஏதாவது இருக்கா, கைம்பெண்களுக்கான திட்டங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திப்போம். யாதுமாகி நிகழ்ச்சி
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா?

0: அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
7: Chocolate, Wonder Cake, Vanilla and Strawberry, Wonder Cake.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
5: கொடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்கள். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டங்கள், குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் பற்றி நீங்கள் நிறைய எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு திட்டங்களும் எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்குது, எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்குது, எப்படி உங்களை அணுகணும், யார் வந்து அதற்கான தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக சொல்லிட்டீங்க. அடுத்து நமக்கு பெண்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். மகளிர் நலனுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதை யார் வந்து பெற்றுக்கொள்ளலாம், எப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம், அதை பற்றி சொல்லலாம்.
6: ஓகே, அதாவது சமூக நலத்துறை அப்படின்னாலே மக்களுக்கு தெரிந்தது தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் வச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட் துறை அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம தாலிக்கு தங்கம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் 4 பிரிவினருக்கு நம்ம தரோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழை விதவைகளோட மகள்களுக்கு, அடுத்து வந்து விதவை மருமணத்துக்காக, ஆதரவற்ற பெண்களுக்காக, அடுத்து கலப்பு திருமணத்துக்காக நம்ம நிதியுதவி பண்ணுறோம். என்ன நிதியுதவி அப்படி பார்த்தீங்கன்னா 8 கிராம் தங்கம் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து 10th முடிச்சிருந்தாங்கன்னா 25,000, ப்ளஸ் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 50,000 பணமும் வந்து நம்ம இந்த இதுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து மக்கள் வந்து கலப்பு திருமணம் அப்படின்னா 2 வருடம், கலப்பு திருமணம் முடிந்து 2 வருடத்துக்குள்ளாக அவங்க பதிவு பண்ணணும். மற்ற 3 திட்டங்களும் அவங்க திருமணத்துக்கு 40 நாட்களுக்கு முன்னாடி மேரேஜ் இன்விடேஷனை வச்சு அவங்க இது பண்ணணும். இதுலேயும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட வட்டாரத்தில் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க.
5: மறுமணம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் உதவி கிடைக்குதா மேம்?
6: கண்டிப்பாக
5: தாலிக்கு தங்கம் கிடைக்குது.
6: கண்டிப்பாக அந்த மறுமணம் செய்கிறப்ப அந்த பொண்ணுக்கு 20 வயது ஆயிருக்கணும், அந்த மணமகனுக்கு வந்து முதல் திருமணமாக இருக்கணும்.
5: இப்போ தாலிக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா எத்தனை வயதுக்குள்ளே, 18 வயதுக்கு மேலே அவங்க வந்து வராங்க. இப்போ சிலருக்கெல்லாம் வந்து லேட் மேரேஜ் நடக்குது, அப்போ அவங்கள எத்தனை வயசு வரைக்கும் அவங்க எலிஜிபிள்?
6: இதுக்கு வயது வரம்பு கிடையாது.
5: முதல் திருமணம்,
6: முதல் திருமணம், 2nd திருமணத்துக்கு 20 வயது நிறைவு அடைந்திருக்கணும். அதாவது ஒரு ஸ்கீமுக்கு
5: விதவை மறுமண திட்டத்தின் கீழே வந்து 20 வயதிற்கு மேல இருக்கணும். அந்த பெண் வந்து கணவரை இழந்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனா ஆண் வந்து முதல் திருமணம் அந்த பெண்ணை பண்ணிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் தாலிக்கு தங்கத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க மேம். கண்டிப்பா வந்து அந்த

0: இன்விடேஷன் கார்டு வந்து அவங்க வச்சுருக்கணும். கலப்பு திருமணமாக இருந்ததுன்னா திருமணம் முடித்து 2 வருடங்கள் வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், அப்படி 2 வருடத்திற்குள்ளே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்.
1: அதுக்குமே கலப்பு திருமண சான்றிதழ் அவங்க கொடுத்துருக்கணும். கொடுத்து இதுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமணத்துக்கு மட்டும்தான் 120,000 வருட வருமானம் இருக்கணும், மற்ற எதுக்குமே வந்து லிமிட் கிடையாது. ஸோ அவங்க அணுகலாம்,
0: எதுவுமே எம்எஸ்ஜிஎஸ்ஸை வந்து நான் அணுகுனா போதுமானது தான். மேம் அடுத்து திட்டங்கள்
1: இதுவும் ஆன்லைன் தான்.
0: இசேவை மையத்தில் அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். வேற என்ன திட்டங்கள்?
1: அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் இருக்குது. ஸோ தையல் இயந்திரம் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-40 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு. ஸோ இதில் யாருக்கு முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், கைவிடப்பட்ட பெண்கள். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 3 மாதமாவது கண்டிப்பாக தையல் இயந்திரம்
0: அந்த தையல் பயிற்சி
1: எடுத்து அதுக்கான சான்றிதழ் வச்சுருக்கணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும். வருமான சான்றிதழ் 1,20,000 இருக்கணும். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, அப்புறம் ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட்.
0: இன்னும் கார்டியன்ஸோட வருமானம் சொல்கிறேன்.
1: ஆமாம்,
0: அம்மாவோ அப்பாவோ இல்லை அவங்களே வேலை செஞ்சு
1: அவங்க வேலை செஞ்சாங்களோ அவங்களோட இது. ஸோ இப்போ ஆதரவற்ற பெண்ணுன்னா வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட வருமான சான்றிதழ் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே கொடுத்து நம்ம அவங்களுக்கு தையல் இயந்திரம், அதாவது அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே நாங்கள் தையல் இயந்திரம் கொடுப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வைப்போம். இன்டர்வியூ வச்சு அதில் வந்து நம்ம அவங்களுக்கு தைக்க தெரியுதா, மெஷின் ஏதாவது
0: மெஷின் கொடுத்து தைக்க சொல்லுவீங்க.
1: ஆமாம், இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவோம், வருவாங்க வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மெஷின் கொடுப்போம் நாங்கள்.
0: எந்த மாதிரி மெஷின் இருக்கும்?
1: பேசிக் மோட்டர் இருக்கிற மெஷின் வந்து நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம்.
0: ஸோ குறைஞ்சது 3 மாதமாவது அவங்க வந்து தையல் கற்றுக்கணும், அந்த சான்றிதழை வந்து கொடுக்கணும். யார் வந்து எலிஜிபிள் சொல்கிறீங்க?
1: 20 வயதுலேருந்து 40 வயதுக்கு
0: உட்பட்டவங்க, அதுவும் ஆதரவற்ற பெண்களாக இருக்கலாம், கைம்பெண்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: பொது மக்களும் அது, அதாவது பொது பெண்களும் நம்மகிட்ட அப்ளை பண்ணலாம். ப்ரையாரிட்டி நம்ம இவங்களுக்கு கொடுப்போம்.
0: அனைவருக்குமே இந்த வசதிகள் இருக்குது, ஆனால் முதல் ஒரு முன்னுரிமை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. வருஷத்தில் எத்தனை தடவை கொடுப்பீங்க?
1: ஒரு தடவை கொடுப்போம், அலாட்மெண்ட் வந்ததுன்னா 2 தடவை கூட நம்ம கொடுப்போம். ஸோ எல்லாமே சீனியாரிட்டி படி தான் நமக்கு வர்றது. எங்களோட துறையின் அனைத்து விஷயங்களுமே ஜாதி மத பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்குமானது.
0: இது பெண்களுக்கான ஒரு வசதியை ஏற்பாடு பண்ணி தரீங்க. இப்போ ஒரு கேள்வி வருது மேம், இப்போ பெண்கள், ஒரு பெண் வந்து ஆதரவற்ற பெண்ணாக இருக்காங்க, எங்கேயும் போய் இருக்க முடியல, அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சமூக நலத்துறையை அணுகுனாங்க அப்படின்னா என்ன மாதிரி உதவி செய்கிறீங்க நீங்கள்?
1: இப்போ ஆதரவற்ற பெண் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொழிற்பயிற்சி, திறன் வளர்ப்பு பயிற்சி நம்ம கொடுப்போம். ஸோ கொடுத்து
0: தங்குறதுக்கு இடமே இல்லை, எங்கேயுமே போக முடியல அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது பண்ணுவீங்களா?
1: கண்டிப்பா. அதுல வந்து என்னன்னா நமக்கு சகி ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு 2 இருக்கு, பழனி அண்ட் திண்டுக்கல் GH-ல நம்மளோட இந்த மையம் செயல்படுது.
0: சகி தோழி,
1: தோழி ஒருங்கிணைந்த சேவை மையம், ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம மக்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மகளிர் உதவி எண் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா 1-8-1. அது மட்டும் இல்லாம நேரடியாகவும் அவங்க போகலாம், அல்லனா போலீஸ் மூலமா எங்கள்கிட்ட வருவாங்க, அல்லனா எங்களோட அலுவலகத்துக்கு வந்து வர்றவங்களை நம்ம கைடன்ஸ் கொடுத்து நம்ம அங்கே அனுப்பி விடுவோம். இவங்களுக்கு என்ன மாதிரி சேவைகள் அங்கே அப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி, FIR ஃபைல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கவுன்சிலிங் கொடுப்போம், அதாவது அவங்களுக்கு மனோரீதியான ஆலோசனைகள் எல்லாம் கொடுப்போம். அப்புறம் வந்து கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, லீகல் எய்டு இதெல்லாமே பண்ணுவோம். இப்போ இது ஏன் மருத்துவமனையிலேயே நம்ம அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டு மன உடலளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுத்து நம்ம அங்கே டாக்டர்ஸ் அருகிலேயே வச்சு அவங்கள கண்காணிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம மருத்துவமனையிலேயே நம்ம இந்த மையத்தை வச்சுருக்கிறோம்.
0: ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையுமே இருக்குமா?
1: நம்மளோட மாவட்டத்தில் ஒவ்வொரு
0: மாவட்டத்திலையுமே திண்டுக்கல்லையும் இருக்குது.
1: மக்கள் தொகைக்கேற்ப 1-2 இருக்குது, நம்மளோட மாவட்டத்தில் 2 இருக்குது.
0: அது 181. இப்போ பெண்கள் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு 181 வந்து அணுகலாம், அந்த ஹெல்ப்லைன் நம்பர்,
1: அந்த ஹெல்ப்லைனுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும். ஸோ வீட்டில் வந்து பக்கத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, வாடகைக்கு இருக்கிற வீட்டில் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க, போகிற வழியில் நம்மளை ஃபாலோ

0: நீ வந்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்க, ஸோ இல்லைன்னா என்னை அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் பெண்கள் அங்க அணுகலாம்.
1: அதுதான் இந்த சஹி ஒருங்கிணைந்த சேவை மையம், அங்கதான் இந்த 181 இருக்கு. இது வழியா வந்து பெண் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாக்க கூட, மன உளைச்சலா இருந்தாக்க கூட அங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் ஏற்பாடு பண்ணி தருவீங்களா?
0: கவுன்சிலிங் முடிச்சவங்க தான் அங்க கவுன்சிலரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வக்கீல் வந்து வருவாங்க, ஆஃப்டர்நூன் வந்து இது பண்ணிட்டு போவாங்க. லீகல் எய்டு எப்படி போகணும் அந்த மாதிரி லீகல் ரிலேட்டட் குவரிஸ்க்கு எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: மேபி இப்போ சொல்லும் போது ஒரு இன்னொரு கேள்வி வருது. இப்போ அதிகமாக வந்து பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சிலர் தான் வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே அணுகணும், யாரை அணுகணும்?
0: அதுக்குமே நம்மளோட துறைக்கு வந்து பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம்னு ஒரு சட்டம் வந்து 2013 ஆரம்பிக்கப்பட்டு அந்த சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம். ஸோ இந்த இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிற பெண்கள் ஆகட்டும் சரி, ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம வேலை பார்க்கல பட் நம்ம டிராவல் பண்ண தான் போகிறோம், அங்கே நமக்கு பாதிப்பு இருந்தால் கூட நம்ம வரலாம். ஒரு இடத்துல ட்ரெயினியாக போகிறோம், பயிற்சிக்கு போகிறோம், நம்ம அங்கே ஒரு மீட்டிங் போகிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல பெண்களுக்கு பாலியல் சம்பந்தமான துன்புறுத்தல் இருந்தாலும் இதில் வந்து நம்மகிட்ட தொடர்பு கொள்ளலாம். இது அப்புறம் வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிற பெண், தன்னோ வேலை செய்கிற வீட்டில் வந்து ஒரு ஆண் தன்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா கூட
1: இதெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ளே வந்துடும் அப்படிங்களா?
0: எஸ் மேம். ஸோ இதில் குழந்தை கூட வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் இங்கேயும் நம்மகிட்ட வரலாம், அதோட போக்சோவும் சேர்ந்து அவங்க இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: 18 வயதுக்கு கீழே இருந்தாங்கன்னா
0: குழந்தைகள்,
1: அந்த ஆண் பெண் இருவருமே 18 வயதுக்கு கீழே,
0: இது வந்து பெண்கள்
1: பெண்களுக்காக.
0: ஸோ அதனால அது பண்ணலாம்.
1: ஸோ ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கிறீங்க மேம். இப்போது ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களும் கூட உங்களை அணுகலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ பணி இடங்களில் எந்த மாதிரி துன்புறுத்தல் இருக்கும்?
0: ஸோ இப்போ வந்து நீ இந்த வேலை செஞ்சனா உனக்கு இந்த சலுகை கொடுப்பேன், உனக்கு இல்லைன்னா நீ இதை பண்ணனா உனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பேன், அப்படி இல்லை நீ இதை நான் சொன்னதை நீ செய்யலை அதனால உனக்கு உன்னை வந்து நான் கஷ்டப்படுத்துவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, அதாவது ஃபேவர் பண்ணுறது அல்லைனா ஃபேவர் பண்ணாமல் இருக்கிறது,
1: இதுக்கும் கூட உங்களை அணுகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அணுகலாம். அணுகிறதுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருக்கீங்களா? அந்த 181
0: பண்ணலாம். அதை தவிர இதை நம்ம இன்டர்னல் கமிட்டி உள்ளக குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அது எங்கே அப்படின்னா 10க்கு மேற்பட்ட மனிதர்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு குறைந்தது ஒரு பெண்ணாக
1: மேற்பட்ட பெண்கள்
0: இரு பாலினத்தரும், 10 பேருக்கு மேலே இருந்தால் ஒரு பெண் அங்கே இருந்தால் கூட இந்த கமிட்டி கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது வந்து ஃபார்ம் பண்ணலன்னா 50,000 வரைக்கும் ஃபைன் பண்ணுறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் உண்டு,
1: நிறுவனத்துக்கு.
0: அடுத்து செகண்ட் டைமும் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதோட உரிமத்தை
1: ரத்து பண்ணுறதுக்கான
0: ஒவ்வொரு வார்டு லெவல்லையுமே நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்.
1: பணியிடங்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வெளியிடங்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பொதுவாகவே உங்களை அணுகணும் அப்படின்னா 181 வந்து நம்ம அணுகலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நம்பரை கொடுத்துடலாமா மேடம்? வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, திட்டங்கள் சார்ந்து கேட்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய அலைபேசி எண்ணை நம்ம கொடுத்துடலாம்.
0: பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்களுடைய எண்?
0: 91-91-500-570-58 91-500-570-58
1: மீண்டும் ஒரு முறை 91-500-57-05-8 இந்த நிகழ்ச்சி வழியாக வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மேம்?
0: இப்போ நம்மளோட திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு நிறையா அதிக குழந்தைகள் பிறப்பு, இளவயது கர்ப்பம், குழந்தை திருமணம் போன்ற விஷயங்கள், இடைநிற்றல் இதெல்லாம் நடக்கிறதுனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க ஒரு கமிட்டி அரண் ஆரம்பித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பேர் அரண்மகள் திட்டம். அந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு கல்விக்கு ஏற்பாடு பண்ணுறது, போதை தடுப்பை வந்து ஊக்கப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதற்காக ஒரு கண்ட்ரோல் ரூம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் எண் இதோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச உதவி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18-00-42-50-47

0: சொல்கிறேன், 1800042547. இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள், பள்ளிக்கு பிள்ளை போல என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது, இல்லைன்னா குழந்தை திருமணம் நடக்குது, இந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எந்த விஷயம்னாலுமே இங்கே தொடர்பு கொள்ளலாம்.
1: ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க, குழந்தைகள், பெண்கள், அது இல்லாமல் மூத்த குடிமக்களும் நம்ம பேச வேண்டியதாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய திட்டங்களை பற்றி எடுத்து சொல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு பண்பலை நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி மேடம்.
0: நன்றி.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைங்கள் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
5: ஓடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எண்ணிம கைது மோசடி எனப்படும் மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். அரசு புலனாய்வு அமைப்புகளின் அலுவலர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு ஏதாவது ஒரு கடுமையான குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக சொல்லி பணம் பறிக்க மோசடி செயல்களை எண்ணிம கைது மோசடி எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் டிஜிட்டல் அரஸ்ட் ஸ்கேம் என்கின்றனர். மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, காவல்துறை போன்ற சட்ட அமலாக்க அலுவலர்களைப் போன்று தங்களை அறிமுகம் செய்து கொள்ளும் இணைய குற்றவாளிகள் தங்களது மோசடி திட்டத்தை செயல்படுத்த நினைப்பவர்களிடம் அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக முதலில் பொய்யாக குற்றம் சாட்டுகின்றனர். அதன் பிறகு பொய்யான குற்றச்சாட்டுகள் மற்றும் போலி ஆவணங்களை கொண்டு பாதிக்கப்பட்டவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி தொலைபேசி அழைப்புகள் அல்லது காணொலி அழைப்புகளை பயன்படுத்தி அவர்களை அச்சுறுத்துகின்றனர். அதனால் அச்சமடையும் நபர்களை தனிமைப்படுத்தி அவர்களை தொடர்ச்சியாக தங்கள் கண்காணிப்பில் வைத்து கொண்டு அவர்களை பல வழிகளில் அச்சுறுத்தி அவர்களின் வங்கி கடனட்டை தகவல்கள் மற்றும் சேமிப்பு தகவல்களை தெரிந்து கொண்டு பணத்தை கையாடல் செய்து விடுகின்றனர். சிலரிடம் குற்றத்திலிருந்து விடுவிக்க மிகுதியான பணத்தை கேட்டு தொல்லை தருகின்றனர். இந்த குற்றம் வெளியில் தெரிந்தால் தங்கள் மதிப்பும் மரியாதையும் போய் அவமதிப்புக்குள்ளாகி விடுவோமோ என்கிற அச்சத்தில் பலரும் இணைய குற்றவாளிகள் கேட்ட பணத்தை தந்து விடுகின்றனர். அவர்கள் கேட்ட பணத்தை தர முடியாத நிலையில் சிலர் தற்கொலை கூட செய்து கொண்டிருக்கின்றனர். இணையவழி பணப்பரிமாற்றங்களின் அதிகரிப்பு பாதிக்கப்பட்டவர்களை குறிவைக்க அதிக வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. தேவையான இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி அறியாமல் இருப்பவர்கள் இவ்வகையான மோசடிகளுக்கு எளிதில் ஆளாகின்றனர். செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட குரல்கள், தொழில்முறை சின்னங்கள் மற்றும் போலியான காணொளி அழைப்புகள் ஆகியவற்றின் பயன்பாடு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மோசடி நடவடிக்கைகளை கண்டறிவதை கடினமாக்கியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ள சில நாடுகளில் இருக்கும் இணைய குற்றவாளிகள் இதுபோன்ற எண்ணிம கைது எனும் இணையவழி குற்ற மோசடிகளில் பெருமளவில் ஈடுபடுகின்றனர். அந்நாடுகளில் இருக்கும் பலவீனமான சட்ட அமலாக்கம் வெளிநாடுகளில் இருக்கும் அவர்களை கண்காணித்து வழக்கு தொடர்வதற்கான முயற்சிகளை சிக்கலாக்குகின்றன. இணைய வழியிலான செயல்பாடுகளில் வழக்கமான பாதுகாப்பு புதுப்பித்தல்களை உறுதி செய்தல், வைரஸ் தடுப்பு மென்பொருளை பயன்படுத்துதல் போன்றவைகளை செயல்படுத்துவதுடன் தொலைபேசி அழைப்புகள் அல்லது காணொலி உரையாடல்கள் மூலம் குறிப்பாக அறிமுகமில்லாத எண்களுடன் முக்கியமான தகவல்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்று பல்வேறு வழிகளில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் எண்ணிம கைது எனும் மின்வெளி குற்றத்தில் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. எண்ணிம கைது போன்ற இணையவழி மோசடிகளில் படித்தவர்கள், உயர்பணியில் இருப்பவர்கள், உயர் பணியில் இருந்தவர்கள், முதியவர்கள் என்று பலரும் ஏமாறும் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையினை தவிர்க்க எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான அழைப்புகளை பெறும்போதும் நிதானமாக இருக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ தொடர்பு விவரங்களை பயன்படுத்தி தொடர்புடைய அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு அழைப்பவரின் அடையாளத்தை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் மோசடி என்று சந்தேகமடைந்தால் உடனடியாக உள்ளூர் காவல்துறையிடம் முறையீடு செய்திட வேண்டும் அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்தில் முறையீடு செய்திட வேண்டும். எண்ணிம கைது உள்ளிட்ட மின்வெளி குற்றங்கள் குறித்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கல்வி திட்டங்கள் மூலமும் சமூக நிகழ்வுகளில் விழிப்புணர்வு பரப்புரைகள் மூலமும் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. இந்த நோக்கத்தில்தான் கோடை பண்பலை வானொலியும் நாயவலை மீளவழி எனும் நிகழ்வின் வழியாக

0: நாள்தோறும் விண்வெளி குற்ற விழிப்புணர்வு நிகழ்வினை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்நிகழ்வினை கேட்பவர்கள் விண்வெளி குற்றங்கள் குறித்த கருத்துக்களை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சொல்லி விண்வெளி குற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விண்வெளி குற்றம் குறித்த விழிப்புணர்வு உரையினை வழங்க எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய கோடை பண்பலை வானொலி நிலைய இயக்குநருக்கும் இந்நிகழ்ச்சி அமைப்பாளரும் நிகழ்ச்சி பொறுப்பாளருமான கே. முருகேஸ்வரி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: இதுவரை கேட்டும் யாதுமாகி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ். காலின் செல்வராணி அவர்கள். உடன் உரையாடினார் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். இனி தாராபுரம் ஆர். ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: உடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பூந்தமிழ் வணக்கம் நேர்களே. காற்றில் மிதக்கும் உயிரின் மொழியாக செவிகளில் நுழைந்து நெஞ்சத்தில் ஒளிரும் வழியாக மொழிகள் கடந்து இதயம் தொடும் காவிய கானங்களை சரம் தொடுக்க கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு கேட்டு ரசிப்போம் இந்த ஒரு மணி நேரமும் நெஞ்சுள் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். காற்றில் மிதக்கும் கானமாக நிகழ்ச்சியில் முதலாவதாக 1975 நீலகண்டன் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் நினைத்ததை முடிப்பவன் விருப்பம் தெரிவித்து முதல் பாடல் ஒலிக்கும் என வானொலியோரம் காத்திருக்கும் அன்பு உள்ளங்கள். கருமண்டபம் வேலாயுதம் திரவியம் தன்விக் துர்காதேவி திரவியமலர் இவர்கள் விருப்பத்தில்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின். நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
1: Chocolate, Wonder Cake, Vanilla and Strawberry, Milka, Wonder Cake.

முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சுல் நிறைந்தவே 1:11. நிகழ்ச்சியினை 1963 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் குங்குமம் திரைக்காவியத்திற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் சுதா, மதி, கேவி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
1: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
0: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: தமிழ் மலரும் நந்தவனம், இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சுள் நிறைந்தவை 1:15. நிகழ்ச்சி இனி 1965 ஜோசப் தலியத் இயக்கத்தில் இரவும் பகலும் திரைக்காவியத்திற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன், சாம்ராஜ், மகிழரசன், ரிஷி கிருஷ்ணன், சுதர்சனன். டி.ஆர். பாபா வரிகளில் ஆலங்குடி சோமு, இசையில் பாடலை பாடுகிறார் டி.எம். சவுந்தரராஜன்.

கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.

ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா. கோடை பண்பலை 100

0: பரமத்திவேலூர் துறையூர் முசிறி ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
1: இனிய அலைவரிசை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நெஞ்சுள் நிறைந்தவை 1:21. நிகழ்ச்சியினை 1969 ஸ்ரீதர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சிவந்த மண் திரைக்காவியத்திற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சாத்தான்குளம் மயில் செல்வமணி மணி கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை 1:25 நிகழ்ச்சியில் இனி விருப்பமாக வானொலியோரம் காத்திருக்கும் அன்பு உள்ளங்கள் என்ற திரைக்காவியத்திற்காக 1963 ஜிஆர் நாதன் இயக்கத்தில் கவி மகாதேவன் இசையில் வானம் பாடி விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் அன்பு உள்ளங்கள் சிவன்மலை ராஜாமணி மோகன் சுப்பிரமணி கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுசீலா.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கண்கள். மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: அன்பின் நலை, இது உங்கள் கவுடை பண்பலை நூறுபுடி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சு நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1968 கே சங்கர் இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் குடியிருந்த கோயில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் அத்தப்பாளையம் செந்தில்குமார், மோகன்குமார், கார்த்திகா, அஷ்மிதா, தாமோதரன். வாலி வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.
4: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
8: கொடை பண்பலை 100.5 இந்த தந்து கொண்டிருக்கிறது நின்றும் நிறைந்தவை.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
11: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
12: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த Stage 4 கேன்சர் பற்றி நான் பேச போகிறேன். இந்த கேன்சரை நாங்கள் ஏன் ஸ்டேஜாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாறும். ஆனால் மக்கள் வந்துட்டு என்ன பயந்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு 4 கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு லைஃபே முடிஞ்சிருச்சு, நான் நாளைக்கே போய் நான் வந்து உயிரை விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ 4 அப்படின்றது ஒரு ஒரு

0: கான்செப்ட் என்னென்னா, கேன்சர் ஆரம்பித்த இடத்துலேருந்து வேற எங்கேயாவது பரவிச்சுன்னா அது ஸ்டேஜ் ஃபோர். ஆனால் எல்லா ஸ்டேஜ் ஃபோர் கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு ப்ராஸ்டேட், அதாவது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்குது. அந்த ப்ராஸ்டேட்டில் வர கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் ஃபோர் இருந்தால் பேஷண்ட்டு 5-10 வருஷம் தாண்டலாம். நம்ம ரெகுலர் ட்ரீட்மெண்ட், ஜஸ்ட் ஒரு மாத்திரை சாப்பிடலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 10 வருஷம் கூட இருப்பாங்க அவங்க. இதே வந்துட்டு ஒரு கல்லீரலில் வர பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் ஃபோர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு 3 மாதத்துலேருந்து 6 மாதம்தான் இருப்பாங்க. மற்ற எல்லா புற்றுநோயும் பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ் ஃபோர் கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ காமனாக எங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னா, பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி வயிறு கேன்சர் வந்து ஸ்டேஜ் ஃபோர் இருந்துச்சு சார், அவர் 1 வருஷம்தான் இருந்தார் சார், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தாங்க சார் அப்படின்னு. ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்றது ஒரு ஒரு கேன்சருக்கும் மாறும். உதாரணத்துக்கு இரைப்பை புற்றுநோய் ஒருத்தருக்கு ஸ்டேஜ் ஃபோரில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 1 வருஷம் தாண்டது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதே வயிற்றில் தான் இருக்குது மலக்குடல், அதாவது கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மலக்குடல் புற்றுநோய் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஃபோரில் இருந்தாங்கன்னா தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா 5 வருஷம் கூட தாண்டலாம். ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்துச்சுன்னா 10 வருஷம் தாண்டலாம். தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா சில டைம் 15 வருஷம் கூட தாண்டியிருக்காங்க. ஸோ ஒரு உறுப்புக்கான ஸ்டேஜ் ஃபோர் வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ஆர்கனுடைய கேன்சர் ஸ்டேஜ் ஃபோர் கண்டிஷனை இந்த கேன்சரோடு நீங்கள் எப்போவுமே இணைச்சி பார்க்கவே கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, சார் ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்லிட்டீங்க, இந்த ஸ்டேஜ் ஃபோர் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏன் நான் கண்ட்ரோல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, ஒன்ஸ் ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு வந்துருச்சுன்னா கேன்சரை வந்து குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஸோ கண்ட்ரோல் அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கேன்சர் இருக்கும், கேன்சர் இருந்தும் எப்படி நல்லா வாழ வேண்டும், அதாவது ஸோ இப்போ கேன்சர் இருக்குன்னா சில டைம் வலி இருக்கும், வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. ரெண்டாவது அந்த கேன்சர் வளராமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்குது, அது ஊசியாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், சில டைம் ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம். இம்யூனோ தெரப்பின்ற ஒரு புது டெக்னாலஜி வந்துருச்சு, அதை வச்சு கூட கேன்சர் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேராக, அதாவது ஸ்டேஜ் ஃபோரில் ரொம்ப ரேராக, 100ல் 1 வந்துட்டு புது புது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் குணமே படுத்திடலாம். ஸோ ஸ்டேஜ் ஃபோர்ன்றது வந்துருச்சோடனே உடனே மனசு வந்து குழப்பிட்டு இதுக்கு வந்துட்டு வைத்தியமே கிடையாது, இது வந்து நல்லாவே ஆகாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்டேஜ் ஃபோர்லேயே ஒரு ஒரு உறுப்புக்கு ஏற்ப ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் போய் கேளுங்கள், உங்கள் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கேளுங்கள், அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 233 33 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம் தனித்துவம் தனி கவனம்.
2: அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சுள் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1961 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாசமலர். விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராசிபுரம் பூசாரிபாளையம் பூபதி, பெரியசாமி ராஜேந்திரன், கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.

நெஞ்சுள் நிறைந்தவை இந்நிகழ்ச்சியினி 1973 பி மாதவன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ராஜ்பாட் ரங்கத்துறை விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி கங்காவரம் தேன்மொழி இவர்கள் விருப்பத்தில் கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா.

கோடை பண்பலை 100.5 நெஞ்சுள் நிறைந்த நிகழ்ச்சிக்கு நிறைவாக பாடலை கேட்டிருக்கும் அன்பு உள்ளங்கள். தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம், குணசேகரன், பிரியன், அதிதீரன். வெளிக்கும் இந்த பாடல் 1975 கே எஸ் சேது மாதவன் இயக்கத்தில் நம்ம சுஷனாதன் இசையில் நாளை நமதே வாலி வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம்.

அழகான காவிய கானங்களை சரம் தொடுத்து காற்றில் மிதந்து உங்கள் செவி நுழைந்து இதயம் மகிழ்வித்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சும் நிறைக்கும் கானங்களோடு. நெஞ்சும் நிறைந்தவை மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 1 மணிக்கு. நாம் நம் வாழ்க்கையை புரிந்து கொள்வதை விட அதனை வாழ்ந்து பார்ப்பதே சிறந்த முயற்சி. விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நேர்களே. இனி கேட்கலாம் மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தகத் திருவிழா.

ரிபாபரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.

0: 95.5 மில்கா வண்டர் கேக் வழங்கும்
1: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
2: ஓஹோ ஆரஞ்சு சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: இனிய வணக்கம் நேயர்களே, புத்தகம் என்பது அறிவை விதைக்கிற விதை தானுங்க. படிக்கிற ஒவ்வொரு பக்கமுமே நமக்கு ஒரு புதிய உலகத்தை தானுங்க காட்டுது. இன்றைய நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டத்திலிருந்து நடைபெறும் புத்தக திருவிழா அரங்கத்திலிருந்து தாங்க வலம் வர காத்திருக்கிறது. நேயர்களை சந்திக்கிறார் அறிவிப்பாளர் ஆர். மோகன்.
2: நேரலுக்கும் பிற்பகல் நேரம் வணக்கம். இது உங்கள் கூடை பண்புடைய 100.5 சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இன்றைய தினம் வளமரப் போகிறது. மஞ்சள் மாநகரத்திலிருந்து மஞ்சள் மனம் மணக்கக்கூடிய, மண்மணம் மாறாது விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஈரோடு மாநகரத்தில் இருந்து இனி வரக்கூடிய 2 காலத்திற்கு நடைபெறவிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. நூல் மனம் உலகத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த தேநீரினுடைய வாசமானது பிடிக்கும், சில பேருக்கு பூக்களினுடைய வாசம் பிடிக்கும், பல பேருக்கு படைப்பாளர்களுக்கு ஒரு முழு புத்தகம், புதிய புத்தகம் வெளிவரக்கூடிய வேளையில் அந்த புத்தகத்தினுடைய காகிதங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாசனை இருக்கிறது, அது நுகரும் போது ஏற்படக்கூடிய ஒரு மன மகிழ்வு இருக்கிறது, ரொம்ப அலாதியானது. அப்படி மண்மணம் மாறாது விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் மாநகரத்திலிருந்து நூலினுடைய மனத்தை நுகர்வதற்கான காலகட்டம் தொடங்கி இருக்கிறது. ஆம் நண்பர்களே, கோடை பண்பலை 100.5 இந்த சிறப்பு நேரல் நிகழ்ச்சி எங்கிருந்து வளம் வரப்போகிறது அப்படின்றா, ஈரோடு மாநகரத்துல மிக முக்கியமான 12 நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டுகளாக இன்றைய தினத்துல 22 பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நிகழ்த்தவிருக்கக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா 2026 இன்றைய நாளிலே தொடங்கவிருக்கிறது. இன்றைய தினம் ஜூலை 31 இன்றைய தினம் மாலை வேளையில் தொடக்க நிகழ்வானது நடைபெறவிருக்கிறது. இன்றைய தினம் மாலை வேளையில நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுல மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், அரசு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் அத்தனை பேரும் இந்த தொடக்க நிகழ்வுல பங்கேற்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம். இன்றைய தினம் மாலை வேளையில தொடங்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஈரோடு புத்தக திருவிழாவானது இன்றைய தினத்திலிருந்து எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வானது நடைபெறவிருக்கிறது. காலையில் 11 அளவுல தொடங்கவிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் தொடங்கவிருக்கக்கூடிய இந்த ஈரோடு புத்தக திருவிழாவானது இரவு 9:30 வரையிலும் நீட்டிக்கவிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலேயே கொஞ்சம் நேரம் குறைவாக இருந்தது, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நேரம் நீட்டிப்பு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. காலை 11 இரவு 9:30 வரையும் நடைபெறவிருக்கிறது. சரி, எங்க நடைபெறவிருக்கு அப்படின்னா, ஈரோடு மாநகரத்தினுடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், வீரப்பன் சத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறது, 5 வரக்கூடிய பகுதி தான். அங்க சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்திலே மிக பிரம்மாண்டமாக இந்த ஈரோடு புத்தக திருவிழாவானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு மாலை வேளையில் நடக்கிறது. சரி, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பாதுகாப்புக்காக புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, தீயணைப்புத்துறையினுடைய வாகனமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதே போல அவசர கால நேரத்துக்காக அவசர ஊர்திகள் எல்லாம் இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாம இங்கு நம்மளுடைய பண்டைய நாகரிகம், தொன்மை நாகரிகங்களுடைய விளக்கக்கூடிய வகையில்

காட்சி அமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க. என் கண்ணு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தியும் பாத்தீங்கன்னா அது அழகான பூச்செடிகள் எல்லாம் வைத்து நடுவுல ரொம்ப அற்புதமான ஒரு தொடக்க நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இந்த ஆண்டு அரங்குகளை பொறுத்த வரைக்கும் சுமார் 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தினுடைய சிறந்த பதிப்பகங்கள், இந்தியாவினுடைய சிறந்த பதிப்பகங்கள் மட்டுமல்லாது உலகத்தினுடைய தலை சிறந்த பதிப்பகங்களாக விளங்கக்கூடியவர்கள் அத்தனையும் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடியுது. சுமார் 200க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளும் உள்ளே சென்று இந்த புத்தகங்கள் வாங்குவதற்காக இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி புத்தக திருவிழாவானது இன்றைய தினம் பாலை வேளையில் 6 மணி அளவிலே தமிழக அமைச்சர் பெருமக்கள் மற்றும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை அமைப்பினரோடு இந்த நிகழ்வானது தொடங்கவிருக்கிறது மாலை 6 மணி அளவிலே. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தினந்தோறும் காலை வேளையில் 11 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்வானது நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் போலவே இந்த ஆண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களுடைய வருகை என்பது அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. மாலை வேளையில் கருத்தரங்குகளும் அமைக்கான ஏற்பாடும் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. மிக முக்கியமான பல்வேறு தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர்களுடைய கருத்தரங்குகள் மாலை வேளையில் நடைபெறவிருக்கிறது. யார் யார் பேச போறாங்க, என்ன தலைப்புல பேச போறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து இது உங்களுக்கு 100.5 திருப்பூர் வேளை ஈரோடு மஞ்சு மாநகரத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.

0: ஈரோடு
1: மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
2: Red chocolate, wonder cake, and strawberry.
3: Milka, wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: நேர்களை கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டிருக்கிறோம். ஈரோடு மாநகரத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்க தொடங்கக்கூடிய இன்றைய தினம் மாலை வேளையில தொடங்கவிருக்கக்கூடிய நிகழ்வுதான் பள்ளிக்கல்வித்துறை. தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா 2026 நிகழ்வடத்தில் இருந்தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் மாலை வேளையில அமைச்சர் பெருமக்களோடு நாடாளுமன்ற சட்டமன்ற அரசு உயரதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருடைய வருகையோடு இந்த நிகழ்வானது மாலை வேளையில் தொடங்கவிருக்கிறதுக்கு அதற்கான தொடக்க ஏற்பாடுகள் எல்லாம் மிகச்ச மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. சரி, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உண்டியல் இந்த ஆண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான அந்த உண்டியல் வழங்கக்கூடிய நிகழ்வுக்கான ஒரு சிறப்பு அரங்கானது அமைக்கப்பட்டிருக்கிறது. உலக தமிழ் ஆராய்ச்சி வெளி அரங்கமானது அதில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. புத்தக வெளியீடுக்காக ஒரு அரங்கானது அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது 200 புத்தக அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான புத்தகங்களுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பதிப்பகங்கள்ல ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் என்கின்ற நூல்

0: கருத்தானது மிக முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. அதே போல சு வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய வேள்பாரியும் மிகப்பெரிய அளவுல இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. பல்வேறு பதிப்பகங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. சிறப்பு டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு சொல்லப்படக்கூடிய ஆடி ஆஃபர் மாதிரி புத்தகங்களுக்கான சிறப்பு ஆஃபரும் இங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது நம்மளுடைய கோடை பண்பலையில காலை வேளையில ஒளிபரப்பாகக்கூடிய தென்கட்சியார் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் இருக்கிறது அல்லவா, அந்த நான்கு பதிப்பு நான்கு பாகங்களாக தென்கட்சியாருடைய அந்த இன்று ஒரு தகவலானது நான்கு பாகங்களாக வெளிவந்திருக்கின்றன நூல் வடிவில். அந்த நூலும் ஒரு மிக முக்கியமான இடம் பிடித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல மிகவும் பிரசித்தி பெற்ற உலக அளவுல மிகவும் படைப்பாளர்களால் வரவேற்கப்பட்ட பல்வேறு புத்தகங்கள் தமிழ் மொழி ஆக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவை இந்த ஆண்டு இந்த புத்தக திருவிழாவில இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. உலக அளவில் இருக்கக்கூடிய போரும் வாழ்வும் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதினது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் உலக அளவில் இருக்கக்கூடிய இன்னொரு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகமும் இங்க வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு நூல்கள் இங்க இருக்குன்னா மிக முக்கியமாக சொல்லணும்னா இன்னொரு குறிப்பாக இந்த வரலாறு சார்ந்த, புதினம் சார்ந்த, நாவல் சார்ந்த, சிறுகதை சார்ந்த தொகுப்புகள் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே வேளையில குழந்தைகளுக்காக 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் இந்த மிக குறுகிய அளவு காசு இருக்கு பாத்தீங்களா, இந்த பணத்தொகையில வாங்குவதற்கான சின்ன சின்ன புத்தகங்கள் எல்லாம் அல்லது பரிசு பொருளாக கொடுப்பதற்கான புத்தகங்கள் எல்லாம் அதுவும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல சாகித்ய அகாடமி அதனுடைய சார்பிலே ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்ட பயிற்சாளர்கள் சார்பிலே ஒரு அரங்கானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பகுப்பு வாரியாக எந்தெந்த புத்தகங்கள் எங்கெங்க சிறப்பாக இருக்கிறமோ அல்லது எந்த வகையான புத்தகங்கள் இருக்குமோ உலகத்தில் உள்ள தலைசிறந்த புத்தகங்களுடைய அரங்கானது இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. சரி, இன்றைய மாலை வேளையில தொடங்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்வினை அடுத்து நாளைய தினம் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை நாளைய தினத்தில் காவிய தாயின் இளைய மகன் என்ற தலைப்பிலே தமிழறிவி மணியன் அவர்கள் மாலை வேளையில் கருத்தரங்கு நிகழ்வை நடத்தவிருக்கிறார். ஞாயிறன்று மனித பரிமாணமும் டிஜிட்டல் உலகின் சவாலும் என்ற தலைப்பிலே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த உரையாற்றிருக்கிறார். திங்கட்கிழமை என்று காலமும் கனவுகளும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். செவ்வாய் என்று கற்றவராலே உலக காப்புற்றது எனும் தலைப்பிலே தினகரன் நாளிதழினுடைய ஆசிரியரான கே வைத்தியநாதன் அவர்களும், இலக்கியம் அன்பும் இயன்றும் எனும் தலைப்பிலே அமுத சுரபி மாத இதழினுடைய ஆசிரியரான திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களும் உரையாற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நாடகம் நடைபெறவிருக்கிறது. புதன்கிழமை அன்று இசை நிகழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாடகமாக இருக்கிறது. சென்னை கலைக்குழு வழங்கக்கூடிய மண்ணுயிர்க்கெல்லாம் எனும் நாடகமானது, இந்த நாடகமானது மணிமேகலை காப்பியத்தை அடியொற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய இயற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் நாடகமாக இருக்கிறது. இது வரும் புதன் அன்று மாலை வேளையிலே கருத்தரங்குக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்கிலே நிகழப்பெற இருக்கிறது. இது மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய தமிழ் சார்ந்து படைப்பாளர் சார்ந்து இயங்கக்கூடிய அதிமிக முக்கியமான பல்வேறு பேச்சாளர் பெருமக்கள் படைப்பாளர் பெருமக்கள் எல்லாம் மாலை வேளையில் கருத்தரங்குகளே இங்கு பேசவிருக்கிறார்கள். மாலை வேளையில் தொடங்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தினசரி காலை 11 மணி அளவில் இருந்து இரவு 9:30 மணி வரையிலும் திக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக வரக்கூடிய இந்த கல்லூரி மைதான வளாகத்திலே இந்த ஆண்டு 22ஆம் ஆண்டாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழாவானது சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது. இங்கு பல்வேறு உலகத்தினுடைய தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய சிறந்த பதிப்பகங்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் இங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு அம்மா புத்தகம் பார்த்திருக்காங்க. அம்மா உங்க பேர் என்னங்கம்மா?
1: மணி.
0: மணி அம்மா, எங்கிருந்து வர்றீங்க?
1: இங்கதான், ஈரோடு.
0: ஈரோடுங்களா? சரி சரி சரி. என்ன புத்தகம் பாக்குறீங்க, நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இதயத்தை பாதுகாக்கும் டயட். ஓ சரி சரி சரி சரி. நீங்க என்ன பண்றீங்கம்மா? வாங்கிட்டீங்களா? இனிமேல் தான் வாங்க போறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இங்க சிறப்பு கழிவுகள்

0: எல்லாம் கூட இருக்கின்றன. தினசரி காலை 11 மணியிலிருந்து இரவு 9:30 மணியிலும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த ஈரோடு புத்தக திருவிழாவினுடைய நிகழ்வுகளை, இங்க இருக்கக்கூடிய மற்றும் பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கோடை பரம்பளை 100.5.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியர்

0: Priyanka, want a cake in? You want a bread?
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
2: பைனாப்பிள், வெனிலா அண்ட் ஸ்ட்ராபெரி, வண்டர் கேக்.

0: Monica, want a cake and you want a bread.
1: Oh, oh, oh. Orange chocolate.
2: Wonder cake.
1: Fruit.
2: Oh, oh, oh.
1: Pineapple.
2: Oh, oh, oh.
1: Vanilla and strawberry.
3: Monica, wonder cake.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
4: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: ஆசையில் ஒரு குக்கு.
11: ஆசையில் ஒரு குக்கு.
10: நமது கோடை பண்பலை 100.5
11: திங்கள் முதல் வெள்ளி வரை
10: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
11: நீர்களின் ஆசை பாடல்கள்.
12: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
10: 94-86-28-24-24
11: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
10: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
11: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
10: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
11: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக். வழங்கிய
13: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
1: ஆரஞ்சு சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக உலகம் முழுக்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கோடை பண்பலை 100.5. நாம பேசிட்டு இருக்கிறோம் இன்ற தினம் ஈரோடு மாநகரில் நம்மளுடைய மாநிலம் தழுவிய அளவில் தொடங்கவிருக்கக்கூடிய இன்றைய தினம் மாலை வேளையில் தொடங்கவிருக்கக்கூடிய தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா 2026 நிகழ்வடத்திலிருந்துதான் வளம் வந்துட்டு இருக்கு. இப்பொழுதே பார்க்கக்கூடிய போது மாலை வேளையில் தொடக்க நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய வேளையில் இங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வருகை தற்போது நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய பேர் வந்து இப்பவே புத்தகம் வாங்குவதற்கான இந்த புத்தகத்தை பார்வையிடுவதற்கான என்ன மாதிரி புத்தகங்கள் என்ற தினம் எடுப்படுத்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட பேசுவதற்காக ஒரு பதிப்பகத்தினுடைய நண்பர் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் வந்து வேல்முருகன்.
1: வேல்முருகன், ரொம்ப மகிழ்ச்சி. மருத்துவ பதிப்பகம் அப்படின்னு அரங்கு 5-6 அமைச்சிருக்கிறீங்க. பதிப்பகத்தின் பேரோட மருத்துவ பதிப்பகமா?
2: ஆமா சார், எங்க மருத்துவ பதிப்பகம் தான் இது. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மெடிக்கல் சம்பந்தமா எல்லாம் கிடையாது. நாம அன்றாடம் பயன்படுத்துற உணவு சாப்பாடு பொருள் காய்கறிகள் பழங்கள் இது வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும், நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு கலோரிகள் தேவை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நூலாகத்தான் இங்க இருக்கு. உடல் சார்ந்து உணவு சார்ந்து நம்மளோட உடம்புக்கு என்ன தேவைப்படுது, நம்ம உடம்புக்கு எவ்வளவு பழங்கள் எடுத்துக்கணும், சாப்பாடு எடுத்துக்கணும், காய்கறிகள் எவ்வளவு எடுத்துக்கணும், கீரை வகைகள் எவ்வளவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வா தான் இங்க இருக்கிற நூல்களா இருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு அனைவருக்குமே இது வந்து அன்றாட உணவில் நம்ம எவ்வளவு உடம்புக்கு எடுத்துக்கணும், ஒரு ஒரு பொருளை எந்த அளவுக்கு எடுத்துக்கிற ஒரு அளவுகோலா தான் இங்க இருக்கும்.
1: சரி, இந்த பதிப்பகம் எந்த இடத்தை சார்ந்து எங்கிட்டு இருக்கு
2: சார்? இது வந்து சென்னை அம்மஞ்சக்கரையில இருக்கு சார்.
1: சரி, இப்போ நம்மளுடைய ஈரோடு புத்தக திருவிழாவில புத்தகம் வாங்க வரக்கூடிய நண்பர்களுக்கு உங்க பதிப்பகத்தின் சார்பாக ஏதேனும் சிறப்பு இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு சொல்லப்படக்கூடியதோ அல்லது வேற ஏதேனும் சலுகைகள்?

0: வழங்குறீங்களா?
1: கண்டிப்பா சார். சலுகைகள் எல்லாம் எப்படி இருக்குங்களா, நாங்க நேரடியாக இங்க வந்து விற்பனை பண்றதுனால குறைஞ்சபட்சம் எல்லாருமே ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். அதிக அளவா புக் எடுக்கிறவங்களுக்கும் 20%, அதுக்கும் மேல போனா 30% வரைக்கும் தரத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அது ஈரோடுன்னு சொன்னானே தெரியா, அவர்களோட மண்ணுங்கும் போது எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா சென்னையில அதிக வியாபாரம் ஆகும், அதுக்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நான் முதன் முறையா வந்திருக்கிறேன், நான் பார்க்கும்போது ஒரே பெருமையா இருக்கு. இருந்தாலும் ஈரோடு அவரோட மண்ணுக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சியா நண்பர்களே, இப்படிதான் ஒவ்வொரு பதிப்பகத்தாரும் இங்க இருக்கக்கூடிய புத்தகத்தை, இது வந்து புத்தகங்களுக்கான விற்பனைக்கான இடமாக இல்லாம புத்தகங்களில் இருந்து கற்பதற்கான களமாக இது அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. இந்த உண்மையை பார்ப்பதற்காக இப்பொழுதே பல்வேறு நபர்களுடைய வருகைகளாம் தொடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை மற்றும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை இணைந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா 2026 நிகழ்வானது இன்று மாலை வேளையிலே அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்னிலையில தொடங்கியிருக்கக்கூடியது. இன்றைய தினம் மாலை வேளையில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஆகஸ்ட் 11 வரைக்கும் காலை 11:00 இருந்து 9:30 வரையிலும் நடைபெற இருக்கிறது. பழைய பேருந்து, ஈரோடு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 நிமிடத்திற்குள்ளாக வரக்கூடிய சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய மைதான வளாகத்துல வெகு சிறப்பாக இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை குறித்து நம்முடைய பேசுவதற்காக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையினுடைய நிர்வாகி நண்பர் அரங்கநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேச போறோம். ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை அன்போடு உங்களை வரவேற்கிறது. பள்ளி கல்வித்துறையும் மக்கள் சிந்தனை பேரவையும் இணைந்து நடத்தும் ஈரோடு புத்தக திருவிழா 2026 தொடக்க விழாவானது இன்று மாலை சரியாக 6 தொடங்கப்பட உள்ளது. இவ்விழாவில் நமது வரவேற்புரை மற்றும் விழா அறிமுக உரையினை திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் அவர்கள் உரையாற்றுகிறார். புத்தக திருவிழாவினை திட்ட நோக்க உரையினை திருமதி சா ஜெயந்தி அவர்கள், நூலக இயக்குனர் அவர்கள் வரவேற்புரை தருகிறார்கள். இந்த விழாவினை நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் சா கந்தசாமி ஐயா அவர்கள் முன்னிலை வகித்து தொடங்கி வைத்து தலைமையுரை ஆற்ற இசைந்துள்ளார்கள். இச்சமயத்தில் உலகத் தமிழர் படைப்பரங்கத்தை திறந்து வைத்து விழா பேருரை ஆற்றுவதற்காக மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் புத்தக அரங்கினை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற இசைந்துள்ளார்கள். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்கள் திரு ராஜ்மோகன் அவர்கள் சிந்தனை பேரவை அரங்கத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற இசைந்துள்ளார்கள். மற்றும் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர், நூல் மற்றும் காதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா விஜய் பாலாஜி அவர்கள் முன்னிலை வகிக்கவும், நாடாளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் அவர்கள் முன்னிலை வகிக்கவும், எஸ்கே எம் மயிலானந்தம் அவர்கள் பத்மபூஷன் விருதாளர் தலைவர், தேசிய நல விழிப்புணர்வு இயக்கம் ஈரோடு அவர்களும் முன்னிலை வகிக்கிறார்கள். அதே போல ஆனந்த மோகன் அவர்கள் ஈரோடு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், திரு டி சண்முகம் அவர்களும் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாழ்த்துறை வழங்குவதற்காக திருமதி நாகரத்தினம் சுப்பிரமணியன் அவர்கள், மாண்புமிகு ஈரோடு நகராட்சி மேயர் அவர்கள் திரு வே செல்வராஜ் அவர்கள், ஈரோடு நகராட்சி துணை மேயர் அவர்கள் திரு அர்பிக் ஜெயின், ஆணையாளர் ஈரோடு நகராட்சி அவர்களும், முனைவர் இ மான்விழி அவர்கள் முதன்மை கல்வி அலுவலர் ஈரோடு மாவட்டம், இவர்கள் அத்தனை பேரும் இன்று சரியாக 6 இத்தொடக்க விழாவினை தொடங்கி வைப்பதற்காக இசைந்துள்ளார்கள். ஆங்காங்கே வெளி மாவட்டங்களில் இருப்பவர்கள், சான்றோர்கள், புத்தக ஆர்வலர்கள் அனைவரும் தவறாது வந்து இவ்விழாவினை தொடங்கி வைத்து விழா சிறப்புரை நடப்பதற்கு நீங்கள் அனைவரும் வருக வருக என உங்களை அன்போடு ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையானது உங்களை வரவேற்கிறது.

0: நீங்கள் சரியாக 6 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சியானது, அதாவது ஈரோடு மக்கள் சிந்தனை நிகழ்ச்சியானது இன்று சரியாக 6 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையின் கீழ் நம்முடைய நிகழ்வானது தொடங்கப்பட உள்ளது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் அனைவரும் சரியாக 6 மணிக்கு இவ்விழாவிலே கலந்து கொண்டு தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றுவதற்கு இசைந்துள்ளவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறோம். மக்கள் சிந்தனை பேரவை உங்களை வரவேற்கிறது. நன்றி.
1: மக்கள் சிந்தனை பேரவை மற்றும் தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் ஈரோடு புத்தக திருவிழாவினுடைய நேரலை நிகழ்விடத்தில் இருந்து வளம் வந்துட்டு இருக்கு. இங்கிருக்கூடிய நிகழ்வு குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். கோடி பண்பலை 100.5
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இணைந்து
5: வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே.
8: 2612
5: 430க்கும் கேட்கலாம். பூமேக்ஸ் பலன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
9: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே.
6: 4:30க்கு
13: ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேரில் கொடைக்கானல் பண்பு 100.5 நாம கேட்டு இருக்கிறோம். ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் அமைச்சும் இணைந்து வழங்கக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா 2026 நிகழ்வுடத்திலிருந்துதான் வழங்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் மாலை வேளையில இந்த ஈரோடு புத்தக திருவிழாவானது தொடங்கவிருக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த ஈரோடு புத்தக திருவிழாவில் சுமார் 224 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுல மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கென தனியாக பிரத்யேகமாக சில பதிப்பகங்கள் வந்திருக்கின்றன. அவர்களுக்கான அந்த ஸ்கெட்ச் பண்றது, படம் வரைகிறது, அவர்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தனித்திறனை வளர்ப்பதற்கான அது போன்ற புத்தகங்களும் செயல்முறைகளுக்கான அரங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல கல்லூரியில படித்து அடுத்ததாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கென பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பதிப்பகங்கள் தங்களுடைய அரங்குகளை அமைத்திருக்கிறார்கள். அதே போல பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஆக சிறந்த புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது ஆங்கில மொழியிலேயே இருக்கக்கூடிய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய பதிப்பகங்களும் அரங்குகள் அமைத்திருக்கிறார்கள். அதே போல இந்திய அரசினுடைய கல்வி அமைச்சகத்தின் கீழாக இருக்கக்கூடிய நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்கள் ஒரு அரங்கு அமைத்திருக்கிறார்கள். அந்த அரங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு வச்சிருக்காங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதை நம்ம பதிவு பண்றது மூலமாக இலவசமாக பல்வேறு புத்தகங்களை சுமார் 20 மேற்பட்ட மொழிகளில், இந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்கள், பலாயிரக்கணக்கான புத்தகங்களை நாம படிப்பதற்காக இலவசமாக வழங்குவதற்கான அந்த வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா விதமான தடுப்பு புத்தகங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது.

0: பதிப்பாளர்கள் எங்க பதிப்பகத்தை சார்ந்தவர்கள் தங்களோட அரங்குகளை அமைத்துக் கொள்வதற்கான அந்த சிறப்பான செயல்படுவதற்கான வேலைகள் மும்முரமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் மாலை வேளையில் இந்த ஈரோடு புத்தக திருவிழாவினுடைய தொடக்க நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு அனைத்து பெருமக்களையும் அழைப்பதற்காக மீண்டும் நம்மோடு இணைகின்றார் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையினுடைய அமைப்பாளர்கள் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரங்கநாதன் அவர்கள்.
1: ஐயா வணக்கம். அனைவரும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையானது அன்போடு வரவேற்கிறது. பள்ளி கல்வித்துறை மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் ஈரோடு புத்தக திருவிழாவானது இன்று சரியாக 6 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. அரசு சிக்கைய நாயக்கர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோட்டில் நடக்கிறது. இவ்விழாவிற்கு வரவேற்புரை மற்றும் தொடக்குரையாக திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். அதே போல திருமதி சா ஜெயந்தி அவர்கள் இயக்குனர் அவர்கள், பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். இவ்விழாவினை தலைமையேற்று நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் சா கந்தசாமி அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக திரு கே செங்கோட்டையன் அவர்கள் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் அரங்கினை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். மேலும் பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் சிந்தனை அரங்கை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். மா விஜய் பாலாஜி அவர்கள் மாண்புமிகு சுகாதாரத்துறை, துணி மற்றும் ஐடி துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார்கள். இவ்விழாவிற்கு அனைவரும் இன்று சரியாக 6 மணிக்கு அன்போடு வரும்படி மக்கள் சிந்தனை பேரவை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சான்றோர்கள், கல்வியாளர்கள், கல்லூரி முதல்வர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்போடு உங்களை மக்கள் சிந்தனை பேரவை அழைக்கிறது. வாருங்கள், வாருங்கள், வாருங்கள்.
0: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை தமிழக பள்ளிக் கல்வித்துறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஈரோடு புத்தக திருவிழாவில் தினந்தோறும் மாலை வேளையில் கருத்தரங்கமானது நிகழ்த்தப்படும். அந்த வகையில் ஏற்கனவே சொன்னது அடுத்து August 6 வியாழன் அன்று மாலை வேளையில் எது முன்னேற்றம் எனும் தலைப்பிலே சென்னை உயர்நீதிமன்ற மேலாண் நீதிபதி அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். அதே போல அன்றைய தினமே அறிவே அழகு அதுவே அதிகாரம் என்னும் தலைப்பிலே நியூஸ் ஐக்கின் தமிழ்நாடினுடைய ஆசிரியரான திரு கார்த்திக் செல்வன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். வெள்ளி என்று August 7 வெள்ளி என்று நாமுயிர நாடுயிரும் எனும் தலைப்பிலே பேராசிரியர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். சென்னையும் தொடர்ச்சியும் எனும் தலைப்பிலே அன்றைய நாளிலேயே தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் தமிழ்நாடு புள்ளியர் துறையினுடைய இயக்குநரான முனைவர் விவிதா ஜெயசீலன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். அடுத்ததாக August 8 சனிக்கிழமை அன்று பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் தலைப்பின் கீழாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான திருப்புகள் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். ஞாயிறன்று August 9 ஞாயிறன்று கல்வி சிறுத்தாளும் எனும் தலைப்பின் கீழாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கப்பூரினுடைய நாடாளுமன்ற மேலாண் நியமன உறுப்பினரான தினகரன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். அதே தலைப்பின் கீழாக சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தினுடைய மேலாண் தலைவரான ஆண்டியப்பன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். சிங்கப்பூர் ஒரு அதிசயம் எனும் தலைப்பின் கீழாக சிறந்த கவிஞராக தமிழக அறிந்திருக்கக்கூடிய கவிஞர் பிச்சினிக்கா இளங்கோ அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். அன்றைய தினம் ஞாயிறன்று மாலை வேளையில் அரியணையில் தமிழ் எனும் தலைப்பின் கீழாக சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த தலைவரான ரத்தின வெங்கடேசன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். இப்படி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் அன்று August 8 அன்று ஞாயிறன்று சிறப்புரை ஆற்றிருக்கிறார்கள். அதே போல August 10 திங்கள் அன்று அறிவியல் மேதை GD நாயுடு விருது வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்விலே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மேலாண் துணைவேந்தரான பேராசிரியர் பாலகுருசாமி அவர்கள் அந்த விருதினை அளிக்கவிருக்கிறார். அதே போல இந்திய அறிவியலின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் எனும் தலைப்பின் கீழாக சாகித்ய அகாடமி விருதாளரான எழுத்தாளர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். நிறைவு நாளாக இருக்கக்கூடிய August 11 செவ்வாய் அன்று நிறைவு நாளில் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவினுடைய தலைவரான விஞ்ஞானியான இஸ்ரோவினுடைய முன்னாள் இயக்குநரான திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள். இப்படி தமிழகம் அறிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களோடு குறிப்பாக அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை எப்பொழுதும் ஈரோடு புத்தக திரையில் முன்னிறுத்துவது ஈரோடு மகசூல் பேரவையினுடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அப்படி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான இன்னும் சில தகவலை தெரிந்து கொள்வோம்.

0: பொங்கல் கோடை பண்பலை 100.5.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
6: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மேலே கொடைக்கானல் பண்பலை 100.5 சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து வளம் வந்துட்டு, ஈரோடு மக்கள் சிந்தனை பேர்வு மற்றும் தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை இணைந்து நிகழ்த்தவிருக்கக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா 2026 நிகழ்வுடத்தில் இருந்துதான் இன்றைய மாலை வேளையிலே இந்த நிகழ்வானது தொடங்க இருக்கிறது. தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசனுடைய உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவரனுடைய தலைமையின் கீழாக இன்றைய தினம் மாலை வேளையிலே இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசினுடைய புத்தக வெளியீட்டு நிறுவனமும் ஒரு அரங்கு அமைத்து வைத்திருக்கிறத பார்க்க முடிந்தது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமானது தற்பொருள் அகராதி பின்களாக சிறப்பு புத்தகங்களுடைய வெளியீடுங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய ஆக சிறந்த புத்தக வெளியீட்டு நிறுவனங்கள் அத்தனை பேரும் இங்கு அரங்குகள் அமைத்திருக்கிறார்கள். அதே போல வரவிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகளும் நிகழ்வுகளும் இங்கு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதே போல மாற்றுத்திறனாளிகள் அனைத்து இடங்களும் போய் பார்க்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், புத்தகம் எல்லாம் வாங்கணும் என்பதற்காக அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் மாலை வேளையில் தொடங்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வரவேற்பதற்காக மீண்டும் நம்முடைய இந்த மக்கள் சிந்தனை பேரவையினுடைய அமைப்பாளர் ஒருவரான அரங்கநாதன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். ஐயா வணக்கம். சரியாக 6 மணிக்கு அரசு கலைக்கல்லூரி சிக்கநாயக்கர் கலைக்கல்லூரியில் இவ்விழாவானது தொடங்கப்பட உள்ளது. ஊர் பொதுமக்கள், வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் அனைவரும் வந்திருந்து இவ்விழாவினை சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு நமது மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்கள் தொடக்க உரை, இந்த தலைமை உரை ஆற்றவும் இசைந்துள்ளார்கள். நமது மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்துறை நல் உள்ளம் படைத்த சான்றோர்கள், கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் எண்ணற்றவர்கள் இவ்விழாவினை கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்போடு உங்களை மக்கள் சிந்தனை பேரவை கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் வாருங்கள், பாருங்கள், பாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய புத்தக திருவிழாக்களுக்கெல்லாம் முன்னோடியாக அந்த புத்தக அரங்குகள் எப்படி அமைக்கப்பட வேண்டும், அது எப்படி நிகழ்வு தொடங்கப்பட வேண்டும், என்ன மாதிரி எல்லாம் இருக்க வேண்டும் என்பது முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா 2026 இன்றைய தினம் மாலை வேளையில் 6 மணி அளவில் தொடங்க இருக்கக்கூடிய வேளையில் ஆகஸ்ட் மாதம் 11 வரைக்கும் தினசரி காலை 11 இரவு 9:30 வரையிலும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. ஈரோடு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 நிமிடங்களுக்குள்ளாக வரக்கூடிய பகுதிதான் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய மைதானம். இங்க மினி பேருந்து, அதே போல சைடு சக்தி வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் அத்தனையும் நிறுத்தி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 5 நிமிடங்கள் தரும் 5 ரூபாய் அளவில் இந்த இடத்துக்கு நிகழ்வுக்கு வந்துவிட முடியும். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வானது ஈரோடுக்கு மட்டுமல்லாது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய புத்தக ஆர்வலருக்கு ஆக சிறந்த ஒரு களமாகவும், படைப்பாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை வெளியிடக்கூடிய ஒரு இடமாகவும் திகழக்கூடிய இந்த மாநிலம் தழுவிய புத்தகங்களுக்கான

திருவிழாவானது இன்று மாலை வேளையில் தொடங்கவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக புத்தக ஆர்வலர்களும் புத்தக படிப்பாளர்களும் புத்தகத்தை விரும்பக்கூடிய நல்லுள்ள படித்த எல்லோருக்குமே வேண்டுவது, இந்த புத்தக திருவிழாவை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டு ஆகச்சிறந்த வரலாற்றிலே கூறுகுடியாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் மட்டுமல்ல, இன்றைக்கும் கல்வி சார்ந்து அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் விளங்குகின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை புத்தகங்கள் வாசிப்பதன் வாயிலாக, புத்தகங்களை நேசிப்பதன் வாயிலாக மீண்டும் ஒரு முறை இந்த உலகிற்கு எடுத்துரைக்கலாம். நிகழ்ச்சி திறந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். நன்றி, வணக்கம் நேர்களே.

ஈரோடு புத்தக திருவிழா அரங்கத்திலிருந்து வளம் வந்தது இன்றைய நிகழ்ச்சி. நேர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறார் அறிவிப்பாளர் ஆர். மோகன். இனி நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் தெருவில் வளம் வர காத்திருக்கிறது. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமுலா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சிறு குறு தொழில்துறை இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி

கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசை, இசைக்கு அர்த்தம் சேர்க்கும் வரிகள், இதயத்தின் மொழியை பேசும் நிகழ்ச்சி உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளுடனும் அதற்கான இனிய இசையுடனும் சிறப்பான விளக்கங்களுடனும் தொகுத்து தந்து இருக்கும் நேயர்களுக்காக பயணிக்க வருகிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே கிருத்திகா. இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மழை என்னும் தலைப்பில் பிடித்த பாடல்களை தொகுத்து அதற்கான விளக்கங்களோடு இணைத்து வழங்கியிருக்கிறார் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் மலைத்துளி மலைத்துளி பாடல், அதற்கான பொழிப்புரையை நேயர் இவ்வாறு தந்துள்ளார். வானத்திலிருந்து புறப்படும் ஒரு சிறு துளி பூமியை தொட்டவுடன் மனமாக மாறுகிறது. வாழ்க்கையும் அப்படித்தான், சரியான இடத்தை அடைந்தால் அதன் அர்த்தம் மலர்கிறது.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கொடைப்பன்மலை நிற்புலியில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
12: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
13: பூமக்ஸ் இன்னர்வர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
15: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஸோ ஒரு 19-20 இயர்ஸ் ஒரு பையன் வந்து, ஸோ அவனுக்கு அடிபட்டது, ஸோ பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவன் டவுட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சார், நான் இந்த மாதிரி போலீஸ் ட்ரைனிங்க்கு இது பண்ணிட்டுருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் மாதிரி வச்சிட்டிங்கன்னா என்னால் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் அட்டன் பண்ண முடியுமா, நான் எலிஜிபிள் ஆகணான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மாதிரி தான். ஸோ அவங்களால சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கவர் பீரியட், ஏன்னா போலீஸ் ட்ரைனிங்லாம் கொஞ்சம் ஹார்டான ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி நிறையா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா கொஞ்சம் ஹார்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம், இன்கேஸ் அது வந்து டிஸ்பிளேஸ்டாக இருக்குது, அதாவது ஃப்ராக்சர் நவுந்துருக்குன்னா, இல்லை நவுரில் அப்படின்னா அது நார்மலாக மாவுக்கட்லேயே சரி பண்ணிக்கலாம். நவுந்துருக்குன்னா அந்த மாதிரி பிளேட் வைக்கிறோம்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிளேட் வச்சுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா இதில் சான்ஸ் எடுக்க முடியாது. சரி கொஞ்சம் மாறி கூடனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இதில் சான்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். மாறி எதாவது கூடுதுன்னா பின்னாடி அவங்களுக்கு இது வழி கொடுத்துக்கிட்டே இருக்கும், பின்னாடி அவங்களால அந்த ப்ராப்பரான அவங்க நினச்ச வேலையை அவங்களால பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகுது சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த பெயின்னால், ஸோ மேபி இதெல்லாம் தான் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ இந்த பையனுக்கு பர்டிகுலராக இருக்குது அப்படின்னா பெட்டரான ஆப்ஷன் வந்து பிளேட்டிங் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோன்னா அது பண்ணிக்கிட்டோம் சீக்கிரம் அவங்க ரெக்கவரி பீரியடை கொடுக்க முடியும். அதாவது 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எலும்புலாம் கூடிடும், நடக்க வச்சிருவோம். அது மாதிரி ஒரு 3 மந்த்ஸில் வாக்கிங்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாகிங்கு, வெயிட் தூக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸில் அந்த வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸு இந்த மாதிரி இதெல்லாமே ஆரம்பிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் அவங்க 6 மந்த்ஸில் ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வெறும் சர்ஜரி மட்டும் இது இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது சர்ஜரி வந்து 50% தான். அதுக்கப்புறம் இருக்க எக்ஸசைஸு, அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணி கரெக்டான இதில் அட்வைஸில், டாக்டரோட விஷனில், இல்லை டாக்டரோட அட்வைஸில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில், ஸோ இதை விட பெரிய பெரிய வெயிட் லிஃப்ட்

0: ஸ்கேனிங்கு இந்த மாதிரி இது எல்லாமே உங்களால் பண்ணும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் மேகம் கருக்குது பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை. மின்னல் வானத்தில் சிரிக்கட்டும், மேகம் இசை பாடட்டும், மழை மட்டும் வந்துவிட்டால் போதும், மனசு தானாகவே ஒரு திருவிழாவாக மாறிவிடும்.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

பண்பலை சொல்லும் நேரம் 3:24. கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வசிகரா பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை ஒரே குடைக்குள் நின்று மலையை ரசிக்கும் அந்த சில நிமிடங்கள் 1000 வார்த்தைகள் பேசும் காதலை விட அழகானவை.

பண்பலை சொல்லும் நேரம் 3:30. கோடை பண்பலின் 1.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்த கேட்க இருக்கும் பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மலை மலை பாடல். கேட்டு ரசிக்கலாமா இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை? காதல் வந்த பிறகு மலை அழகாக தெரிகிறதா, இல்லை மலை வந்த பிறகு காதல் அழகாக மலர்கிறதா?

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோ 261.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் குரு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் நன்னாரே நன்னாரே பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை காண்போமா? காற்றோடு பேசும் கூந்தல், பூக்களோடு சிரிக்கும் முகம், மண்ணோடு இணைந்து ஆடும் பாதங்கள், இயற்கையே தோழியாக கொண்ட ஒரு பெண்ணின் கொண்டாட்டம் என்றும் மலையே.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும். உக்கிரம்,
1: கோபம்
0: அல்லது
1: கொடுமை
0: அல்லது
1: கடுமை
0: அல்லது
1: தீவிரம்
0: அல்லது
1: மூர்க்கம்
0: அல்லது
1: வேகம்.
0: உக்கிரம்,
1: கோபம்,
2: உக்கிரம் கொண்ட வீரா, பக்ரமளிக்கும் சூரா, உக்கிரம் கொண்ட வீரா, பக்ரமளிக்கும் சூரா, எனக்கு துணிந்து எழுந்து நிற்க, எல்லை கடந்து கோபம் எடுக்க, அத்தி நெற்று கந்திரக்க, அதர்ம தலைக்கு சிதறி பறக்கவே.

பண்பலை சொல்லும் நேரம் 3:46. இன்றைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் தெருவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரேணிகுண்டா திரைப்படத்திலிருந்து கணேஷ் ராகவேந்திரன் இசையில் மழை பெய்யும் பாடல். இப்பாடலுக்கான பொலிப்புரையை நேயர் இவ்வாறு தந்துள்ளார். மழை நின்றாலும் மண் வாசம் நீடிக்கும், சந்திப்பு முடிந்தாலும் காதலின் வாசம் நெஞ்சில் நீடித்து கொண்டே இருக்கும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் அடடா மலடா பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை மனம் ஆட தயாராக இருந்தால் காற்று கை கொடுக்கும், மலை தாளமிடும், இயற்கை மேடையமைக்கும்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்த நிகழ்ச்சி. சிறப்பான தலைப்பில் சிறப்பான பாடல்களை தொகுத்து அதற்கான பொழிப்புரையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தார் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் கிருத்திகா. நன்றி நேயர்களே. இனி தொடர்வது திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொளுத்தும் கோடை வெயிலிலே சுட்டரிக்கும் சூரிய ஒளி.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்
4: இன்ஜினியரிங் காலேஜ்.
1: இணைந்து
3: வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்ஷன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
1: கோடை பண்பலை 100.5 இது திக்குமுக்கு வண்ணத்தூரிகை.

தீபாவளிக்கு வெடிப்பாங்க பட்டாசு, கோடை எஃப்எம்னாவே எப்பவுமே கலக்கல் தமாசு. பாட்டோட சிரிப்பை சிதறவிட சரவடியாக வருகிறது திக்குமுக்கு வனத்துரிகை. நேயர்கள் இணைப்பில் இணைய இந்த எண்களில் வரலாம். வழக்கமான நேர்கள் 24 24 26 என்ற எண்ணிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், அறிமுக நேயர் 24 24 24 என்ற எண்ணிலும், முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.

0: முதலாளி.
1: என்ன கத்தாயி?
0: இல்ல முதலாளி.
2: ஓஹோ,
1: காசு கொடுத்துட்டு வந்தேன் அந்த பிள்ளைக்கு.
0: இல்ல முதலாளி, நீங்க இருந்தா தானே குடுக்கறதுக்கு, இல்ல நீங்க குடுத்தா தானே நான் அங்க குடுக்கறதுக்கு.
1: அதான் அப்பப்ப சொல்லிடுறேன். சரிம்மா சொல்லுமா.
0: இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஏன் மறுபடியும் இன்னைக்கு அந்த பாட்டை பாட சொல்லிருக்கீங்க?
1: இல்லம்மா, அந்த பாட்டை வந்து இன்னைக்கு பாடுறதுல ஒரு ரகசியம் இருக்கு.
0: என்ன ரகசியம்?
1: ஆனா அதுல இப்ப ஒரு 500 ரூபா மட்டும்தான் இருக்கு.
0: எங்க போச்சு 500 ரூபா? வளருது முதலாளி, அந்த 500 ரூபா எங்க போச்சு?
1: வீட்டுலதாமா போயிருச்சு. எப்படி போச்சுன்னா, எப்பவுமே இந்த பிள்ளை என்ன செய்யும், வீட்டுல நம்மள தொந்தரவு பண்றதுக்காக அப்படி செய்யுதா திறக்க முடியலையா, சரி விடு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பிள்ளை வெளியில போச்சுல, திடீர்னு எனக்கு ஒரு மகா சிந்தனை. டக்குன்னு பாக்கெட்ல இருந்த ஒரு 1000 ரூபாயில ஒரு 500 ரூபாய் எடுத்து கடுகுட்டப்பால போட்டுட்டு நல்லா டைட்டா மூடி கிச்சன்லயே பார்வையில படுற மாதிரி வச்சுட்டு வந்து
0: உட்கார்ந்துக்கிட்டேன்.
1: இந்த பிள்ளை வெளியில போயிட்டு திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்துச்சு, எப்படி கடுகு தேவைப்படும், ஏன்னா இப்பதானே சட்னி ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா கடுகு தேவைப்பட்டிருக்கணுமே, இந்நேரம் கடுகு டப்பா வந்திருக்கணுமே வரலையே அப்படின்னு மெல்ல எந்திரிச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி கிச்சனுக்கு போய் பாக்குறேன். கடுகு டப்பா அங்கேயே இருக்கு. கடுகை எடுத்து வெளியில வச்சிருக்காங்க. உள்ள இருந்து 500 ரூபாய் காணும்.
0: அதை இன்னைக்குதான்
1: கண்டுபிடிச்சேன்.

0: காவேரி கங்கை ஆறுகள் போல.
1: அப்படி அந்த 500 போச்சேன்னு கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்ந்து இருக்கீங்க.
2: பரவாயில்லம்மா,
1: ஆனா எனக்கு கொடுக்காத அந்த சம்பளம் இப்படித்தான் முதலாளி போகும்.
2: அது போட்டேன், ஆனா ஒரு விஷயம் பாருமா.
1: என்ன விஷயம்?
2: இப்படி நாளா விவரம் தெரியாம மூடிய திறந்து திறந்து குடிச்சிருக்கேனே நானு. அப்படின்னு நினைச்சு என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குமா.
1: சரி
2: ஏமா, இந்த தரமாவது ஏதாவது முறுக்கு மாதிரி இல்லாம
1: இல்ல
2: வேற எதையாவது கொண்டு
1: வந்துருக்கே.
2: வேணாமா? வேணாம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை.

0: ஆஃபர்,
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2610, கான்டாக்ட் 8939808574.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: அம்மா காத்தாயே,
9: முதலாளி
8: என்னம்மா போயிடலாமா திக்குமுக்கு?
9: ஏமா முறுக்கு நல்லா தானே சுட்டு வந்திருக்கேன், ஏன் வேணாங்கிறீங்க?
8: இல்ல அதுல ஒரு ரகசியம் இருக்கா, நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இந்த திக்குமுக்கை எழுதி அனுப்புனது யாருங்கிறத சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி யாரு வந்திருக்காங்கன்னு கேட்டுருவோம்.
9: வாங்க.
8: வணக்கங்க.
9: வணக்கம் பத்மாதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன் மேடம்.
9: புதுசா பேசுறீங்களா இன்னைக்கு?
8: சொல்லுங்க.
9: செக்கு எண்ணெய் வாங்க ஜக்கு எடுத்துக்கிட்டு செக்கு கடைக்கு போன ஜக்கமா, வாங்கிய செக்கு எண்ணெய்க்கு காசு இல்லாம செக் எழுதி கொடுத்துட்டாங்களாம்.
8: ரொம்ப பணக்காரியா, அதே அதிர்ச்சி எனக்கு இருக்கு. ரொம்ப பணக்கார அம்மா போலயா, செக் எழுதி கொடுத்துருக்கு. நேரம் பத்மாவதி அக்கா மறந்துருப்பாங்க. சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
10: செக்கு எண்ணெய் வாங்க ஜக்கு எடுத்துட்டு போன ஜக்கம்மா,
8: முன்னாடி இந்த முறுக்கு கொஞ்சம் தள்ளி மட்டும் வைமா, போதும்
9: தள்ளி வைக்கவா.
11: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
13: இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
0: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2610, கான்டாக்ட் 8939808574.
9: ஏன் முதலாளி, போன டைம் அது வெறும் எள்ளு மட்டும்தான், இப்ப சீரகமும் சேர்த்து போட்டு வந்திருக்கேன், ஏன் வேணாங்கிறீங்க?
8: அல்லவா சொல்றேன் நான், அதான் முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கடிதத்தை
9: எழுதுனவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ்,
8: இவங்க ரெண்டு பேரும் தானே?
9: ஆமா.
8: அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். இன்னொருத்தவங்க யாரோ வந்திருக்காங்க.
9: வாங்க.
8: வணக்கங்க.
14: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். சகோதரர் ரவிச்சந்திரனுக்கும் என் சகோதரி மகேஸ்வரிக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.
8: வேண்டுகோள்,
14: என்ன NPPS காலேஜ் கூட சீட்டு ஈஸியா வாங்கிடலாம். 100.5 வாங்குறதுக்கு போர்க்காலமா இருக்கு.
8: ஒண்ணு இல்ல, நீங்க உறுப்பினர் அட்டையை காட்டி இருக்க, அந்த போன் அந்த செல்போன் முன்னாடி
14: உறுப்பினர் அட்டையை காட்டியே சீட்டு கூட ஈஸியா லட்சக்கணக்கில் கட்டி வாங்கிடலாம். உங்களை பிடிக்கிறது அப்பாப்பாப்பா, போதும் போதும்
8: ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, அந்த ரீலோட சேர்ந்து இந்த திக்குமுக்க சொல்லுங்க வாப்பான் குளிச்சாமி.
14: சொல்லுங்க தாமி.
9: செக்கு எண்ணெய் வாங்க ஜக்கு எடுத்துக்கிட்டு செக்கு கடைக்கு போன ஜக்கம்மா, வாங்கிய செக்கு எண்ணெய்க்கு காசு இல்லாம செக் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க.
8: ஜக்கம்மாங்கிற ஜக்குன்னு ஒரு குத்து.

0: முறுக்கு சுட்டு தருவாங்க அந்த எண்ணெயில சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருங்க. அப்படின்னா வேணாங்க, போயிடாதீங்க, குளிச்சாமே அந்த ஏரியா பக்கமே போயிடாதீங்க, வேற ஏதாவது ஊருக்கு பஸ் ஏறி போயிருங்க. வாங்க, வணக்கங்க.
1: வணக்கம். யாருமா?
2: என் பேர் பவித்ரா அக்கா. நல்லா இருக்கீங்களா அக்கா? நானே நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் தங்கச்சி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். உங்க குரலை கேட்டே ரொம்ப நாளாச்சு.
0: அப்படியா? ரொம்ப நாளாச்சா?
1: பேசியே
2: ரொம்ப நாளாச்சு.
0: ஓ, பேசி ரொம்ப நாளாச்சு தங்கச்சி.
1: எங்க இருந்து பேசுறீங்க பவித்ரா?
0: போன
1: ஜக்கமா வாங்கிய செக்கு எண்ணெய்க்கு காசு இல்லாம செக் எழுதி கொடுத்துட்டாங்க.
0: தரக்குடியில இருந்து ஏ தங்கச்சி, தங்கச்சி
1: ஒரு வாட்டிதான், ஒரு நெய்யருக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தவங்க வர்றாங்க, வாங்க.
0: வணக்கங்க.
1: வருது வருது.
0: வணக்கங்க.
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாம்பரம் பேசுறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் உங்கள்ட்ட தான் பேசுறேன்.
0: ஆமா, நாங்களுமே வாரத்துக்கு ஒரு தடவை தானே வரோம், என்னமோ டைரி.
3: அதனாலதாங்க உங்களுமே ராசியா இருக்கு, உங்கள்ட்ட மீண்டும் பேசுறதா இருக்குதுங்க.
0: சொல்லுங்க தாம்பரம், அந்த திக்கு முக்க
3: ஒரு டைம் சொல்லுங்க.
1: செக்கு எண்ணெய் வாங்க ஜக்கு எடுத்துக்கிட்டு செக்கு கடைக்கு போன ஜக்கமா வாங்கிய செக்கு எண்ணெய்க்கு காசு இல்லாம செக் எழுதி கொடுத்துட்டாங்க.
3: செக்கு எண்ணெய் வாங்க ஜக்கு எடுத்துக்கிட்டு செக்கு கடைக்கு போன ஜக்கமா
0: சரி
3: வாங்கி எண்ணெய்க்கு காசு கிடைக்கும், அதான் தெரிய
1: மாட்டாங்க. காசு இல்லாம,
0: காசு கிடைக்காம தானே காசு அங்கனக்குள்ளேதான். அங்கனக்குள்ள நீங்க இருங்க, கரூர்லயே இருங்க. நாங்கள் இன்னொருத்தவங்க யாரோ வந்திருக்காங்க, அவங்களாவது கரெக்டாக அந்த முறுக்கு இது செக்கு சொல்றாங்களான்னு பார்ப்போம்.
1: ஏன் முறுக்கிலேயே உங்களுக்கு யாவுங்க இருக்கு. வாங்க. வணக்கம்.
0: யாருங்க? கோவிந்தசாமி.
4: கொடுமுடிகாசாமலை கோவிந்தசாமி தானுங்க.
0: வாங்க கோவிந்தசாமி, சொல்லுங்க. கோவிந்தசாமி
4: நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன் கோவிந்தசாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் கொஞ்சம்
0: நலத்தோட இருக்கிறேன்.
1: நீங்களா நல்லா இருக்கோம்
4: முதலாளி. இன்னைக்கு காசு வாங்கிட்டு போயிருங்க, ஆடி பதினெட்டு வருதுல்ல, நம்ம வீட்டு செலவு
1: இருக்கு,
0: எடுத்து வேற கொடுங்க.
1: 18 வகையான சமையல்ல செய்யணும்னு சொன்னீங்கல்ல,
0: ஆமா,
1: அப்ப அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்ல?
0: எரிமா, கோவிந்தசாமி மட்டும் இப்ப சரியா சொல்லிட்டாருனா
1: காசு தந்துருவீங்க,
0: கொடுத்துடலாம். சொல்லுங்க.
1: அண்ணே சொல்றேனே, நல்லா கேட்டு சொல்லுங்க.
0: உடனே ரொம்ப ஆர்வம் ஆயிட்டேன்.
1: செக்கு எண்ணெய் வாங்க சக்கு எடுத்துக்கிட்டு செக்கு கடைக்கு போன ஜக்கமா வாங்கிய எண்ணெய்க்கு காசு இல்லாம செக் எழுதி கொடுத்துட்டாங்க.
0: சொல்லுங்க கோவிந்தசாமி. செக்கு
4: செக்கெண்ணெய் வாங்க சக்கு எடுத்துக்கிட்டு போன சக்கம்மா காசு இல்லாம செக் எழுதி கொடுத்துட்டாங்க.
0: நல்லா தெரிஞ்சு போச்சு, போயிட்டு வாங்க.
1: நன்றி, நன்றிங்க.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏமா, இந்த ராஜேஷம், தேவி ராஜேஷம் ஸ்பிக் நகர்ல இருந்து ஏன் இப்படி ரணா கொடூரமா எழுதி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இது இருந்தாலும் நம்ம 5-2 பரவாயில்லாம சொல்லிட்டா பாட்டு
2: கொடுத்துடலாமா? பாட்டை விட கொஞ்சம் சேர்த்து முறுக்கையும் கொடுத்துடலாம்.
1: வேணாங்க, அப்ப நீங்க சொல்லாமலே போயிருங்க. வணக்கங்க.
3: வணக்கம்
1: தங்கச்சி. அந்த
3: ஞாபகம் இருக்கிறதா? அன்பே ஞாபகம் இருக்கிறதா?
4: அந்த லைன கட் பண்ணிட்டு இந்த லைன கனெக்ஷன் முடி.
2: ராஜலட்சுமி மாதிரி தெரியுது.
1: காது சரியா கேட்க மாட்டேங்குது தங்கச்சி.
3: நெய்ய நல்லா போட்டு சொல்ல வேண்டியது.

0: இருக்கிறதா?
1: அந்த லைனை கட் பண்ணிட்டு இந்த லைனை கனெக்ஷன் குடு.
2: ராஜலட்சுமி மாதிரி தெரியுது.
3: திக்குமுக்க
4: சொல்ல சொல்லுங்க.
3: சரி வாங்க சொல்லுங்க. செக்கு என்ன வாங்க, செக்கு எடுத்துக்கிட்டு செக்கு கடைக்கு போன ஜக்கமா காசு இல்லாம செக் எழுதி குடுத்துட்டாங்க சொல்லுங்க.
0: செக்கு என்ன வாங்க, ஜக்க எடுத்துட்டு போன செக்கு கடைக்கு போன ஜக்கம்மா காசு இல்லாம செக்கு கடையில செக் எழுதி குடுத்துட்டாங்க.
4: கொஞ்சம் குழப்பினால கரெக்டா வந்துருச்சு. ஒரு பாட்டு இருக்கு தங்கச்சி, அதே மாதிரி பாடணும் நீங்க.
0: ஆங்கிலத்துல
4: போட்டாதீங்க,
5: ஆங்கிலத்துல
4: போட்டாதீங்க. வேற ஏதாவது கூட குடுக்கறதுனா கூட தங்கச்சிக்கு பாத்து ராஜலட்சுமி தங்கச்சிக்கு குடுங்க, அத பாடட்டும்.
3: சரி கேளுங்க.

0: நல்ல வெயில் காலத்துல உட்காந்து இந்த பாட்டு எழுதிருக்காங்க தங்கச்சி.
1: அதனால
0: வேணாம்
2: இப்ப தெரியுதா, அதுவே பெட்டர்.
0: சரி, அதையே ஒரு தடவை கேட்டுட்டு பாடிருங்க. பாடுங்க தங்கச்சி.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வண்ணத்துரிகை
2: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்ஷன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
0: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர்.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
2: இந்த கொட்டுக்காரங்கெல்லாம் நல்லா வாசிக்கிறாங்க,
1: நல்லா வாசிக்கிறாங்க. முதல்ல புதுசா சேர்த்துருக்கீங்களா?
2: ஆமாமா, அப்பப்ப அப்பப்ப காலி பண்ணிடுறேன், சம்பளம் கேட்பாங்க.
1: இவங்க எத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறாங்களோ. சரி, ஏன் முதலாளி முறுக்கு குடுக்கறீங்க? நீங்க வேணா வேணும்னே சொல்றீங்க.
2: இல்லம்மா,
3: என்னமா பெரிய கை பக்குவம்னு சொன்னா ஒரே சிக்கு வடை உப்பு கறிக்குது.
2: அப்படின்னா கூட பரவாயில்ல. அதாவது கீதா, அது என்ன நடந்துச்சுன்னா, போனதுனா அந்த முறுக்க திங்க முடியல.
1: சரி,
2: நான் என்ன செஞ்சேன், சுடு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டேன். வேக விட்டுட்டு அப்புறமா அதை எடுத்து ஸ்பூனில் கூட அள்ளி சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசி என்னென்னா மறந்துட்டேன்னா ஒட்டிக்கிருச்சு. அப்புறம் நான் இருக்கிற பல இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன்று உளி ஒன்று எடுத்துகிட்டு வந்து சுத்தியில் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தோமா, அதை பார்த்துட்டு என்னங்க இவ்வளவு டைட்டாவா பிடிச்சிக்கிருச்சு, இதை கொண்டு வாங்க லேபுக்கு கொண்டு போய் இதை சோதிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் லேபுக்கு எடுத்துகிட்டு
4: போனார். சாப்பிட்டதே இல்லை,
2: ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க முடியாது. அங்கே லேபுக்கு வந்த ஒரு பச கம்பெனிக்காரர் என்ன சொல்லிட்டார்னா, இது எதில் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு காப்புரிமை நான் வாங்கிக்கிறேன். ஒரு அதாவது எந்த பாத்திரத்திலும் ஒட்டினாலும் ஒட்டாத, பிரிக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்புரிமை. வெளியில் எங்கேயும் போயிடாதம்மா ஒன்று தெரிஞ்சு.
3: திக்குமுக்க
2: சொல்லலாம், நம்ம என்ன செய்யலாம்னா இப்போதைக்கு
1: என்ன செய்யலாம்,
2: இன்னும் அந்த முறுக்கை ஒரு 5 அடி தள்ளி மட்டும் வைமா போதும்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
0: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: அடுத்த திக்குமுக வந்து எடுத்து வச்சாச்சுமா?
1: வச்சாச்சு. முதல்ல
2: யார் வந்திருக்காங்கன்னு இப்ப பாத்துருவோம். வணக்கங்க.
1: வணக்கம்.
13: ஹலோ.
2: முருகன்
1: புதுசா புது நேயர் அனுப்பிச்சிருக்காங்க. முதலாளி
2: யாரு?
1: சிவகாசியில்

0: இருந்து சுதா சந்திரன், கோகுல் பிரசாத், கீர்த்தி ஸ்வரூபன்.
1: இதுல வந்து அந்த குட்டி பிள்ளைங்கிறது கோகுல் பிரசாத்தும் கீர்த்தி
0: ஸ்வரூபன்
1: அவங்க தான் நினைக்கிறேன்.
0: எழுதிருக்காங்கன்னா, சுட்டு சொட்டா விழுந்தது கோடமலை,
1: சரி,
0: சட்டு சட்டுன்னு நினைஞ்சது கள்ளிச்சலை,
1: சரி,
0: மொட்டு மொட்டா பூத்துச்சு பச்சை மலை,
1: சரி,
0: பட்டு பட்டுன்னு வெடிச்சது வாழையலை.
1: நேரம் முறைய ஆத்திப்பட்டிய விட்டு
0: காலி பண்ணி
2: நானும்
1: முருகனும் பள்ளிக்கூடத்துல இருந்தே அப்படித்தான் கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இருப்போம். சொல்ல சொல்ல அப்படியே நாங்களும் திரும்ப திரும்ப அப்படி சொல்லி பாப்போம். சொல்லுமா, நான் கதை கேட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
0: சொட்டு சொட்டா விழுந்தது கோடமலை, சட்டு சட்டு நினைஞ்சது கள்ளிச்சலை. இத மட்டும் கூட சொல்லுங்க பாக்கலாம், புதுசா வந்திருக்கீங்க.
1: இல்ல, மழையே பெய்யல முருங்க, எங்கேயுமே மழையே பெய்யல. அதான் ரொம்ப கஷ்டமா
0: இருக்குதுங்க. போயிட்டு ஆடி பிறந்துருச்சு.
1: அடுத்த வாரம் வருவாரு, சரியா சொல்லுவாரு. இப்ப இன்னொருத்தவங்க யாரோ வந்திருக்காங்க, கூப்பிடுங்க.
0: வாங்க, வணக்கம். அடுத்த வாரம் மழை வரும்னு சொன்னீங்களோன்னு பார்த்தேன். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம். தாங்கயம் திருவிக்க நகர், ரூபா வேலுமணி.
0: ரூபா வேலுமணி, புதுசா பேசுறீங்களா?
3: ஆமாங்க. இல்லங்க, பேசிருக்கேங்க. உங்க கூட இன்னைக்குதான்
1: பேசுறேன். பேசிட்டீங்க.
3: திருச்செங்கோட்ல பாத்து பேசிட்டுதான் வந்தேன் உங்க ரெண்டு பேரு கிட்ட.
1: சரிங்க தங்கச்சி, சொல்லுங்க தங்கச்சி. அந்த திக்குமுக்க சொல்லுங்க. பாசத்தோட இன்னொன்னு ஒண்ணு வச்சிருக்கோம், அத எவ்வளவு பாசம் அதுல உங்களுக்கு தெரிஞ்சு கேளுங்க. பாடுங்க தங்கச்சி.
3: முனிமா
1: இங்க செட் ஆயிடுதா? அப்படியா? சரி, அப்ப இன்னொன்னு கேளுங்க. ஆனா முனிமா நல்லா தான் இருந்துச்சு.
4: மம்மி கோவம், பேபி பாப்போம்,

0: ஒரு வாரமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாடுங்க தங்கச்சி. ரூபா வேல்மணி.
1: மம்மி கோவம் பேபி பாவம், மம்மி சில் சில் சில் சில் சில், மம்மி சில் சில் சில் சில் சில்.
0: ஆமா, நீங்களும் கொஞ்சம் சில் ஆயிருங்க.
1: கரெக்டா சொன்னா இல்லையா?
2: சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான

0: பூமத்திலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னோவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: என்னமா காத்தாயி,
1: முதலாளி
0: இந்த இன்னொரு திக்குமுக்கு இருக்குமா, அருமையான திக்குமுக்கு, இதை யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா,
1: சொல்லிட்டீங்கன்னா
0: அதுக்கு முன்னாடி ஒரு சோக கதை ஒண்ணு இருக்கு, அது அப்புறமா சொல்லிக்கலாம்.
1: இல்ல அதை இப்பவே சொல்லுங்க.
0: இப்பவே சொல்லியா?
1: சொல்லிருங்க முதலாளி.
0: இல்ல அது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான், இதை சொன்னா ஆறுதலா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்க? ஆறுதலா ஒரு பாட்டாவது போடுவீங்களா?
1: கொடுக்கும் முதலாளி.
0: அதாவது இந்த பிள்ளை நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த குக்கரை தூக்கிட்டு வந்துச்சு.
1: சரி, அதையும் திறந்தர சொல்லவா?
0: திறந்தர சொல்ல.
1: சரி,
0: அது குக்கரை திறக்கிறதுங்கிறது லேசா திறந்துட்டு லேசா தூக்கினா வந்துடும்.
1: வந்துடும்.
0: அத அப்படித்தானே அமைப்பே, அப்படித்தானே அதை புரிஞ்சு குக்கரை போட்டோன்னு திறக்கணும். அது தெரியாம குக்கரை பிடிங்க, அதை கையில பிடிங்கண்ணா. ஏமா குடும்பம் நான் திறந்துறேன் அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, நாங்களும் திறப்போம்ல, எங்களுக்கு என்ன திறக்க தெரியாதோ அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல பேசினாங்க. சரிம்மா, குக்கரை பிடிச்சிக்கிட்டு நின்று அந்த பிள்ளை சடக் புடக்கும் சத்தம் கேக்குதே தவிர குக்கர் ஒரு பக்கம் திறந்துருச்சு, திறந்து நேரம் அங்கிட்டு போய் லாக் ஆகி நிக்குது, தூக்குனா மூடி வரல. அது அந்த இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளணுங்கிற, ஏமா நான் திறந்து தரேம்மா குடுமா அப்படிங்கிறேன், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்தாங்க அப்படின்னு கொடுத்துச்சு. நீ புடிமா அப்படின்னு பிடிச்சிக்கிருச்சு, லேசா திறந்து மூடிய தூக்கணும்னா வந்துருச்சு. எப்படி அப்படின்னு இப்ப தெரியுதா குக்கரை எப்படி பிடிக்கணும்னு? குக்கரை ஒழுங்கா பிடிக்க தெரியல.
1: அதாவது முதலாளி, அதாவது எவ்வளவு அருமையா நீங்க திறந்திருக்கீங்கன்னு பாராட்டலன்னு சொல்லி ஒரு வருத்தம்.
0: ஆமாமா, பிராண்டதுமா.
1: பிராண்ட வேண்டாம் முதலாளி. அதாவது மத்தவங்க பாராட்டுக்காக நம்ம ஏங்கறத விட பரோட்டா சாப்பிட்டு தூங்கிடலாம் முதலாளி.
2: சோதனை மேல் சோதனை.
0: ஆனா உன்னோட வாழ்க்கையிலமா இதுவரைக்கும் நீ சொன்னதுலயே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கிறது அந்த புரோட்டா தாமா. இந்த திக்குமுக்கு கையில எடுமா முதல்ல. யாரு வந்திருக்காங்கன்னு பாப்ப. வணக்கங்க. வணக்கங்க.
3: வணக்கம்.
0: யாருங்க தங்கச்சி?
3: முதலாளி ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும், தாத்தாயி மேடம் மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் இனிய நல் மாலை வணக்கம் சொல்வது திருப்பூரில் இருந்து, திருப்பூர் செங்கப்பள்ளி வட்டம்
0: தங்கச்சி நிர்மலா
3: சொல்லுங்க.
0: நல்லா மூச்சு வாங்கிக்கிட்டீங்களா?
1: கோலமாவு கோகிலா வீட்டுக்கு பக்கத்துல நடந்த கோல போட்டியில கோலம் போட போனாங்க கோப்பமாவும் குப்பமாவும்.
4: உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல.
0: கோலம் போட தான் போயிருக்காங்க, அதுல என்ன குழப்பம்?
3: கோலமாவு கோகிலா வீட்டுக்கு பக்கத்துல நடந்த கோல போட்டிக்கு
0: போன முதல் தரதான வந்திருக்காங்க. இன்னொரு
1: கோலமாவு கோகிலா வீட்டுக்கு பக்கத்துல நடந்த கோல போட்டியில கோலம் போட போனாங்க கோப்பமாவும் குப்பமாவும்.
3: கோப்பமாவு கோகிலா வீட்டுக்கு பக்கத்துல நடந்த கோல போட்டிக்கு போன
4: ஆப்பக்கடையிலேயே
0: இருங்க, இன்னொருத்தவங்க யாரோ வர்றாங்க. வணக்கங்க.
5: இருவருக்கும் இனிய மூளை வணக்கம்.
0: யாருங்க?
5: நான் தேனி மாவட்டம் பெரிய உலகத்தில் உள்ளபுரம் கணேசன்.
0: உள்ளபுரம் கணேசன். என்ன கணேஷ், அப்பப்ப வர்றீங்க, அப்பப்ப காணா போயிருங்க, ஏரியாக்குள்ள இருக்கிறது இல்லையா கணேஷ்?
1: கோலமாக கோயிலா வீட்டுக்கு பக்கத்துல நடந்த கோல போட்டியில கோலம் போட போனாங்க கோப்பமாவும் குப்பமாவும்.
5: கோலமாக கோயிலா வீட்டுக்கு பக்கத்துல கோல போட்டிக்கு போனாங்களாம்.
0: போனாங்களாம், வந்தாங்களாம், இருந்தாங்களாம். சரி போயிட்டு வாங்க கணேஷ், அவுட் ஆயிட்டீங்க.

0: வர்றாங்க.
1: யார் எழுதுனாங்கன்னு சொல்லவே இல்லையே.
0: சொல்லிட்டேன்ல முதல்லயே.
1: எப்ப சொன்னீங்க?
0: சொல்லலையா? தூத்துக்குடி. ஐயோ, கவுச்சுக்க போறாங்க.
1: தூத்துக்குடி முள்ளக்காடுல இருந்து
0: பாபு சரஸ்வதி.
1: அது சொல்லவே இல்லையே.
0: நீங்க குக்கர் திறந்த அந்த சம்பவத்துல.
1: இல்ல, குக்கர் எல்லாம் கிடையாது. முறுக்கு இனிமே சாப்பிடாத. வாங்க, வணக்கங்க. அந்த முறுக்கு தான் பயங்கரமான ஆபத்தான விஷயம்.
0: சரி முதல்லி,
1: வணக்கங்க. இப்ப அவங்க சொல்லிடுறேன் கரெக்டா.
0: ஆமா, அப்பதான் பாட்டு முழுசா கேட்க முடியும்.
1: வணக்கங்க.
0: வாங்க.
1: என்னங்க வரமாட்டேங்கிறீங்க?
2: எங்க பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், எங்க அன்பு தங்கச்சி மகேஸ்வரி அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணா, நீங்க அண்ணிட்டு அடைந்துவாங்களையா?
1: இல்ல தங்கச்சி. என்ன தங்கச்சி, இப்படியா விசாரிப்பாங்க அண்ணனை? ஏமா
0: தங்கச்சி
1: எல்லாம்
0: உங்க பேர் சொல்லுங்க. பத்மாவதி. சரிங்க, சொல்லுங்க பத்மாவதி அம்மா. அந்த திக்குமுக்க
1: சொல்லுங்க.
2: கோலம்மாவு கோகிலா வீட்டுக்கு பக்கத்துல நடந்த கோல போட்டிக்கு கோலம் போட கோப்பம்மாவும் கோகிலாவும் போனாங்க.
0: அம்புடுத்தாங்க. விடுங்க, இப்ப ஒரு பாட்டு வருது கேளுங்க.
1: ஏங்க, அந்த முனியம்மா, அந்த முனியம்மா ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன்.
0: யாரு?
1: இல்ல, அந்த பாட்டு இல்லம்மா, பாட்டு இல்ல, பாட்டு இல்ல.

0: அந்த அன்யு முனிமா
1: அந்த முனிமாங்கறது மட்டும் தானா
2: வருது?
0: ஆஹா,
2: இல்ல ஃபர்ஸ்ட் வந்து மாமா மாமா அப்படினு வருது முதல்ல. இல்ல
0: அப்படி வருதா?
2: ஆமா, அதுக்கு அடுத்து ஐ நோ முனிமா.
1: அதுதான் புரியவே இல்ல. இன்னும் ஒரு தடவை போடுங்க.
2: கேளுங்க கேளுங்க.
1: போது
0: போது பாடுங்க

0: கோடை பண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

0: பாட்டும் என்றும் மனதில் ஒலிக்கட்டும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இதுவரை உங்களோடு இணைந்திருந்தார்கள் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி, பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தரராஜன், எஸ் அனீஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா, கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ், கோடை பண்பலை 100.5 இசையை விருந்தாக வழங்க வருகிறது சித்திர செவ்வானம். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 315,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளின் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அந்தி மாலை தொடங்கியது. என்ன மந்திரம் செய்ததோ இந்த மாலை! குளிர் காற்றும் கொஞ்சம் மொழி பேசும் பறவைகளின் சத்தமும் பொன் வானமும் ரம்யமான இந்த பொழுதில் தேநீர் கோப்பையுடன் இதயம் இலைப்பார அமர்ந்து இடைக்கால இன்னிசை மெட்டுக்களை கேட்டு ரசிப்போம் என்று உங்களை வரவேற்கிறது கொடை பன்மலை 105 சித்திரச்ச வானம். இனிய மாலை வணக்கம் நீர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஜி ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌரமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இனோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜி ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ் திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

கவிதைகள் கூடி சொல்லும், கவிதைகள் கூடி சொல்லும், வானம் பொன்மேகமாய் மாறும், மலர்வண்ணம் தானாய் மனம் வீசும், நாட்கள் நொடிகள் என மாறும் இரு இதயங்களின் இணைப்பில். காதலோடு நடைபோடாத இயற்கை ஏதேனும் உண்டா?

இசை கொண்டு இதயம் நினைப்போம். இது மாலை பொழுது. நம் கோடை பண்பலை 105 இடைக்கால மெட்டுக்களை காற்றின் தட்டுகளில் இணைக்கும் நேரம் சித்திரச்செவ்வானம். நேய உள்ளங்களின் விருப்ப பாடலையும் இணைக்கும் நேரம் உண்டு. இன்றிரவு 7 நேர்களே, உங்களின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. ராகம் தரும் மேகம், தேன் சிந்தும் வானம், இதயத்தை பிணைக்கும் நேரம், தனிமையில் தாளம் போடுகிறது. காதலின் முதல் பொக்கிசமான பரிசு எது என்று கேட்டால் அது தனிமை என சொல்லலாமே.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2601.
1: பிஎம் ஜெய், அப் கரிபோக்கி ஜெய் பன் கை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

மாலை பொழுதை இடைக்கால இனிசை மெட்டுக்களோடு ரசிப்போம். நம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்செவ்வானம். இதயம் சிறகை விரித்துவிட இடையில் தடை போடுவது யார்? காட்சிற்கு தடை போட முடியுமா என்றால் இந்த காதலுக்கும் தடை போட முடியும். காற்றிற்கு தடை போட முடியும் என்றால் இந்த காதலுக்கும் தடை போட முடியும் என்பதாலோ காற்றோடு கரைகின்றது இந்த காதல்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

இடைக்கால மெட்டுகளோடு இணைவும். இது நம் கோடை பண்பலையின் 100.5 சித்திரச்சவானம். சீர் கொண்டு வரும் இந்த செவ்வானம், சீர் கொண்டு வரும் இந்த செவ்வானம் யாருக்காக? காதல் கொண்ட நெஞ்சங்கள் என்றால் செவ்வானம் சீர்கொண்டுதான் வரும். காதல் கொண்ட நெஞ்சங்கள் என்றால் செவ்வானம் சீர்கொண்டுதான் வரும். வெண்மேகம் தேராய் மாறும். உண்மை நேசத்திற்கு இயற்கை அன்னை மேடை போடுவாள், அது மனமேடை.

0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22, நிஜமாக நீதானா தொடர்ச்சி. குந்தவி விக்ரமனை அடையாளம் கண்டுகொண்டாள். விக்ரமனும் குந்தவியிடம் பேசத் தொடங்கினான். குந்தவி விக்ரமனிடம், என்னை ஏற்கனவே நீங்கள் பார்த்ததுண்டா என்று கேட்டாள். இனி விக்ரமன் சற்று யோசித்து, எனக்கு இன்னும் நல்ல ஞாபக சக்தி வரவில்லை, மனம் குழம்பி இருக்கிறது, அதிலும் என்று தயங்கினான். அதிலும் என்ன என்று குந்தவி கேட்டாள். அதிலும் உன்னுடைய நீண்ட கரிய விழிகளை பார்த்தேனேயானால் நினைவு அடியோடு அழிந்து போகிறது. என்னையும் நான் வந்த காரியத்தையும் இவ்வுலகத்தையும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். வருஷம், மாதம், நாள் எல்லாம் எங்கே ஞாபகம் இருக்கப் போகிறது என்றான் விக்ரமன். உமக்கு ஜுரம் இன்னும் குணமாகவில்லை, அதனால்தான் இப்படி பிதற்றுகிறீர். நீர் இங்கே தனியாக வந்திருக்க கூடாது என்றாள். இல்லை, எனக்கு ஜுரமே இப்போது இல்லை. நீ வேணுமானால் என் கையை தொட்டுப்பார் என்று விக்ரமன் கையை நீட்டினான். குந்தவி கையை லேசாக தொட்டுவிட்டு, அப்பா, கொதிக்கிறதே என்றாள். இருக்கலாம், ஆனால் அது ஜுரத்தினால் அல்ல என்றான் விக்ரமன். இருக்கட்டும், கொஞ்சம் என் கண்களை பாராமல் வேறு பக்கம் பார்த்து ஞாபகப்படுத்திக் கொண்டு சொல்லும். நீர் யார், எங்கிருந்து வந்தீர் என்பதாவது ஞாபகம் இருக்கிறதா, இல்லை எல்லாமே மறந்து போய்விட்டதா என்று குந்தவி கேட்டாள்.

0: ஆமாம், இங்கே வந்து நதிக்கரையில் அமர்ந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டேன். செண்பகத்தீவிலிருந்து கப்பலில் வந்தேன் ரத்தின வியாபாரம் செய்வதற்காக என்றான். மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்த விஷயமும் ஞாபகம் இருக்கிறதல்லவா என்று கேட்டாள். இருக்கிறது என்றான். அரண்மனைக்கு வாரும் சக்கரவர்த்தியின் மகள் ரத்தினம் வாங்குவாள் என்று சொன்னேனே, அது நினைவிருக்கிறதா என்று கேட்டாள். இப்போது நினைவு வருகிறது என்றான். நீர் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை? ஏன் சொல்லாமல் கிளம்பி இரவுக்கிரவே தனி வழி நடந்து வந்தீர் என்று கேட்டாள். விக்கிரமன் சற்று நிதானித்து உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்டான். ரத்தின வியாபாரிகள் எப்போதாவது உண்மையை சொல்லும் வழக்கம் உண்டு என்றால் நீரும் உண்மையை சொல்லும் என்றாள். சத்தியமாய் சொல்லுகிறேன். உன்னை இன்னொரு தடவை பார்த்தேனேயானால் மறுபடியும் உன்னை பிரிந்து வருவதற்கு மனம் இடம் கொடாது என்ற காரணத்தினால்தான். அது ரொம்பவும் உண்மையான பயம் என்று இப்போது தெரிகிறது என்றான் விக்கிரமன். செண்பகத்தீவில் இப்படியெல்லாம் புருஷர்கள் பெண்களிடம் பேசி ஏமாற்றுவது வழக்கமா? இதை அங்கே ஒரு வித்தையாகவே சொல்லிக் கொடுக்கிறார்களோ என்று குந்தவை ஏளனமாக கேட்டாள். அதற்கு விக்கிரமன் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை 100.5.
5: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

இனிவும் இடைக்கால மெட்டுகளோடு கொடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். இதயம் மலர விழிகள் புன்னகை செய்கின்றது. இரு கைகளும் இணையும் முன் இதயம் ஒன்றாய் இணைகின்றது. இரு கைகளும் இணையும் முன் இதயம் ஒன்றாய் இணைகின்றது. ஒன்றாய் இணைந்த இதயத்திற்கு துடிப்பு மட்டும் இரண்டாயிருப்பது எப்படி?

இடைக்கால மெட்டுக்களோடு இணைவோம். இது நம் கொடை பன்மலையின் நூறுப்புலியாயில் சித்திரச்சவானம். சிறு புன்னகை ஒன்று போதும் சிதறிவிழும் காதல், சிறு புன்னகை ஒன்று போதும் சிதறிவிழும் காதல். சிதறிய காதலை சிறைப்பிடிப்பதுதான் கடினம், சிதறிய காதலை சிறைப்பிடிப்பதுதான் கடினம். காரணம், அது வானோடு சிதறிவிடும். காதலை அளந்தார்தான் யார்?

வானோடு வர்ணம் பூசியது மேகம் என்றால், தென்றலோடு இசை வீசியது கொடைப்பண்மலை 105 சித்திரச்ச வானம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

காளி தேவி காலஸ்வரூபி, காலத்தை கணிப்பவள். எங்கே எப்போது அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கே அப்போது நான் வருவேன் என்று கீதையில் கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே முழுமையாக செய்து காட்டுபவள் யார் தெரியுமா? காளி தேவி. தன்னை நாடி வரும் பக்தர்களின் வாழ்க்கையை நிம்மையாக்கும் மதுர காளி ஆலயம் செல்வோமா?

திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வட்டத்தில் மதுரா காளியம்மன் அருள் செய்கிறாள். மதுரை மாநகரில் வீற்றிருந்த அம்பிகையை தொட்டியம் வரவழைத்தது எது தெரியுமா? பறை இசை. ஆமாம், மதுரையில் திருவிழாவிற்காக பறை இசைத்த இருவர் விழா முடிந்து திரும்பி வரும்போது தங்கள் களைப்பு தீர பறை இசைத்துக் கொண்டே வந்தார்கள். இசைக்கு மயங்கி பின்னால் வந்த அம்பிகை 18 பட்டி மக்களும் கொண்டாடியது போக இன்று உலகமே உச்சரிக்கும் மதுரமான காளியானாள். தொட்டியம் சங்கம் புதரில் வந்து அமர்ந்தாள். அப்போது யசங்கராயன் பட்டியிலிருந்த பசுக்கள் அம்பிகை மறைந்திருந்த புதரில் பால் சொரிந்தன. மக்கள் அரசனிடம் முறையிட்டார்கள், திருடர்கள்தான் பாலை கறந்து விடுகிறார்கள் என்று. அரசன் தன் படை வீரர்களோடு சங்கம் புதர் வந்தான். மிகப்பெரிய புதருக்குள் வாளை விட்டான். ரத்தம் பீறிட்டது. எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். இன்று கருவறையில் அம்பிகையின் திருமேனியில் காயத்தின் வடு இருக்கிறது. அம்பிகை தோன்றினாள். அம்மா, என்னை மன்னி

0: விடு, உனக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மனமுருகி வேண்டினான். அம்பிகையும் ஒரு பசு செல்வதை காட்டி, இந்த பசு எங்கெல்லாம் செல்கிறதோ அதெல்லாம் எனக்கு சொந்தம், அதுவே எனது எல்லை என்றார். பசுவும் 18 கிராமம் சுற்றி வந்து புதரில் நின்றது. 18 பட்டி மக்களும் என் பிள்ளைகள், என் அருள் பெற ஒரு கோவில் கட்டுங்கள் என்று சொல்லி மறைந்தாள் அன்னை. அதை கேட்டு அரசனும் ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவிலை எழுப்பினான் என்று தல வரலாறு சொல்கின்றது.
1: அம்மா!

0: மூன்று நிலை ராஜகோபுரம் வழியாக ஆலயத்தின் உள்ளே சென்றால் விநாயகர், அழகு நாச்சியம்மன், மாரியம்மன், மதுர வீரன், கருப்பண்ணசாமி, காத்தவராயன் அருள் செய்கிறார்கள். கருவறையின் அம்பிகை ஒய்யாரமாக வலது காலை குத்துக்காலிட்டு இடது காலை தொங்கவிட்டு வலது கரத்தில் சூலம் ஏந்தி அழகிய எழில் கோலத்தில் தரிசனம் தருகிறாள். கருவறையை சுற்றி குதிரை மேல் அமர்ந்த நிலையில் மன்னன் இசங்கராயன், மதுரை செல்லான், தொட்டியம் சின்னானின் சிலைகளும் உள்ளன. ஆலயத்தில் பங்குனி தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அப்போது அம்மன் சந்நிதி ஒரு வாரம் அடைக்கப்பட்டிருக்கும். கருவறையில் இரண்டு பெரிய பானைகளில் நெய் ஊற்றி எட்டு வேட்டியாலான இரண்டு பெரிய திரிகள் தயார் செய்து விளக்கேற்றுவார்கள். அடைத்த கோயிலுக்கு முன்னால் 1000 பானைகளில் பொங்கல் வைத்து பூஜை செய்வார்கள். பிறகு இரவு பகலாக 8 நாட்கள் நடை திறந்திருக்கும். திருத்தேர் தலையலங்காரம் இரவு முழுவதும் நடைபெறும். 30 அடி தேரில் ஓலை பிடாரி அம்மனும், 29 அடி தேரில் மதுரை காளி அம்மனும் எழுந்தருள்வார்கள். 2 தேர்களையும் பக்தர்கள் தாங்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து திருவீதி உலா வருவார்கள். தமிழகத்திலேயே தோள்களால் தூக்கிச் செல்லப்படும் மிக உயர்ந்த தேர் மதுரை காளி அம்மன் தேர்தான். 2 தேர்களும் ஒரே நேரத்தில் வீதி உலா வரும் காட்சி பக்தி பரவசமாக இருக்கும். ஒவ்வொரு தேருக்கும் 100 பேர் சுமந்து வருவார்கள். தமிழர்களின் இசை கருவியான பறையை கொண்டாட இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு தெய்வம் பறை இசையில் மயங்கி வந்ததை மூலக்கதையாய் சொல்லும் போது பறை இசையும் அதன் கலைஞர்களின் மகத்துவமும் புரியும். அவர்களின் சிலையும் கோவில் பிரகாரத்தில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. பிரம்மாண்டமும் ஆச்சரியமும் நிறைந்த திருவிழாக்கள் காணும் தொட்டியம் மதுர காளியம்மன் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். திருச்சிராப்பள்ளி, தொட்டியம், மதுர காளி.
1: உடை பண்பலை 100.5 MHz-இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: அட மழை மழன்னு எடுத்து மஞ்ச தண்ணிய ஊத்துங்கம்மா, ஊத்துங்கம்மா. உங்க மனசில் உள்ள பக்திய அந்த அம்மனுக்கு காட்டுங்கம்மா, காட்டுங்கம்மா. திகு திகு நெருப்பெல்லாம் தெப்ப கொள நீராக தீமிதிக்க வந்த நம்ம வேண்டுதல் நேராக அம்மன் கோயில் வாசலிலே ஆத்தாவின் பார்வையிலே நம்மூரு பூத்திருவிழா, இது நம்மூரு பூத்திருவிழா.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஒரு காரியத்துல வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு இது, டேய் நீ ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல உடம்பு வழிய பார்க்காத. உடம்பு வழிய பார்த்தேன்னா நீ வந்து என்ன ஜெயிக்க மாட்டே. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒலிம்பிக் பந்தயங்கள்ல ஜெயிச்சு காட்டக்கூடிய உசைன் போல்ட், 3 ஹாட்ரிக் அடிச்ச உசைன் போல்ட் கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்க முடியுமாங்க? 3 அவரே அவரை ஜெயித்தார், வேற யாரையும் ஜெயிக்க விடல. அவர் கால் வலின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அடுத்து சாப்பாட்டை மாத்திரம் எதிர்நோக்கி உட்கார்ந்து இருந்தா நம்ம வேலை நடக்குமா? கிராமத்துல கடைகள்ல பாத்துருக்கேங்க, அந்த வியாபாரி மதியானம் 1-2 வரைக்கும் வித்துக்கிட்டே இருப்பாருங்க, 4 சாப்பிட உட்காருவாரு. அண்ணாச்சி கருப்பட்டி வேணுமே, பக்கத்திலேயே

0: இடத்துல தண்ணி வச்சிருப்பாருங்க, அப்படியே கைகள் இட்டு வந்து அதை எடுத்து கொடுப்பாருங்க. பசியை பத்தி கவலைப்பட மாட்டார். தூக்கம், நான் கரெக்டா தூங்கிருவேன், தூங்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல. ஆனா நோக்கம் சரியாக இருக்கிற போது தூக்கத்தை கொஞ்சம் விளக்கி தாங்க வைக்கணும், அதை நம்ம நிறைவேற்றணும்னா பார்க்கணும். சில பேரு எங்களையும் தூங்கிடுவாங்க, பொறாமையா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துல யாராவது அவமானப்படுத்திட்டா அதை நினைச்சுக்கிட்டே வாழ்நாள் பூரா இருப்போம். அது வேண்டியது இல்லைங்கிறாங்க, அவமானங்கள் வரத்தான் செய்யும். அதை மட்டுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா ஜெயிக்க முடியுமா? இல்லை. அப்புறம் நான் பெரிய ஆளா வர வேண்டியவங்க, எனக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சிலர் கவலைப்படுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதப்பா, நீ பெரிய ஆளா வருவேங்கிறத நீயே சொல்லிக்கோ. இப்படி பல செய்திகளை உள்ளடக்கி ஒரு பாட்டு இருக்குங்க, யார் தெரியுமா? குமரகுருவர், நீதிநெறி விளக்கம். என்ன பாட்டு அது? ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பசியை நோக்க மாட்டார்கள், தூக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், உடல் வலி பற்றி நினைக்க மாட்டார்கள், அவமானங்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள், ஆதங்கத்தால் வருந்த மாட்டார்கள், பிறர் பாராட்டவில்லையே என்று அவர்களுக்கு ஒருபோதும் கவலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் நோக்கம், அவர்களுடைய இலக்கு ஒன்றுதான். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இவ்வளவுதாங்க. கருமமே கண்ணாயினார்னா செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூட நேரம் இருக்காதாங்க. அதுதான வாழ்க்கை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
10: பொன்னந்தி மாலையின் வணக்கம் நேயர்களே, உறவுகள் நம் வாழ்க்கையை தாங்கி பிடிக்கும் விழுதுகள். வெற்றியில் கைதட்டி தோல்வியில் கை பிடித்து நம் வாழ்க்கை பாதையில் ஓர் நிழலாய் நடப்பதே உறவின் உயர்ந்த இலக்கணம். அப்படிப்பட்ட உறவுகளை நாம் தக்க வைத்து கொள்வது வாழ்வில் மிக மிக முக்கியம் என கூறி, உங்கள் உறவான கோடை பண்பலையில் இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: மணி 18 நிமிடம்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேரமாலை 6:21. பாட்டு கேட்கறதுக்காக எத்தனையோ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சுங்க. நினைச்ச நேரத்துல நினைச்ச பாட்டுலாம் கேட்கலானாலும் கூட பாருங்க, வானொலியில பாட்டு கேட்கறதுனா ஒரு சந்தோஷமான அனுபவம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டை நம்ம குரலோட கேட்கணும்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு ஆனந்தத்தை தான் தந்துட்டு இருக்கு நம்ம கோடை பண்பலை 100.5. அந்த வகையில வந்து இன்றிரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரப்போகுதுங்க. அந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க குரலோட கேட்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுன்னா, உங்களுடைய செல்பேசியை எடுங்க. அதுல என்ன பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டோட திரைப்படம் என்ன, உங்களுடைய பேர் என்ன, ஊர் என்ன, இது எல்லாத்தையும் உங்களுடைய அழகான குரல்ல நீங்க பதிவு செய்து 94-86-28-24-24 இந்த கட்சவி எண்ணுக்கு அந்த குரல் பதிவை நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா, ஆசையில் ஒரு குக்கு 7:00 வரப்போகுதுங்க. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் குரலோடு நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

அன்பு நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களின் பங்களிப்போடு வரும் அந்த நிகழ்ச்சியில் இன்றைய விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னா, சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். தெரியும், அவங்க இப்போதைக்கு டியூஷன் போயிருப்பாங்க அல்லது படிப்பில் எரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லிடுறோம், நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. என்ன சொலவடை அப்படின்னு சொன்னால், பழமொழியை சொல்லுவோம், அதை திருப்பி திருப்பி போட்டு சொல்லுவோம், அதை நம்ம பிள்ளைங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும். இன்னொன்று, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்னா ஒரு தலைப்பை கொடுப்போம், அந்த தலைப்பை ஒட்டின விஷயங்கள்லாம் பேசலாம், தலைப்பை மட்டும் சொல்லிடக்கூடாது. இதுதான் விளையாட்டு. அங்க 8 மணிக்கு புதுசா பேசுற மாணவர்களுக்காக 24 24 24 அந்த எண்ணல வரலாம். வழக்கமா பேசிட்டு இருக்க மாணவர்கள் வந்து 24 24 29 வரலாம். 1 இணைப்புக்கு 0 4 5 4 2. இன்றிரவு 8 மணிக்கு வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. இப்போது நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கதம்ப மலர்கள்.

0: சுகமான நினைவுகளை தரும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. 100.5 சொல்லும் நேரம் மாலை 6:32.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: ஒவ்வொரு நாளும் 9:00 அப்படியே இரவை கிறங்க வைக்க வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். இன்றைய தென்றலின் சிறப்பு என்ன? என்ன சிறப்பான தகவல்களோடு காத்திருக்கிறார் ரவிச்சந்திரன்? தென்றலை ரசிக்க நாமும் இணைந்தே இருப்போம். 9:00 வரை அந்த தென்றலை ரசிக்க காத்துக்கொண்டும் இருப்போம். கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக

திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். அன்பு நேயர்களே, இன்றிரவு 10 வரவிருக்கிறது நினைவே சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி எந்த மாவட்ட நேயர்களை வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க வாங்க வாங்க அப்படின்னு அழைக்குது? திண்டுக்கல் மாவட்ட நேயர்களே, உங்களைத்தான். வாருங்கள் இன்றிரவு 10 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு. உங்களுக்கான எண் 24 24 24.

24 அல்லது 24 24 29 முன் இணைப்புக்கு 0 45 42. இன்றிரவு 10 மணிக்கு வரக்கூடிய நினைவேசகம் நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் மாலை 6:45. கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நாம இசை தமிழ கேட்டு ரசிச்சோம். இனி இலக்கிய தமிழ கேட்கலாமா?
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன், கந்தமாறன் மேலும் படை பரிவாரம் சூழ ராஜபாட்டையில் வந்து கொண்டிருந்தபோது சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் எனத் தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகளோ அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறிச் சென்று வந்தியத்தேவனை கட்டித்தழுவிக் கொண்டான்.
1: தம்பி, உனக்கு 100 வயது. இப்போதுதான் உன் பெயரை சொல்லி ஒரு கண நேரம் கூட ஆகவில்லை என்றான் கரிகாலன்.
0: கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இந்த காட்சியை பார்த்து அடைந்த அசூயை அவர்கள் முகத்தில் தெரிந்தது. அவர்கள் சற்று முன்னால் குதிரையை செலுத்திக் கொண்டு போய் நின்றார்கள். சிறிது தூரத்தில் இன்னும் சில குதிரைகள் வருவதை அவர்கள் கண்டார்கள். சில நிமிஷத்துக்கெல்லாம் அந்த குதிரைகளும் வந்து நின்றன. அந்த குதிரைகளின் மீது வந்தவர்கள் கடம்பூர் ஆட்கள் என்பதை கந்தமாறன் கவனித்தான். அவர்களிடம் நெருங்கிச் சென்று விவரம் கேட்டான். பின்னர் இளவரசன் ஆதித்த கரிகாலனிடம் வந்தான். கோமகனே, இந்த வந்தியத்தேவன் தங்களுக்கும் நண்பன், எனக்கும் சிநேகிதனாகத்தான் இருந்தான். ஆனால் இவன் மீது குற்றம் சுமத்த வேண்டியதாயிருக்கிறது. இவன் சிநேகித துரோகி. இவன் என்னை முதுகில் குத்தி படுகாயப்படுத்தினான். ஆகையால் இவன் விஷயத்தில் தாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது என் கடமையாகிறது என்றான் கந்தமாறன். கந்தமாறன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்த வந்தியத்தேவன் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்டு ஆதித்த கரிகாலன் இடியடி என்று உடல் குலுங்கச் சிரித்தான்.
1: கந்தமாறா, வந்தியத்தேவன் உன் முதுகில் குத்துவிட்டான் என்றா சொல்லுகிறாய்?
0: நீ என்னத்திற்காக அவனுக்கு முதுகை காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் குலுங்க குலுங்க சிரிக்கத் தொடங்கினான். கந்தமாறனுடைய கரிய முகம் சிவந்தது. கண்கள் கோவைப்பழம் போலாயின. உதடுகள் துடித்தன. ஐயா, தாங்கள் இதை சிரிக்கக்கூடிய விஷயமாக கருதுகிறீர்களா என்று கேட்டான்.
1: கந்தமாறா, நான் சிரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறாயா? சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம். மாடு சிரிக்காது, ஆடு சிரிக்காது, குதிரை சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது. வேடிக்கை விளையாட்டுகளில் மிக்க பிரியம் உள்ள குரங்குகள் கூட சிரிப்பதில்லை. மனித ஜென்மம் எடுத்தவர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும். அப்படி இருக்க நீ என்னை சிரிக்கக்கூடாது என்கிறாயே, நான்

0: நான் கூட சிரித்து ரொம்ப காலமாயிற்று நண்பா. இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. நீ என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது என்கிறாயே என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, தாங்கள் சிரித்து மகிழ்வது பற்றி எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு சிரிக்க வேண்டாம். நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னை குத்தினான். துர்காதேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலுமே நான் பிழைத்து எழுந்து வந்தேன். இவன் செய்த அந்த துரோகச் செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள். அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தமாறன்.
1: நண்பனே, நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன். செம்பியன் குலத்து மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிட்டவில்லை என்ற பேச்சு இதுவரையிலும் கிடையாது. எங்கள் பரம்பரையின் ஆதி மன்னனாகிய சிவி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா? எங்கள் குலத்தைச் சேர்ந்த மனுநீதி சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா? நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல. உனக்கு நான் நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். இவனை நான் விசாரிக்கும் வரையில் பொறுமையாயிரு. வல்லவரையா, உன் பிரயாணத்தை பற்றிய மற்ற விவரங்களை சொல்லுவதற்கு முன்னால் கந்தமாறனுடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது. என்ன சொல்லுகிறாய்? இவனை நீ பின்னால் இருந்து முதுகில் குத்தியது உண்மையா? அப்படியானால் அத்தகைய வீர லட்சணமில்லாத நீசத்தனமான காரியத்தை ஏன் செய்தாய்? எதற்காகச் செய்தாய் என்று கேட்டான்.
0: இளவரசே, நான் இந்த வீராதி வீரனை குத்தவும் இல்லை, அதுவும் பின்னால் மறைந்து நின்று முதுகில் குத்தவே இல்லை. முதுகில் குத்தப்பட்டு நினைவிழந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தோளில் தூக்கி கொண்டு போய் சேந்தனமுதன் வீட்டில் போட்டு காப்பாற்றினேன். ஆனால் இப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன். இவனை மார்பிலே குத்தி கொல்லாமற் போனோமே என்று பச்சாதாபப்படுகிறேன். சிநேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன். ஐயா, இவன் என்னை சிநேக துரோகி என்று சொன்னான். ஆனால் இவன் சிநேக துரோகி மட்டுமல்ல, எஜமான துரோகி. இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே, எந்த சந்தர்ப்பத்தில் என்று கேளுங்கள். தஞ்சாவூர் கோட்டையின் இரகசிய சுரங்க வழியாக இவன் யாரை பழுவேட்டரையர் அரண்மனையில் கொண்டு போய் விட்டு திரும்பினான் என்று கேளுங்கள். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரியில் இவன் அன்றிரவு யாரை பார்த்தான் என்று கேளுங்கள். ஆடி மாதம் 18 பெருக்கு தினத்தில் இவனுடைய கடம்பூர் மாளிகையில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். அன்றைக்கு அங்கே மூடு பல்லக்கில் மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள். இந்த சமயத்தில் கந்தமாறன் உடல் நடுங்க நாக்குடர, அடே அற்ப பயலே, நிறுத்து உன் அபத்த பேச்சை, இல்லாவிட்டால் இதோ இந்த வேலுக்கு இரையாவாய் என்று கூறி வேலை கையிலே எடுத்தான். ஆதித்த கரிகாலன் அவனுடைய படபடப்பைக் கண்டு சிறிது வியப்படைந்தான். கந்தமாறனுடைய கையிலிருந்த வேலை பிடுங்கி தன் இரும்பையொத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான். வேல் படாரென்று முறிந்தது. அதன் இரு பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் தூர வீசி எறிந்துவிட்டு, ஜாக்கிரதை, என் சிநேகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. பார்த்திவேந்திரா, இவர்களில் யாராவது இனி வேலையோ வாழையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது உன் பொறுப்பு என்றான். உடனே வந்தியத்தேவன் தன்னிடமிருந்த வாளை எடுத்து பார்த்திபேந்திரனிடம் கொடுத்தான். பார்த்திபேந்திரனும் வேண்டா வெறுப்பாக அந்த வாளை பெற்றுக்கொண்டான். கந்தமாறா, உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரையன் மறுமொழி கூறினான். அதன் உண்மையை குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன். அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்லப் போகிறாயா என்று கரிகாலன் கேட்டான். கந்தமாறன் தட்டு தடுமாறி மென்று விழுங்கி கொண்டு, ஐயா, அந்த விஷயங்களைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லுவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான்.
1: பார்த்திபேந்திரன் அப்போது தலையிட்டு, அரசே, இவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது. ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான்.
0: ஆம் பார்த்திபேந்திரா, நானும் அப்படித்தான் கருதுகிறேன். நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோகவலையில் விழுந்திருக்கிறீர்கள். ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள் என்று கரிகாலர் கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தார். பார்த்திபேந்திரனுடைய முகம் சிணுங்கியது. அவன்,
1: பிரபு, தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கியமான விஷயத்தையும் லேசாக கருதி சிரிக்க தீர்மானம்.

0: அமைத்திருப்பதாக தெரிகிறது. நல்லது, நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இந்த வந்தியத்தேவன் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன். இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார். பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை. இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டாப்புலியைப் போல இங்கே வந்து முளைத்திருக்கிறான். தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள். அவரை கடலில் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனே காரணமாவான் என்றான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சோழ நாட்டு தனாதிகாரியும் அவருடைய இளையராணியும் தமது மாளிகைக்கு எழுந்தருளி இருக்கிற சமயத்தில் ரெண்டு உருவங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா சம்புவரையர் சும்மா இருப்பாரா? அவர் ஏவியிருந்த வீரர்களை ரெண்டு வேதாளங்கள் தாக்கி குதிரைகளையும் தட்டிக்கிட்டு போனா ஆத்திரம் எல்லை மீறி போயிருக்கும். எதிர்பாராம வந்து சேர்ந்த வந்தியத்தேவனை ஆதித்த கரிகாலன் கட்டி தழுவிக்கிட்டு இருந்தபோது கடம்பூர் வீரர்கள் வந்து சேர்ந்ததற்கான காரணம் புரியுது. அவங்களை நெருங்கி போய் விசாரித்தப்பறம் கந்தமாறன் பதற்றம் அடைஞ்சு வந்தியத்தேவன் மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிறான். வந்தியத்தேவன் மேலே மற்ற ரெண்டு பேரும் கொண்டிருக்கிற அசூயையை அறிஞ்ச ஆதித்த கரிகாலன், பொதுவாக நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள், ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள்னு சொல்லி அந்த சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்குறான். பல்லவன் விடுறதா இல்லையே, பறவைகளுக்கு அளித்த இறகுகளையும் விலங்குகளுக்கு அளித்த வாலையும் கடவுள் மனிதருக்கு கொடுக்க மனமில்லாமல் விட்டுவிட்டார். ஆனால் அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் மேலான சிரிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கல்கியார் ஒரு நூலுக்கு வழங்கியிருந்த அணிந்துரையின் ஒரு பகுதி இது. இந்த கருத்தை சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம்னு ஆதித்த கரிகாலனும் சொல்ல வச்சிருக்கார். இந்த குறிப்பை அவன் கந்தமாறனுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிற அழகே அழகு. நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல, உனக்கு நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். அடுத்து அபத்தம்ங்கிற சொல்ல பார்ப்போம். அவம் கீழான நிலை, அவத்தம் பயனற்றது தவறானது. தவறான பேச்சை குறிக்கும் அவத்தம் என்ற சொல் அபத்தம் ஆயிடுச்சு. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், அபத்தம் உறுதி இல்லாத, பொருளற்ற, உண்மையற்ற ஆகியவற்றை உள்ளடக்கியது. வேர்ச்சொல் பத்த, கட்டுப்பாடான உறுதியான. எதிர்ச்சொல் அபத்த, பொய்யை குறிக்கிற அபத்தம் என்ற சொல் தெலுங்கு மொழியில் பேச்சு வழக்கில் இருப்பது கவனிக்கத்தக்கது. கொட்டாப்புளி மரத்தாலான சுத்தியலை குறிக்கும். கொட்டுதல் அடித்தல், உளிய மரத்தின் மேலே அடிக்க பயன்படுற கருவி கொட்டும் உளி, இதை கொட்டான் கொட்டாப்புளி என்றெல்லாம் குறிப்பிடுவாங்க. சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டு திருதிருன்னு சுழல்ற கண்களை கொண்ட வல்லவரையனை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வர்ணிச்சுக்கிட்டு வரத பார்த்தோம். உறங்காப்புளி, இது ஒரு வகை புளிய மரம், தூங்காத அல்லது மூடாத இலைகள் கொண்டது. கொட்ட கொட்ட முழிப்பதுன்னு ஒரு தொடர் உண்டு இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து கொட்டாப்புளின்னு பார்த்திபேந்திரன் சொல்லியிருப்பான் போல.

0: தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அன்னை தமிழோடு ஆத்ம இன்னிசையை தந்த மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் பூக்கும் நாளை மாலை 6 மணிக்கு. மீண்டும் இளமையை பேசுகிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெறுகிறேன், மகேஸ்வரி. இனி நேயர்கள் நேசித்த கானங்களை அவர்களின் குரலோடு ஒலிக்க வருகிறது ஆசையில் ஒரு குக்கூ.

மெதுவாய் மலர்ந்து அழகாய் மனம் வீசி இரவையை எட்டி பிடித்தது இன்றைய நாள். நினைத்தது எல்லாம் நடந்தது என்றால் தெரியாது, ஆனால் ஆசைப்பட்ட சில காரியங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். அது விரும்பிய பாடலாக கூட இருக்கலாம். நேர்களே கேளுங்கள், நம் கொடை பன்மலையின் 100.5 உங்களின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. உங்களின் விருப்ப பாடல் உங்கள் குரல் சொல்லி வர கைபேசியை எடுங்க. விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், பெயர், ஊர், குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். 94 86 28 24 24 என்ற எண்களில் உங்களுடன் லக்ஷ்மி. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலையின் நிருப்பிலி ஐந்தில் நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா?
1: வணக்கம், கோடை பண்பலைக்கு ஆசையில் ஒரு குக்கு. படம் வில்லன், அதல் பாடல் 18 வயசில் என்ன பிடிக்கும். இந்த பாடல் தாங்க சேலம் தயார்த்த பெருகோமதி புசாமி, நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் கொடை பன்மலை நூறுப்பி ஐந்தில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ நேரம் 7:14 ஆயிடுச்சு. இப்போ இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அவங்க குரல்லையே கேட்டுருவோம்.
1: வணக்கம் கோடை பண்பலை, பெரியகுளத்திலிருந்து உமா சதாசிவம் பேசுகிறேன். எனக்கு வாய்மையே வெல்லும் படத்திலிருந்து குக்கு பாட்டு போடுங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: PM ஜெய். அப் கரிபோ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிக்க இது நம் கொடை பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து மனோகரன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் மாநகர காவல் படத்திலிருந்து வண்டிக்கார சொந்த ஊரும் மதுரை.

0: இரவு பொழுதை நேய உள்ளங்களின் விருப்ப பாடலோடு இணைப்போம். இது நம் கொடை பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்ப இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் தாலுகா கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுகிறேன். எனக்கு மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து அடியா ரதியா ரது அங்கே என் காதல் தேவதையா என்ற பாடலை ஒளிபரப்பும். நன்றி, வணக்கம்.

0: பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. நம் பண்பலையை நாடி வரும் நெய் சொந்தங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி மேடம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தான் இப்ப பேச போறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சரஸ்வதி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன்.
0: எத்தனை ஆண்டு காலமா தமிழாசிரியரா பணியாற்றிட்டு இருக்கீங்க?
1: 13 வருஷங்களா.
0: எப்படி இருக்கு?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மாணவ செல்வங்களோட பழகிற அந்த நேரம் அற்புதமான நேரம். அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் சொல்லும்போது நமக்கு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லுவோம், படிப்பையும் சொல்லுவோம், கல்வியின் மூலம் அவங்க வந்து கற்று தெளிந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அறிவுரையும் சொல்லக்கூடிய பணியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
0: நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது உங்களோட பணியை வந்து நீங்க எவ்வளவு ஆத்மார்த்தமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா, ஆசிரியர் என்பது ஒரு அறப்பணி. குழந்தைகளுக்காக எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்காகவே நாங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை வந்து ஒரு தனித்துவமான வாழ்க்கை. பள்ளிக்கு போனாலே எங்களுக்கு வந்து வீடு மறந்துடும். அங்கே உள்ள சூழ்நிலைகள், ஒவ்வொரு குழந்தைகளும் எங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது ஒவ்வொரு அறிவுரையாக நாங்கள் சொல்லி சொல்லி கொடுப்போம், இப்படி பண்ணு இப்படி பண்ணு மனசை மாற்றிக்கோ அப்படின்னு. தவறாக போகக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனசை மாற்றி நல்பாதைக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல பணி ஆசிரியர் பணி.
0: எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரா?
1: இல்லை இல்லை இல்லை, பாடம் சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா இருப்போம். மத்தபடி அந்த குழந்தைகளை கூப்பிட்டு நல்ல ஒரு அறிவுரை கூடி சிரிச்ச முகமா இருப்போம்.
0: அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க அந்த ஆசிரியர் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி.
1: கண்டிப்பா.
0: இந்த 10 ஆண்டுகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாணவர், அதாவது உங்க முன்னாடி அவங்க வளர்ந்துருப்பாங்க, நிறைய வந்து அவங்களோட குணங்களை மாத்திருப்பாங்க, இந்த மாதிரி உங்க மனசை கவர்ந்த ஒரு மாணவர்?
1: அப்படிலாம் சொல்லவே முடியாது. இல்ல, எல்லா குழந்தைகளுமே தங்கமான பிள்ளைங்க. அதனால இந்த நிறைய பிள்ளைங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. இப்ப வரைக்கும் எனக்கு போன் பண்ணுவாங்க. நீங்க சொல்லி கொடுத்த பள்ளியில நீங்க எடுத்த அந்த தமிழ் படம் இப்ப கல்லூரியில நடத்த மாட்டிக்கிறாங்க, பொருள் புரியல அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ணி கேட்குற பிள்ளைங்க இருக்காங்க.
0: அதை கேட்கும்போது எப்படி?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இலக்கணம் கேட்பாங்க, தெளிவுரை கேட்பாங்க, எப்படி எழுதுறது அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஒரு அளவில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள்.
0: சரி, அதாவது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து இந்த செல்போன் அப்படிங்கிறது அதோட பயன்பாடு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு.
1: கண்டிப்பாக
0: அதிகமான மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாகட்டும் பள்ளி மாணவர்களாகட்டும், அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக அந்த செல்போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: செல்போன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன், நீங்க பாருங்க, நல்லதை பாருங்க, பாட சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டும் பாருங்க, அதை என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நான் கூட நிறைய நேரம் பார்த்துருக்க மாட்டேன், அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கைபேசியை தவிர்க்க முடியல, ஏன்னா அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனால் நல்லதை பாருங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் நல்லதை மட்டும் பாருங்க.
0: ஏன்னா
1: தவறான பாதைக்கு வழிநடத்தக்கூடிய வயசு இந்த வயசு. அதனால நல்ல பாதையை மட்டும் தேர்ந்தெடுங்க, நல்லதை பாருங்க அப்படின்னு.

0: அப்படின்னு சொல்றது.
1: சரி, இந்த நேரத்துல உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர், அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல?
0: கண்டிப்பா.
1: அவங்கள பத்தி
0: அதுல வந்து எனக்கு இதழ் ரோஸ்லின் நிர்மலா மேடம் ரொம்ப ரொம்ப எனக்கு அது பாட்னி எடுத்தாங்க, செமையா எடுப்பாங்க. அந்த படம் வரைந்து பாகம் குறித்து போட்டாலே எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும், அப்படியே நான் எழுதுவேன்.
1: சரி,
0: ஆனா நான் பள்ளி வர நான் சயின்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் தமிழ் மேல ஒரு ஆர்வம் கொண்டுதான் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன். அதில் தான் கவிதை கட்டுரை எழுதக்கூடிய ஒரு அறிவு எனக்கு வந்தது. ஆழ்ந்த சிந்தனை, மௌனம் நம்மளை சிந்திக்க தூண்டும். சிந்திக்க சிந்திக்க நமக்கு அந்த எழுத்துக்கள், அந்த சொல்லும் பொருளும் தானாக வந்து விழும். விழும்போது அந்த கவிதை ஒரு பிறவி, ஒரு குழந்தை பிறக்கிறது மாதிரி என்னுடைய கவிதை பிறக்குது.
1: சரி, இப்பயும் கவிதையோட தயாரா இருக்கீங்க?
0: கண்டிப்பா மேம்.
1: சொல்லுங்க எங்களுக்காக கவிதை.
0: கல்வி, கல்வி அறியாமை இருளை அகற்றும், கல்லுதல் எனும் பொருள் தரும் கல்வி. வாழ்க்கை துணையாய் வருவது தூய நற்கல்வி, கூறும் நூல் திரு மந்திரம். கல்வி அழகே அழகு, அழகாக கூறுவது நாலடியார். கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு சேர்க்கும் கல்வியை களவாட இயலாது, யாராலும் களவாட இயலாது. இயலாது போயினும் பிச்சை புகுந்து கற்கை நன்று. முற்றும் துறந்தவன் முனிவன், கல்வி கற்று கனிந்தவன் சான்றோன். கல்வி கற்கும் வகுப்பறை, கடவுள் இருக்கும் கருவறை. கடிகாரம் ஓடுமுன் ஓடு கல்வி சாலை நோக்கி. கல்வி கண்ணை பெற்றால் கலைஞனாவாய் கவிஞனாவாய், படைப்பாளியாவாய் விஞ்ஞானியாவாய், வீறு கொண்டு எழுவாய், வில்வித்தையில் வீழ்த்த முடியாத அர்ச்சுனன் ஆவாய். தன் கண்ணை சிவனுக்கு அப்பிய கண்ணப்பர் போல புராணம் புகழும் புதுக்கவிதையாய். கற்றது போதும் என நினையாதே, கல்வியின் கண் பெருமிதம் எனும் மெய்ப்பாடு தோன்றும் மறவாதே. கல்வி ஞானத்தை தரும், கல்வி கடவுள் கலைமகள் சரஸ்வதி. கர்வம் கொஞ்சம் அதிகம், கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறாள். கல்வி அருள் பேராற்றல் தரும், அறிவும் ஆற்றலும் பணிவும் துணிவும் தரும். கல்வி கற்போம், காலத்தை வெல்வோம். நன்றி.
1: ரொம்ப அழகாக கல்வி பற்றி நிறைய அதில் அந்த கவிதையில் உள்ளடக்கியிருக்கு. கவிக்கு எந்த அளவுக்கு பயன் தரும், அது அதனால் பலனடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்கம்மா.
0: கண்டிப்பாக.
1: சரி, கொடைக்கானலுக்கு எப்போ வந்தீங்க?
0: கொடைக்கானலுக்கு இன்றைக்கி ஒரு காலில் 10 மணிக்கே வந்துட்டோம்.
1: எப்படி என்ன கொடைக்கானல்
0: செமையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. நான் ஏற்கனவே 2-3 தடவைலாம் கொடைக்கானலுக்கு வந்திருக்கேன், சுற்றி பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள், அற்புதமான இடங்கள். அந்த மலர்களெல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த இதை பார்த்தாலே, அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ஒரு மகிழ்வு தரும். 2-3 தடவை வந்திருக்கேன், ஆனால் இன்னைக்கு தான் முதல் தடவையாக நான் இந்த வானொலி நிலையம் வந்திருக்கேன்.
1: எப்படி இருக்கு?
0: ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
1: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது. இந்த நேரத்தில் சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம், உங்களுக்கோட விருப்ப பாட்டு?
0: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இதோ இதோ என் பல்லவி,
1: சிகரம் படத்தில்.
0: சிகரம் படத்திலிருந்து.
1: ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்காகவே பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலையில்.
0: நன்றி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இரவு பொழுது இதயங்களின் விருப்பப்பாடலோடு இணைப்போம். இது நம் கொடை பன்மலையின் உருப்பிலி ஐந்தில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: காற்றின் அலைவரிசையில் செவிகளுக்கு இதமாய் இசையூட்டும் ஆசையில் ஒரு குக்கு இனிய இரவு வணக்கம். இவள் இர்ஃபானா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவிலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் அரசு திரைப்படத்திலிருந்து மல்லிகை மல்லிகை பந்தலை பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு இணைவோம். இது நம் கொடை பண்பலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் நேயர்,
1: வணக்கம். கோடை பண்பலை நிலையத்தாருக்கு நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியிலிருந்து சிவக்குமார் பேசுகிறேன். எனக்கு ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து ராக்கோழி கூவையில என் ராசாத்தி என்கிற பாடலை ஒளிபரப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.

மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-4250-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-3453-50.

நிறைவுக்கு வருகிறது ஆசியில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் வளம் வரும் வரும் திங்கட்கிழமை 7 மணிக்கு. நாளை 7 மணிக்கு தங்கள் அன்புடன் வரும் நிகழ்ச்சி இளமை பேசுகிறது. முன்னதாய் செய்தியறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்பு

துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றி அமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு கணேஷ்குமார் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. இரவு 8 மணி எங்களுக்கான வெற்றி மணி அப்படின்னு பண்பலையில பேசி அருமையா விளையாடுறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கிற உங்களுக்காகவே இப்பொழுது வந்து விட்டது இளமை பேசுகிறது. இன்றைய 2 விளையாட்டுகள் செலவடை பட்டப்படாமலும் தட்டும் தடாமலும் விளையாட வாங்க. உங்களுக்கான எண்கள் புதியவர்கள் 24 24 24, வழக்கமானோருக்கு 24 24 29, முன்னிணைப்புக்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சிகளை போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். பொதுவாக நம்மளை யாருமே பாராட்ட மாட்றாங்க, கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கானதான் இது. யாருமே ரசிக்கலை அப்படின்னு சூரியன் உதிக்காமல் இருந்ததே இல்லை. யாருமே தன்னை மதிக்கலைன்னு நிலவு வராமலும் இருந்ததில்லை. உலகம் நம்மளை திரும்பி பார்க்கலன்னா என்ன? கண்ணாடியை பாருங்கள், அங்கே தெரிகிற பிம்பத்துக்கு நீங்கள் தான் ஒரே ஹீரோ. அதனால் அடுத்தவங்க பாராட்டுக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம தான் ஹீரோ இல்லையா? அதே உற்சாகத்தோடு வாங்க இன்றைய இளமை பேசுகிற நிகழ்ச்சிக்கு விளையாடலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 8:12 நிமிடம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
0: இந்த இளமை பேசுகிறது நிகழ்ச்சி சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். சரி, முதல்ல அப்ப வந்து சொலவிடை விளையாட்டு விளையாட போறோம். யார் இனிப்புல காத்துட்டு இருக்காங்க, சந்திச்சிடலாமா? வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: தேனி மாவட்டத்தில இருந்து ராஜதானி புதுப்பேட்டையில இருந்து வேல்முருகு.
0: தேனி மாவட்டத்தில இருந்து
3: தமிழரசு.
0: தமிழரசு?
3: ஆமாக்கா.
0: புதுசா பேசுறீங்களா தமிழரசு நம்ம பண்பலையில?
3: ஆமாக்கா.
0: சரி, என்ன படிக்கிறீங்க?
3: 12th கா.
0: சரி, என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
3: பயோமேத்ஸ்.
0: ஓஹோ, சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப சொலவடை விளையாட்டை பத்தி உங்களுக்கு தெரியும்ல?
3: ஆ, தெரியும்க்கா.
0: சரி, விளையாடலாமா?
3: ஆ, விளையாடலாம்.
0: உடையான் தம்பி அஞ்சான் படைக்கு.
3: படை தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்.
0: ஆ, டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஏன் அப்படி சொல்றாங்க, என்ன அர்த்தம் இதுக்கு?
3: தெரியலையாக்கா.
0: தெரியலையா? என்னங்க டக்குன்னு சொன்னேனே, நம்ம தமிழரசுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டேனே. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், ஏன் அப்படி சொல்றாங்க?
3: தெரியலக்கா.
0: நீங்க அண்ணனா தம்பியா உங்க வீட்டுல?
3: நான் தம்பிக்கா.
0: தம்பியா? அண்ணன் பேர் என்ன?
3: சுபாஷ்.
0: சுபாஷ் கிட்ட கேட்டா அப்ப கரெக்டா சொல்லிடுவாரு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு? ஏன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பை வச்சே சொல்லிருவாங்க. என்னன்னா, இப்ப ராமாயணம்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ராம லக்ஷ்மண். பொதுவா வந்து தம்பி இருக்கிற தைரியத்துல பொது ரெண்டு பேருக்குமே பாசம், அவ்வளவு பாசம் இருக்கும். இருந்தாலும் அண்ணா விடு அம்ப அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய தோரணை எல்லாமே பேச்சு. அந்த படைக்கு அஞ்சவே மாட்டாங்க, ஏன்னா பக்க பலமா லக்ஷ்மணன் தம்பி வந்து கூட இருக்கிறாரு. இப்படி மேல போல. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். வீட்டில் சின்ன பையனாக இருந்தால் கூட அவங்க அக்காவெலாம் வந்து என் தம்பி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சுபாஷ் கிட்ட கேட்டால், இப்போ உங்கள் பெருமையெல்லாம் அவர்கிட்ட கேட்டால் தெரியும், நல்லா சொல்லுவாங்க. எங்கள் தமிழரசு இருக்கான்ப்பா, அவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை அப்படிங்கிறது மாதிரி. அதான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், எவ்வளோ பெரிய

0: பெரிய இது வந்தாலும் ஒரு அதை வந்து எதிர்த்து நிற்கிற துணிச்சல் வந்து இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. அது உடன் பிறந்தவங்களும் இல்லை, சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அவங்க இருந்தாலுமே அந்த ஒரு ரத்த பந்தத்தில் அப்படி இருக்கும். சரிங்க, ரொம்ப அருமையாக டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்த முறை வரும்போது நீங்கள் விளக்கத்தை என்ன தெரிஞ்சுட்டு வந்த வரணும், நல்லாவும் இருக்கும். சரியா தமிழரசு? சரி சரிப்பா, பாட்டு ஒன்று கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிப்பா.

இசை மேகம் 100.5 நாளை விளம்பர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் நாளை காலை 8 மணிக்கு வருகிறது. மனதுடராகம் நாளைய நிகழ்ச்சி அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. காலை 9 மணிக்கு வானவில், வானவிலின் நாளைய வண்ணம், உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா, விவாதம் என்ற வானவிலாக. பிற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நாளைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் ராஜம் அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் ரசிக்கலாம் கலக்கல் கேள்வி. 7 மணிக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களோடு வரவிருக்கிறது தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை. 20 தாலாத்தாய் வரும் கொடை தென்றல் 9 மணிக்கு நாளை உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு வரும் நினைவே சுகம், நாளைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை. அவையாவும் நம் கோடை பண்பலை 100.5 நாளை உங்களுக்கு வழங்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.

0: நேரம் இரவு 8:22 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. சலவடை விளையாட்ட தமிழரசு விளையாண்டு போயிட்டாரு. இப்ப அடுத்ததா பட்டப்படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்ட விளையாடுறதுக்காக இனிப்பில காத்துட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: அர்னிதா.
0: அர்னிதா, விட்டு விட்டு கேக்குது அர்னிதா, கொஞ்சம் இனிப்பு கிடைக்கிற இடத்துல வந்துருங்க. சரி அர்னிதா, உங்களுக்கான விளையாட்டு வந்து பட்டும் படாமலும். தலைப்பு சொல்லிடலாமா? வாழை மரம். சரி, என்னமா?
1: தண்டு.
0: அதான் உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குது.
1: தண்டு.
0: சரி, தண்டு இருக்கும். இலையை பயன்படுத்தலாம். சரி, சாப்பிடுறதுக்கு.
1: பூவை பயன்படுத்தலாம்,
0: சமைச்சு சாப்பிடுறதுக்கு. அப்புறம்
1: இந்த பழங்கள்லாம்
0: பூஜைக்காக பழங்களை பயன்படுத்துவாங்க. அப்புறம்
1: பழம்
0: கிடைக்கும். அவ்வளவுதான் தெரியுது. சரி, இந்த வாழை இலையில சாப்பிடணும். தெரிஞ்சது இவ்வளவுதானா? இதுக்கு 79 பெயர்கள் இருக்கா இந்த வாழை மரத்துக்கு பழத்துக்கு. அங்குசம், அசோகம், பூவன், செவந்த, செய்களி, துளிவன், மொந்தம், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் வந்து இந்த மோசை அப்படிங்கிற பெயரில் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து இந்த வாழையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்களாம். இதோட பூர்வீகம் வந்து இந்தியா, நம்ம தமிழகம் தான் அப்படின்னு சொல்லலாம். இலையில சாப்பிடணும், இலையில சாப்பிடணும்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு இலையில சாப்பிட பிடிக்குமா? பொதுவாக விருந்துனாவே என்ன பண்ணுவோம், ரொம்ப பிடிக்கும்ல. அதில் வந்து மெக்னீஷியம், இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கான். இந்த அதில் போட்டால் மட்டும் ஒரு சுவை வருது அப்படின்னு சொன்னால், பால் பீனால் அப்படிங்கிற அதுதான் வந்து உணவோட சுவையை வந்து கூட்டி தருதான் இந்த வாழையிலையில சாப்பிடும்போது. அதே மாதிரி தண்டு சாப்பிடணும், பொதுவாக அந்த கல்லடைப்பு இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், உப்பை, நம்ம உடம்புல இருக்கிற உப்பை வெளியேற்றுறதுல இந்த

வாழை தண்டு வந்து அவ்வளவு நல்லது. ரொம்ப சாப்பிடுவீங்களா? ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பருப்பு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்ல, பாசி பருப்பு போட்டு தண்டை போட்டு. அப்படி பொரியல வாரத்தில் ஒரு 3 நாள் சேர்க்கணும், வாரத்தில் 3 நாளாவது அதை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பழம் அதிக கலோரி வந்து நம்ம வாழைப்பழத்தில் இருக்காங்க. சில பிள்ளைங்க பாருங்க வாழைப்பழம் சாப்பிடவே மாட்டாங்க. என்னம்மா பூவும் சாப்பிடுவீங்க? அந்த பூவை நிறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களே, தசைகளை வந்து அப்படியே உறுதிப்படுத்துமா, அப்படியே மல்யுத்த வீராங்கனை மாதிரி ஆயிடலாம் நம்மளும். அதில் ஏகப்பட்ட சத்து, மெக்னீசியம்.

0: வடை செஞ்சு அம்மாட்ட சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி காயிலையும்
1: அவங்க
0: நிறைய சத்து
1: அம்மா
0: இருக்கு.
1: செஞ்சு தருவாங்க.
0: செஞ்சு தருவாங்களா பார்த்தீங்களா, அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது வாழைப்பூ பற்றிலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தாய்மார்கள்லாம் அதில் அந்த நரம்பு எடுக்கணும், அதில் அந்த குடல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை யாரா அதெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஒரு நேரம் ஒதுக்கி அதை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அம்படி நல்லது. அதுலேயும் நைட்டில் அந்த பூவை ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியை குடித்தோம்னா அல்சர் புண்ணுலாம் இருக்குல்லையே அந்த வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மங்களகரமான ஒரு விசேஷம் வச்சா என்ன பண்ணுவோம், என்ன கட்டுவாங்க அந்த பந்தல்ல? வாழை மரத்தை தான் கட்டுவாங்க, பார்த்துருக்கோம்ல. வாழையடி வாழையா நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தண்டை வச்சாவே, ஒரு மாலை மரத்தை வச்சாவே தொடர்ந்து அது பூரா பக்கத்தில் ஃபுல்லாக இது இது மடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாழை, அடுத்த ஒரு வாழைன்னு அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். அவ்வளோ பெரிய வாழை. உங்கள் வீட்டில் வாழை மரம் வச்சுருக்கீங்களா அர்னிதா? இருக்கா? சரி தங்க, சரி சரி சரி, நல்லா சாப்பிடுங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கங்க. நன்றிம்மா, ரொம்ப அருமையாக விளையாண்டிங்க, இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாடல் ஒன்று கேட்கலாமா?
1: கண்டிப்பா.
0: நன்றிம்மா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் 8:34 நிமிடம். இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. ரெண்டு விளையாட்டுகளோட நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. ஒன்னு சலவடை, இன்னொன்னு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். சரி, அர்ணிதா வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாண்டாங்க. அடுத்ததா சலவடை விளையாட்டை விளையாடுறதுக்காக இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க
4: முனியப்பன்?
3: ஈசனத்தம் எந்த மாவட்டத்துல இருக்கு? கரூர் மாவட்டத்துல இருக்கிற ஈசனத்தில இருந்து முனியப்பன் பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்கப்பா?
4: 4வது
3: படிக்கிறீங்களா? உங்க பள்ளிக்கூடத்தோட பேர் என்ன? அப்படியா? சரி சரி, அக்கா கிட்டதா பேசுறீங்க. எந்த பதட்டமும் வேணா. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? இன்னொரு அக்கா, ரெண்டு அக்கா இருக்காங்களா? நீங்க ஒரு தம்பியா, செல்ல தம்பியா? சரி சரி, சரி தங்க. இப்ப நம்ம விளையாடலாமா? பழமொழி வந்து அக்கா மாத்தி சொல்லுவேன், நீங்க சரியா கண்டுபிடிக்கணும், அதுதான் விளையாட்டு. சரியா? வயது 100, தின்றால் நொறுங்க. வயது 100, தின்றால் நொறுங்க. இதுதான் உங்களுக்கான பழமொழி. எங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம்.
4: என்னது
3: நொறுங்க தின்

0: அதுக்கப்புறம் என்னது? ஓ, 100 வயது! சார், அருமையா கண்டுபிடிச்சிங்களே முனியப்பன். நொறுங்க தின்றால் 100 வயது. நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? நீங்க அப்படிதான் சாப்பிடுவீங்களா? சரி, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு ஏப்பா சொல்றாங்க? எதனால அப்படி சொல்றாங்க? என்னப்பா? நல்லா சாப்பிட்டா
1: சத்து,
0: நல்லா சாப்பிட்டா சத்து வருமா? நீங்க போனை அங்கிட்டு இங்கிட்டு வச்சுட்டு பேசுறதுனால பாதி கேக்குது பாதி கேக்கல. சரி, இருந்தாலும் அக்கா சொல்றேன். பொதுவா நம்ம வேக வேகமா சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணும்? மெதுவா நல்லா கடிச்சு சாப்பிடணும் எதுவா இருந்தாலுமே. இப்போ நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உமிழ்நீர் நம்ம வாயில இருக்கும் இல்லையா, அந்த உமிழ்நீரோட கலந்து நல்லா மென்னு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஈஸியா செரிமானம் ஆயிடுமா. அதே மாதிரி அவசரப்படாம நம்ம நின்று நிதானமா அப்படியே சமையலை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயிற்றுல உப்பு வர்றது, இந்த வாயு தொல்லை வர்றது, இதெல்லாம் வராதான். அதே மாதிரி ஜீரணம் வந்து செரிமானமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம நீண்ட காலம் வாழலாமா. அதனாலதான் நொறுங்க தின்றால், நல்லா மென்னு சாப்பிட்டோம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம்னா 100 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது, செல்லு பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது, பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது, நல்லா மென்னு சாப்பிடணும். சரியா தங்கம்? நீங்கள் அப்படி தானே சாப்பிடுவீங்க? இல்லை இல்லை, இனிமேல் சாப்பிடுவீங்களா? அப்படி சாப்பிடவே மாட்டீங்களா? ஆ, மெதுவாக சாப்பிடணும். சரியா, நீங்கள் அக்காவுக்கு சொல்லுங்கள், அக்கா இப்படிலாம் சாப்பிடணுக்கா சொன்னாங்கக்கா, எப்பம்பளை சொன்னாங்கக்கா, அதனால கேளுங்கக்கா, நல்லதுக்கா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். அடுத்த முறை கேட்கும்போது இந்த பதிலை நீங்கள் சொல்லணும், நீங்களா சொல்லணும். சரியா? சரிங்க தங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை உங்களோட நாங்கள் பேசுனதுக்கு. தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க, இதே மாதிரி நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கங்க. சரியா? நன்றி. பாட்டு கேட்கலாமா?
1: நன்றிங்க.
0: நன்றிப்பா. நன்றி நன்றி. கேட்கலாம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: 44 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. கரூர்ல இருந்து முனியப்பன் வந்து ரொம்ப அருமையா வந்து சொலவடை விளையாட்டை விளையாண்டுட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்ததா இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக. வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம், நான் பேசுறது கேக்குதா?
1: கேக்குதுங்க மேம்.
0: பேச சொல்லுங்க.
1: ட்ரெண்டிங்ல இருக்கீங்க
0: அந்த படிப்புல. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ட்ரெண்டிங் தான். அப்போ நான் உங்களுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கேட்க போகிறேன்.
1: சொல்லுங்க மேம்.
0: பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, தஞ்சை பெரிய கோயில், அதை பற்றின விஷயங்களை பூரா இப்போ நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம். நீங்கள் போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன்.
0: அப்போ நல்லா சொல்லிடுவீங்க.
1: தஞ்சை பெரிய கோயில்
0: மறுபடியும் சொல்லக்கூடாது, கோயில் மட்டுமாவது சொல்லலாம். சரி, தஞ்சாவூர்ல இருக்கு. அப்புறம் முதலாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. சிவன் கோவில்.
1: நிறைய
0: கட்டிடக்கலைக்கான சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோவில் சொல்லலாம். அருமை.
1: அப்புறம் வந்து ரொம்ப

0: வாய்ப்பு ரொம்ப கம்மி அது மாதிரி உருவாக்கணும்னா.
1: அப்புறம்
0: உலக பாரம்பரிய சின்னமா வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக கூட வந்து 2010 வந்து 1000 ஆண்டுகள் அந்த கோவிலை கட்டி 1000 ஆண்டுகள் நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம விழாவே கொண்டாடணும். சிறப்பு முதல் கல்வெட்டுலயே வந்து சொல்லிருப்பாங்க. இது பொதுவா நன்கொடையா கொடுத்தவங்களுக்குலாம் இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காலத்துல எப்படி தெரியுமா, நாம் கொடுத்தனவும் நம் மக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க அப்படின்னு சொல்லி முதல் கல்வெட்டுலயே வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. இன்னும் போட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோயில கட்டி முடிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்னு தமிழ் பற்று, மன்னனோட தமிழ் பற்று அப்படியே பிரதிபலிக்கும். என்னன்னா சிவலிங்கத்தோட உயரம் வந்து 12 அடி, உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்கத்துக்கும் பீடத்துக்கோட உயரம் வந்து 18 அடி, மெய்யெழுத்துக்கள் 18, கோயில் கோபுரத்தோட உயரம் வந்து 216 அடி, உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 216. ஆமாம், சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இருக்கிற இடைவெளினா 247 அடி, தமிழ் மொழியோட அந்த எழுத்துக்களோட மொத்த எழுத்துக்கள்னா 247. எப்படி பாருங்க, அப்படி நிஜமாலுமே எனக்கு படிக்கும் போதே புல்லரிச்சிருச்சு. எப்படிலாம் ஒரு பற்றோட இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் மத்திய அரசு வந்து 1954 ஏப்ரல் 1 1000 ரூபாய் நோட்லாம் அப்போ வெளியிட்டுச்சு இல்லையா, அந்த நோட்டில் வந்து தஞ்சை பெரிய கோயிலுடைய தோற்றம் அதில் பதிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா, அதோட நிழல் வந்து கீழே படவே படாது. அது புகழ் எப்படி விழாதோ அதே மாதிரி நிழலும் கூட விழாம இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு காயத்ரி, ஏஐ படிச்சுட்டு நம்ம பாரம்பரியத்தை நம்ம தாங்க சொல்லணும், நம்ம பாரம்பரியத்தெல்லாம் வேற யார் சொல்றது, மாறக்கூடாது மறக்கவும் கூடாது. நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம் காயத்ரி உங்களை சந்திச்சதுல, உங்க கூட பேசினதுல. நன்றிமா, பாடல் கேட்கலாம். நன்றிமா நன்றிமா நன்றி.

0: 53 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவா யார் பேச வந்திருக்காங்க கேட்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் தம்பி, யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் காணடி காத்தால் ராஜா அண்ணாமலை நகர் இருந்து எஃப்எம் நேயர் அன்புமணி.
0: அட்டேங்கப்பா, பேர் சொல்றதுல ஒரு நிமிஷம் ஓடி போயிருச்சு அன்புமணி. சரிங்க, இருந்தாலும் நீங்க தானே எஃப்எம் எல்லாம் வாங்கி கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். சரி சரிங்க அன்புமணி, இப்ப சொலவடை விளையாட்டு உங்களுக்காக. நீங்க தான் நிறைவு நேராக வந்திருக்கீங்க, சூப்பரா விளையாண்டுறணும் சரியா?
1: சரிங்கா.
0: விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல்.
1: பிற்பகல் செய்யின் முற்பகல். ஐயோ
0: இருங்க, நல்லா கேட்டுட்டு சொல்லணும். விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல்.
1: பிற்பகல் செய்யும் முற்பகல் விளையும்.
0: போங்க, நீங்க தப்பா சொல்றீங்க.
1: விளையும்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, சொன்னது சரி, ஆனா ஒரு வார்த்தை தப்புங்கிறதுனால அது ஒரு ப்ராவர்பே தப்பா போச்சு. விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல்.
1: புற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்.
0: அம்புடுத்தேன், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். விளக்கம் தெரியுமா அன்புமணிக்கு?
1: அது வந்து
0: நம்ம காலையில ஒரு நல்லது ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, மாலையில நம்மளுக்கு அந்த நல்லதுக்குண்டான பலன் கிடைச்சிரும். அது நல்லது கிடைக்குதோ இல்லையோ, ஆனா காலையில ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னா சாயங்காலம் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு வந்துடும். அதத்தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நம்மளுக்கு நம்ம நல்லது செஞ்சாலும் அது நம்மளுக்கு பின்னாடி கிடைக்கும், நம்ம கெட்டது செஞ்சாலும் அதுவும் பின்னாடி கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்?
1: பொறுமையா இருக்கும்,
0: பொறுமையா இருக்கும், நல்லதே செய்யணும். சரியா? ஆமா, முற்பகல் செய்யின் பிற்பகல். செய்யன்னா என்ன? நம்ம செய்யறது, நம்ம செயல்பாடு என்ன, அதுதான். அதான் சொல்றாங்களே, வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன்

0: திணைய இருப்பான். நம்ம என்ன செய்யறோமோ என்ன போல் வாழ்க்கை.
1: அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாத்த நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்.
0: முன்னேற்றம் வரும். ரொம்ப அருமையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு. ரொம்ப அருமையா வந்தாங்க, புதுசா வந்தாங்க, ரொம்ப அருமையாவும் விளையாண்டாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதனால எனக்கு இணைப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நாளைக்கும் இளமை பேசுகிறது இதே நேரத்துக்கு 8 மணிக்கு வரும். நாளை 2 விளையாட்டுக்கள் வந்து பஞ்சதந்திரம் தை தை தத்தை. நாட்டின் எதிர்கால தூண்களோடு இன்பமாய் உரையாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமையை பேசுகிறது. மீண்டும் நினைவே சுகத்தில் சந்திப்போம். அதுவரை ஒரு பெற்றோரின் நல்ல முன் உதாரணம் 1000 அறிவுரைகளுக்கு காட்டிலும் வலிமையானது என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

இனி இரவின் மடியில் நிலவின் பிடியில் இதயத்தையும் இசையையும் ஒன்றிணைக்க வருகிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். வரும் நேரம் இரவு 9 மணி.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை. இன்றைய தென்றல் யாரோடு? திரையில் தோன்றுவதற்கு முன்பாகவே திரைக்கு பின் பல அசாத்தியமான சாதனைகளை செய்த இயக்குனர், நடிகர் வசனகர்த்தா, திரை

கதை எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட கலைஞன் மணிவண்ணன் அவர்களுடைய திரையுலக பயணத்தோடு தான் இன்றைய கொடைத்தென்றல். அவருக்கு இன்று 73வது பிறந்த தினம். வெறும் நடிகராக மட்டுமே மணிவண்ணன் அவர்களை தெரிந்தவர்கள் அவர் கதைவசனம் எழுதிய இயக்கிய திரைப்படங்களின் பெயர்களை கேட்டு ஆச்சரியப்பட்டு போன அனுபவங்கள் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகும் திரைப்படங்களில் இவர் நடிக்காத திரைப்படங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஒரு நடிகராக இத்தனை படங்களில் நடிப்பதே அசாத்தியமானது என்றால் ஒரு இயக்குனராக அவரது வேகமும் உழைப்பும் வியக்க வைக்கும் வகையிலானது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய அவருடைய பிறந்த நாளில் அவருடைய திரையுலக வாழ்க்கையோடும் அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களோடும் இது கோடை பண்பலையின் கொடைத்தென்றல்.

இயக்குனர் மணிவண்ணன். கோவையை அடுத்த சூலூரில் ஆர். சுப்பிரமணியம் மரகதம் தம்பதிகளுக்கு 1973 ஜூலை மாதம் இதே நாளில் பிறந்தவர்தான் மணிவண்ணன் அவர்கள். தாயார் மரகதம் அவர்கள் சூலூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். தந்தையார் ஆர். சுப்பிரமணியம் அவர்கள் அரிசி வியாபாரியாக இருந்தவர். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் மணிவண்ணன் ராஜகோபால். ஆனால் திரையில் நிலைத்தது மணிவண்ணன். மணிவண்ணன் அவர்களின் துணைவியார் செங்கமலம். பிள்ளைகள் ரகுவண்ணன், ஜோதி. மணிவண்ணன் அவர்கள் தனது தொடக்க கல்வியை சூலூர் அரசு பள்ளியிலும் பட்டய படிப்பை கோவை அரசு கலைக்கல்லூரியிலும் படித்தவர். கல்லூரி காலத்திலேயே நடிகர் சத்யராஜ் அவர்களும் மணிவண்ணன் அவர்களும் நண்பர்கள். முதுகலை படிப்பில் மணிவண்ணன் அவர்கள் வரலாறு பாடத்தை படிக்க விரும்பியிருக்கிறார். ஆனால் சத்யராஜ் அவர்கள் அவரை ஆங்கில இலக்கியத்தை படிக்க சொல்லியிருந்திருக்கின்றார். ஆங்கிலம் படிப்பதற்கு சிரமப்பட்டே முதுகலை படிப்பை மணிவண்ணன் அவர்கள் பாதியிலேயே விட்டுவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கல்லூரியை விட்டு வெளியே வந்த அந்த காலகட்டத்தில்தான் கோவை இயலிசை நாடக மன்றத்தில் நாடகங்களுக்கு கதை எழுத, நாடகங்கள் அமைக்க சென்றிருக்கிறார் மணிவண்ணன் அவர்கள். கலை அவரை தன் பக்கத்தில் இழுத்து கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான், அதாவது 1978 பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் வெளியானது. அந்த படம்தான் மணிவண்ணன் அவர்கள் ரயிலேறி சென்னைக்கு செல்லவும் காரணமாக இருந்திருக்கிறது. என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக மணிவண்ணன் அவர்கள் இயக்கிய திரைப்படத்திலிருந்து இன்னொரு பாடல்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நடிகர் சத்யராஜ்.
4: இப்ப பாளையமுடர் ராஜாக்கள் பண்ணிட்டு இருக்கலையே, விடுஞ்சா கல்யாணம் திருப்பூர் மணி என்ன, அந்த படத்துக்கு டைட்டில் அது இல்லை, திருப்பூர் மணின்னு கிட்ட அட்வான்ஸ் வாங்கியாச்சு. கதையும் இல்லை ஒன்றும் இல்லை, அட்வான்ஸ் வாங்கி போட்டாச்சு. போட்டோன்னே அடுத்த வாரம் எப்போ ஷூட்டிங் வச்சுக்கலான்ட்டார். அடுத்த வாரம்ட்டார் கதை இல்லை ஒன்றும் இல்லை. அவர் என்ன அறிகிறாரு, ராஜு கதை ரெடி ஆயிடுச்சா, கதை ரெடி ஆயிடுச்சா? நான் மனைவியோட தலைவரை கதை ரெடி ஆயிடுச்சேன்னு கேட்டார். ஏங்க வந்தால் சொல்லாமியாங்க இருப்பா, என்னமோ நம்ம ஓசியில் டைரக்ட் பண்ணுற மாதிரி காசை வாங்கியாச்சு, காசை வாங்கிட்டு நம்ம நியாயம் பேசுகிறோம். ஏங்க கதை இருந்தால் சொல்ல மாட்டோமா? நீங்கள் சொல்லுங்கள் அண்ணங்கிட்ட, அதெல்லாம் வந்துருன்னு சொல்லுங்கள். இல்லை அடுத்த வாரம் ஷூட்டு அதெல்லாம் வரும்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன புக் பண்ணுறது? சுஜாதாமா இது வரைக்கும் நம்ம டைரக்ஷன் நடிச்சது சுஜாதாமா போட்டு, பெரிய ஒரு குடும்ப தலைவியாக நடித்து அப்படி ஒரு இமேஜ் வைக்கிறாங்க சுஜாதாமா. என்ன கதை பண்ணலாம்? சுஜாதாமா ஒரு கொலை பண்ண வச்சு எப்படி இருக்குங்க, ஒரு வாரம் ஷூட்டிங்கு. சரி தலைவர், நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, அதுக்கு என்ன கதை இருக்குதுங்க? சரி நாளைக்கு நானும் நீங்கள் நம்ம கலையெல்லாம் வந்து அப்படியே விஜிபி பக்கம் போவோம். அப்படியே ஏதாச்சும் ஒன்று யோசிப்போம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யோசித்த யோசனை வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு போனால், உண்மையிலேயே மத்தியானம் லஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப் ரெடி, லஞ்சு முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே செகண்ட் ஹாஃப் ரெடி. மணிவண்ணங்கிட்ட திருப்பூர் மணிக்கிட்ட, அண்ணா கதை ரெடிங்கண்ணா என்னென்ன, டப்பட்டப்பன் அவுட்லைன் சொன்னார், டைட்டில் நின்னார், விடிஞ்சா கல்யாணம், விடிஞ்சா கல்யாணம், அதுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே 1008 சிக்கல். ஏன்னா அந்த ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு கொலை பண்ணிக்கிறாங்க, அந்த கொலையை கண்டுபிடிக்க வர சிஐடி ஆஃபீஸர் வந்து மணமகன், அந்த ஏற்கனவே அந்த கொலையை பண்ண ஒரிஜினல் கொலைக்காரன் நான், நான் பிளாக்மெயில் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறேன். இப்படிங்க அது கடலை பண்ணி பெரிய சக்ஸஸ்ஸு. பாளையமான ரோஜாக்கள் சாந்தி தியேட்டரில் ரிலீஸு, விடுஞ்சா கல்யாண தேவி பேரடைச்சல் ரிலீஸு, ரெண்டு படம் 100 நாள்.

நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களது 73வது பிறந்த தினம் இன்று. கொண்டாடி கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றாவை. பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு படிப்பில் கவனம் செலுத்தினாலும் மணிவண்ணன் அவர்களுக்குள் ஒரு கலா ரசிகன் இருந்திருக்க வேண்டும். அந்த கலா ரசனைதான் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தை பார்த்த அவரை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. திரைப்படம் தந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் இருந்த மணிவண்ணன் அவர்கள் மனம் கொட்டி தீர்க்க நினைத்த விஷயங்களையெல்லாம் விமர்சனமாக எழுத தொடங்கியிருந்திருக்கின்றார். அவர் முழுவதுமாக எழுதி முடித்த போது அந்த விமர்சனம் தாங்கியிருந்த பக்கங்கள் 90. கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்கான அந்த 90 பக்க விமர்சனத்தை பாரதி ராஜா அவர்களுக்கு அனுப்பி வைத்திருந்திருக்கின்றார். விமர்சனத்தின் தரத்தை பார்த்தால் தெரிந்துவிடாதா? இது ஒரு கலைஞனின் விமர்சனம், இது ஒரு பிதற்றல்காரனின் விமர்சனம் என்பது 90 பக்கங்களையும் படித்து முடித்த பாரதி ராஜா அவர்கள் மணிவண்ணன் அவர்களுக்கு பதில் கடிதம் எழுதியிருந்திருக்கின்றார். அந்த கடிதத்தில் இருந்தது இதுதான்: நீங்கள் திரைப்பட துறையில் பணியாற்ற விரும்பினால் என்னை வந்து பாருங்கள் என்று. மணிவண்ணன் அவர்கள் என்ன செய்தார் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக அவர் இயக்கிய திரைப்படத்திலிருந்து இன்னொரு பாடல்.

0: இயக்குனர் விக்ரமன்
1: கிட்ட போயிட்டு, சார் எதுக்கு சார் என்ன சார், எல்லாரும் முன்னாடி சொன்னேன், என்ன ஏன் சார் சார் சார்னு கூப்பிடுங்க, நான் உங்கள் அசிஸ்டண்ட் சார், நீ வா போன்னு கூப்பிடுங்க சார், நல்லா இருப்பீங்க சார் சார்னு கூப்பிடாதீங்க சார், என்னை அந்நியப்படுத்தாதீங்க சார் அப்படின்னு. அவர் இல்லை, இங்கே நீ டைரக்டரு, உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் எல்லோரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணார். ரொம்ப தலை சிறந்த ஒரு டைரக்டர் அவர். திறமைகள் வந்து வெளியில் பெருசாக தெரியாமல் போயிடுச்சு. அவர்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ் ஆர்கே செல்லுமணி எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், சுந்தர்சி எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், அவர் ஒரு தலை சிறந்த டைரக்டர். ஆனால் தன்னுடைய முழு திறமையை அவர் சினிமாவில் காட்டவே இல்லை எந்த படத்துலையுமே.
0: நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களின் 73வது பிறந்த தினம் இன்று. அவரது திரையுலக வாழ்க்கையோடும் அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களோடும் இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றவனை. ஒரு கலா ரசிகனுக்கு ஒரு இயக்குனர் இமயத்திடமிருந்து அழைப்பு வந்தால் என்ன நடக்கும்? இயலிசை நாடக மன்றத்தின் மூலமாக தான் நடத்தி வந்த நாடகங்களை விட்டுவிட்டு சென்னைக்கு கிளம்பியிருந்திருக்கின்றார் மணிவண்ணன் அவர்கள். ஆனால் அவர் நினைத்தது போல பாரதி ராஜா அவர்களை உடனடியாக பார்க்க முடியவில்லை, ஊருக்கும் போக முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் KRG திரைப்பட கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்திருக்கின்றார் மணிவண்ணன். அதே சமயத்தில் தன்னுடைய சிகப்பு ரோஜாக்கள் பட வேலைகளை KRG திரைப்பட நிறுவனத்தில் தொடங்கியிருந்திருந்திருக்கின்றார் பாரதி ராஜா அவர்கள். அந்த படத்திற்கான புரொடக்ஷன் மேனேஜராக நியமிக்கப்பட்டவர் மணிவண்ணன் அவர்கள். புரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றி கொண்டே பாரதி ராஜா அவர்களிடம் பேச முயற்சி செய்திருந்திருக்கின்றார் மணிவண்ணன். அதே நேரத்தில் இயக்குனர் மனோபாலா அவர்களும் இயக்குனர் ரங்கராஜன் அவர்களும் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனர்களாக சேர, இந்த சூழ்நிலையில் நம்மையும் சேர்த்து கொள்வாரா என்ற சந்தேகத்தில் தான் யார் என்பதை சொல்லாமல் வெறும் புரொடக்ஷன் மேனேஜராக மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்திருக்கின்றார் மணிவண்ணன். அடுத்து என்ன நடந்தது தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் அவரது இயக்கத்தில் உருவான திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: அண்டம்.
1: நடிகர், இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர் மனோபாலா.
2: முதல்ல இப்போ என்கிட்ட பழகிற எல்லா இயக்குனரும் பிகாஸ் ஆஃப் மை சீனியாரிட்டிங்கிற ஒரு காரணத்தினால என்ன செய்கிறாங்க, உங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு கிடைக்கிற மரியாதைன்னு நினைக்கிறேன். என்னன்னா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் தெரியாத ஒரு கும்பலில் போயிட்டு நான் ஆலோசனைலாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேஷம் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு வரதோடு நிறுத்திக்கணுங்கிறது என்னுடைய கட்டுப்பாடு. இது எனக்கு சொல்லி கொடுத்ததே மணிவண்ணன் தான். நம்ம போனோமா, வேலையை முடிச்சோமா வந்துடு, நீ எதுக்கு ட்ராலி அங்கே போச்சா, இது என்ன லெஃப்ட் ரைட்டு மாறுது, இந்த டைரக்ஷன் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிக்காத, நம்ம போய் என்ன வேலை நம்மளுக்கு கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி முடியும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ எல்லாம் போறேன்னா, நான் இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன், அவ்வளோதான்.
1: திரைக்கதை எழுத்தாளர், நடிகர், இயக்குனர் மணிவண்ணன் அவர்களது 73வது பிறந்த தினம் இன்று. அவரது திரையுலக வாழ்க்கையோடும் அவரை இயக்கிய படங்களிலிருந்து பாடல்களோடும் இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றாள். பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக வேலை செய்வது 2வது. தான் யார் என்பதையாவது முதலில் சொல்லியாக வேண்டும் என்று தனக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்ட மணிவண்ணன் அவர்கள் பாரதி ராஜாவிடம் தான் யார் என்பதை சொல்லியிருந்திருக்கின்றார். ஏன் இவ்வளவு நாள்களாக சொல்லவில்லை என்று பதறிப்போயிருந்திருக்கின்றார் பாரதி ராஜா அவர்கள். மறுநாளே தன் படப்பிடிப்பில் மணிவண்ணன் அவர்களை சேர்த்து கொண்டிருந்திருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் மணிவண்ணன் அவர்கள் பாரதி ராஜாவிடம் ஒரு கதை சொல்ல அது பாரதி ராஜா அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பாரதி ராஜா அவர்களுக்கு பிடிக்காமல் போன அந்த கதைதான் பின்னாளில், அதாவது 1982 மனோபாலா இயக்கத்தில் வெளியான ஆகாய கங்கை திரைப்படம். அடுத்ததாக மணிவண்ணன் அவர்கள் பாரதி ராஜாவிடம் சொல்லிய கதைதான் நிழல்கள். கதை பாரதி ராஜா அவர்களுக்கு பிடித்து போக நீங்களே வசனம் எழுதி விடுங்கள் என்று சொல்லியிருந்திருக்கின்றார் பாரதி ராஜா. ஆனால் வணிக ரீதியாக அந்த படம் தோல்வியடைய போகிறது என்பது அப்போது அந்த இருவருக்கும் தெரியாது. என்ன நடந்தது? பாரதி ராஜா மணிவண்ணனிடம் என்ன சொன்னார்? மணிவண்ணன் என்ன செய்தார்? தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நடிகர், இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர் சுந்தர் சி.
2: சத்யராஜ் சார் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது அதெல்லாம் இப்பெல்லாம் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. கேமரா ரன் ஆகும், சத்யராஜ் சார் நடிப்பார், பின்னாடிலேருந்து அப்படியே ஜோஸ் ஜோஸ்ட்டு டைலாக் சொல்லுவார், டைலாக் சொல்லுவார், அப்படியே சத்யராஜ் சார் உள்வாங்கிட்டு அது எக்ஸ்பிரஷனோடு நடிச்சிட்ருப்பார். அதெல்லாம் அன்பிலீவபிள். அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டான சீன்லாம், அதெல்லாம் கூட வந்து பார்த்துருக்கேன். இஃப் இன்ஃபேக்ட் அமைதிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த சீன் வரும், அதிலலாம் நான் வந்து டிஸ்கஷன்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ண சீன், அதெல்லாம் வந்து அந்த தேங்காய் பொறுக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லொக்கேஷனில் வந்து அவர் எழுதுனது. எல்லோரும் மாதக்கணக்காக ரூம் போட்டோ டிஸ்கஸ் பண்ணியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ என்னென்ன

0: அவர் இதில் ராமாயணத்தில் அனுமார் சொல்லுவாங்க அவர் பவர் அவருக்கே தெரியாதுன்ட்டு. மணிவண்ண சார்லாம் அந்த மாதிரி அவர் சீரியஸாக அவரோட கிராஃப்ட் எடுத்துட்டதே கிடையாது.
1: தம்பி
2: என்னங்களா
1: அட உன்னைத்தவா ஏனப்பா ஆள் ஆறு ஏழு அடி இருந்துட்டு அரைமுடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா, தப்பு இல்லையா அது?
3: மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்கண்ணா.
1: எங்கிட்டயே நாட்டியம் பேசுறேனே.
3: உண்மையை பேசுறதுக்கு பேரு நாட்டியமாங்கண்ணா.
1: டே மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கோண்ண.
3: அண்ணா குடிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, எனக்கு லட்சியம் இருக்குதுங்க.
1: என்ன
3: பின்னால தெரியுது இல்லைங்க அரமணை,
1: அதுல வேலை சேரணும் பாக்க சொல்லு வேணா சேர்த்து விட.
3: இல்லைங்க அந்த அரமணை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோனுங்க.
1: ஏய் அட பைத்தியக்கார, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பார்த்து வரேன்னு சொல்லி அது ஒரு நியாயம் இருக்கு. சொந்தமாகறானாமா இதெல்லாம் முடியுமாட? உன்னால
3: முடியும்னு நினைச்சங்காட்டித்தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நல்லா சோறு விட்டுக்கிட்டே இருக்கோங்க.
1: சரி இவ்வளவு விவரமா பேசுற, நாய் கரண்ட் மாதிரி பணின்னு போட்டிருக்கேன்.
3: நாய் தானே கரண்டுச்சு.
1: எப்போ
3: காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க,
1: சரி
3: அதை பொறுக்கறதுல எனக்கு நாய் சரியான்னு போட்டீங்க.
1: நாய் ஜெயிச்சிருச்சாக்கே?
3: இல்லைங்க நான் தானே
1: ஜெயிச்சேன்.
3: நாய் கொண்டு போட்டணுங்க.
1: அட பாவியே, நாய போய் கொண்டிருக்கேன் பாரு.
3: நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானு.
1: ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் கொண்டு இருக்கு. ஆமா இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க?
3: எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாலு நாள் நம்மள துரத்தி விட்டுருவாங்க.
4: மணிவண்ணன் அவர்களுடைய 73வது பிறந்த தினத்தோடு இணைந்திருக்கிறது கோடை பண்பலையின் கொடைத்தன்றம். மணிவண்ணன் அவர்களது கதை வசனத்தில் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான நிழல்கள் படம் பாடல்களால் பேசப்பட்டாலும் வைரமுத்து அவர்களுக்கு நல்லதொரு அடையாளத்தை பெற்றுத்தந்தாலும் வணிக ரீதியாக அந்த படம் வெற்றி பெறவில்லை. அது மணிவண்ணன் அவர்களது நம்பிக்கையை உடைத்தது என்று கூட சொல்லலாம். ஆனால் பாரதி ராஜா அவர்கள் மணிவண்ணன் அவர்களை விட்டுவிடவில்லை, இன்னொரு கதை எழுது என்று சொல்லியிருந்திருக்கின்றார். அப்படியாக மணிவண்ணன் அவர்கள் அடுத்து எழுதிய கதைதான் அலைகள் ஓய்வதில்லை. அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான காதல் ஓவியம் படத்திற்கு வசனம் மட்டும் எழுதினார் மணிவண்ணன் அவர்கள். காதல் ஓவியம் படத்திற்காக அவர் எழுதிய வசனங்கள் மணிவண்ணனுக்குள் இருந்த ஒரு கவிஞனையும் அடையாளம் காட்டியது என்றுதான் சொல்ல வேண்டும். காதல் ஓவியம் திரைப்படத்தில் காதலியின் கொலுசு சத்தத்தை கொண்டே அவளை கண்டுபிடித்துவிடும் ஒரு பார்வையற்ற காதலன். ஒருமுறை அவள் கையில் கனமான ஒரு பெரிய அர்ச்சனை தட்டோடு கோவிலுக்குள் நடந்து வருவாள். அப்போது அந்த கோவிலுக்குள் இருந்த அந்த காதலன் பேசுவதாக ஒரு வசனம் எழுதியிருப்பார் மணிவண்ணன் அவர்கள். கேட்போமா?

0: பண்ணி கையில ஏதாவது கனமா வச்சிருக்கியா?
1: அது எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: நீ நடந்து வரப்ப உன் கால் கொலுசு ஜதியில ஒரு சின்ன சிணுங்கல் தெரிஞ்சது.
2: எத்தனை ரசனை மணிவண்ணன் அவர்களுக்குள்! அவரது இயக்கத்தில் உருவான ஒரு பாடல்

அளவுக்கு எலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு

0: நடிகர் இயக்குனர் கரு பழனியப்பன்.
1: இயக்குநர்களில் வந்து திரு மணிவண்ணன் அவர்களை ரொம்ப பிடிக்கும். நான் எப்பொழுதும் நீ யார் போல ஆகணும்னா நான் பழனியப்பன் ஆவதற்கே இந்த பிறப்பு போதாது போல இருக்கே, இதில் ஏன் நான் இன்னொருத்தராக வேறு ஆகணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பொழுதுமே. இல்லை அதெல்லாம் முடியாது, நீ இன்னொருத்தராக தான் ஆகணும் அப்படின்னா நான் மணிவண்ணன் போல ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். காரணம், எனக்கு தெரிந்த சினிமாவில், நான் உலக சினிமா பார்த்து ரொம்ப உள்ளூர் சினிமா பார்த்து வளர்ந்தவன், எனக்கு தெரிந்த சினிமாவில் ஒரு இயக்குனர் என்பவர் பெயர் சொன்னால் அவருடைய படம் இப்படி தான் இருக்கும்னு அனுமானிக்க முடியும். ஒரு ரசிகனால் திரு பாக்கியராஜ் அப்படின்னு பேர் சொன்னால் அவருடைய படம் இப்படி இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். திரு பாலச்சந்தர் அப்படின்னு எப்படி இருக்குன்னு தெரியும். திரு மணிவண்ணன் சொன்னால் மட்டும்தான் அவர் படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. காரணம், எல்லா வகைகளிலும் ஒரு வெற்றி விழா படத்தை இயக்குனர் ஒரே ஒரு இந்திய இயக்குனர் மணிவண்ணன் மட்டும்தான். நீங்கள் குடும்ப படம் சொல்லுங்கள், கோபுரங்கள் சாய்வில் சிலர் ஜூப்ளி, காதல் படம் சொல்லுங்கள், இளமை காலங்கள்

0: சிலர் ஜூப்ளி, அரசியல் படம் சொல்லுங்கள் அமைதிப்படை பாலின ரோஜாக்கள் சிலர் ஜூப்ளி, கிராமத்து படம் சொல்லுங்கள் சின்னத்தம்பி பெரிய தம்பி சிலர் ஜூப்ளி, கதாநாயகனே இல்லாமல் படம் சொல்லுங்கள் முதல் வசனம் சிலர் ஜூப்ளி. இப்படி எல்லா வகையிலையும் ஒரு படம் எடுத்து கடைசி வரையும் நடிகனாக அதிகமாக கொண்டாடப்பட்ட அந்த மனிதன் போல் ஆகணும் ஆசைப்பட்டவனா?
1: நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களது 73வது பிறந்த தினத்தோடு இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். காதல் ஓவியம் திரைப்படத்திற்கு பிறகு மணிவண்ணன் அவர்கள் முதன்முறையாக தனித்து இயக்கிய திரைப்படம் 1982 வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை. படம் மிகப்பெரிய வெற்றியை தரவே அது தெலுங்கு, கன்னடம், இந்தி என 3 மொழிகளில் எடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டிலேயே 3 படங்களை இயக்கினார் மணிவண்ணன் அவர்கள். ஜோதி, வீட்டில ராமன், வெளியில கிருஷ்ணன், இளமை காலங்கள். இளமை காலங்கள் படம் பற்றிய இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியும் இருக்கிறது. இயக்குனர் சிறுமுகை ரவி அவர்கள் இயக்கத்தில் வர இருந்த ஒரு படத்திற்கு இளையராஜா அவர்கள் 7 பாடல்களை தயார் செய்து வைத்திருந்தார். அந்த படம் பாதியிலேயே நின்று போக இளையராஜா அவர்களிடம் தயாராக இருந்த அந்த 7 பாடல்களை வாங்கி கொண்டு வந்து அந்த பாடல்களை கேட்டு அந்த பாடல்களை கேட்கும்போது மனதில் ஓடிய கற்பனை கதைதான் இளமை காலங்கள் திரைப்படமாக உருவானது. ஒருவனுக்குள் ஒரு சிறந்த கலைஞன் இருந்தால் கண்ணில் படும் எந்த காட்சியும் கவிதையாகும். வெறும் இசையும் பாடல் வரிகளும் மட்டுமே ஒரு திரைப்படத்திற்கு கருவாகவும் மாறும்.

நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களது 73வது பிறந்த நாளோடு இணைந்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். ஆயிரத்து 1983 ஆண்டு வெளியான இளமை காலங்கள் படத்தை தொடர்ந்து 100வது நாள் இங்கேயும் ஒரு கங்கை அம்பிகை நேரில் வந்தாள், 24 மணி நேரம், முதல் வசந்தம், பாலைவன ரோஜாக்கள், சின்னத்தம்பி பெரிய தம்பி, ஜல்லிக்கட்டு என தொடர்ந்த திரைப்படங்கள், அமைதி படை, நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ வரை தொடர்ந்தது. ஏறக்குறைய 15 ஆண்டுகளில் 40 படங்களை இயக்கியிருக்கிறார். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லனாக, குணச்சித்திர நடிகராக, நகைச்சுவை நடிகராக வளம் வந்திருக்கிறார். வசனகர்த்தா, திரைக்கதை எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக கலைஞரான இவர் சில படங்களில் பாடவும் செய்திருக்கிறார். 2010 தொடக்கத்திலேயே உடல்நல குறைவு ஏற்பட்டது அவருக்கு. அதன்பின் இதய அறுவை சிகிச்சையும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டிருந்த நிலையில் 2013 ஜூன் 15 நம்மை விட்டு பிரிந்தார். ஆனாலும் அவர் தன் படைப்பின் வழியே விதைத்து சென்ற கருத்துக்கள், சிந்தனைகள் அவர் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும்.

என்ன நேயர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? மணிவண்ணன் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையோடும் திரைப்பட பாடல்களோடும் இணைந்து பயணித்தீர்களா? நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன், ரவிச்சந்திரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். மீண்டும் வீசும் நாளை இரவு 9 மணிக்கு நாளை உயிரில் உறைந்தவையாக. நேரம் 10 மணி, தொடர்வது நினைவே சுகம்.

0: உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே, கொடை தென்றலின் குளுமையில் இதயங்கள் வகிழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்த ஒரு மணி நேரமும் இசை கதமமாக பாடல்களை வழங்க வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு? மலைக்கோட்டையை தலையணையாக கொண்ட மாவட்டம். இதயம் விரும்பும் கொடைக்கானலையும் இயற்கை எழில் கொஞ்சும் சிறு மலையையும் கொண்ட மாவட்டம். கோடிக்கணக்கான நேயர்களின் மனதில் குடிகொண்ட கோடை பண்பலை வானொலி அமைந்துள்ள மாவட்டம். காய்கனி விளைச்சலில் அதிக மவுசையும் மலர் சாகுபடியில் அதீத மகசூலையும் கொண்ட மாவட்டம். பெயரை சொன்னவுடன் உண்ணத் தூண்டும் பிரியாணியையும் சொல்லால் புரிய வைக்கும் வேளாண் வளத்தையும் பூட்டு போடாமல் பூட்டி வைத்திருக்கும் மாவட்டம். ஆம் நேயர்களே, திண்டுக்கல் மாவட்ட நேயர்களைத்தான் அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். வாருங்கள், 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்புக்கு 0 45 42 நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.
2: ஏ

0: அன்பு நேயர்களுக்காக பண்பலை குயில் பாடிக்கொண்டிருக்கும் நேரம் 10:06 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் ஜங்ஷன் ரோடு சட்டநேரிலிருந்து தமிழ்செல்வி முத்தையா.
0: முத்தையா, சொல்லுங்கம்மா தமிழ்செல்வி, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பெருக்கத்தி கலன்ல இருந்து ராதா அழைக்கிறேன். ராதா அழைக்கிறாள்.
0: ராதா அழைக்கிறாள், சரிங்க. கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றிம்மா.

0: இன்பராகம் இசைத்து கொண்டிருக்கும் நேரம் 10:11 இணைந்திருக்கிறோம் நினைவேசகம் நிகழ்ச்சியோடு. இப்போ அடுத்ததா இணைப்புல காத்துட்டு இருக்கிற திண்டுக்கல் மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் புங்கமுத்துருந்து பால்ராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பால்ராஜ், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அபூர்வ சகோதரர் படத்திலிருந்து ராஜா கையை வச்ச சாங் போடுங்க மேடம்.
0: இதோ கேட்கலாங்க. நன்றி.
1: சரிங்க மேடம்.
2: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
3: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
2: கண்ண வரைக்கும் கீது வாய் துடுக்கு,
3: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கும்.
2: புரியாம பேசாதே.

0: தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
2: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தத புடி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்ச ஏண்டாடே அது ராங்க பூடு மடம்.
2: நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
1: போவாதே
3: போவாதே
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்க போனதில்லை.

0: நேரம் 10:17 நினைவே சுகம் நிகழ்ச்சி இன்று திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு 24 24 24 அல்லது 24 24 29 இந்த எண்களில் வரலாம். முன்னிணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கவிதா சம்பத்குமார்.
0: எங்க இருந்து பேசுறீங்க கவிதா?
1: எம்எம் ஸ்ட்ரீட் கொடைக்கானல் இருந்து பேசுறேன்.
0: பக்கத்துல இருந்து தான் பேசுறீங்க? சரிங்க. என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: ஓகே
0: மேம், தேங்க் யூ மாமா. என்ன பாட்டுங்க வேணும் அதை சொல்லவே இல்லை.
1: இரட்டை வால் குருவி படத்துல இருந்து கண்ணன் வந்து பாடுகிறான்.
0: கண்ணன் வந்து பாடுகிறான். கவிதா அம்மா பாடுவாங்களா?
1: கேட்க மட்டும் தான் தெரியும்.
0: பாட தெரியும். எதுக்கு வம்பு? சரி சரி, கேட்கலாமா கவிதா?
1: கேட்கலாமா. ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றிமா.

0: குடும்பத்தில் ராதா வந்தாங்க, அப்புறம் ராஜா வந்தாங்க, அப்புறம் இப்போ கண்ணன் வந்திருக்காங்க. அடுத்ததாக இப்போ யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. 10:23 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் 16 மேடம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் மட்டும்தான் தெரிஞ்சு பத்த எதுவுமே வரலங்க, மறுபடியும் சொல்லுங்க
1: மேடம். திண்டுக்கல் மாவட்டம் 16 ஊர் தும்பலப்பட்டிங்க மேடம்.
0: தும்பலப்பட்டி.
1: ஆமாங்க.
0: சரி, பேர் சொல்லுங்க.
1: காளிமுத்துங்க.
0: காளிமுத்து. சொல்லுங்க காளிமுத்து, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்
1: மேடம்? பைரவி படத்துக்கு இந்த கட்டப்புள்ள பாட்டு வருது, அது போடுங்க மேடம்.
0: சரிங்க, பாட்டு கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க மேடம்.
0: நன்றிங்க. கட்டப்புள்ள

0: 10:27 நினைவேசகம் நிகழ்ச்சிக்காக பாடலை விரும்பி கேட்க இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: நீங்க பேசுறது கேக்குதுங்க.
1: என்ன
0: பாட்டு வேணும்? உங்க பேர் சொல்லுங்க.
1: நினைக்கிறேன்
0: நியூஸ் ஆன் ஏர் வழியா கேட்டுட்டு இருக்கிறதுனால.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு வரவிருக்கிறது வானவில். நாளைய வானவிலின் வண்ணம் உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா? உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா? விவாதம் என்ற வானவிலாக 10:33 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இணைய காத்திருக்கும் திண்டுக்கல் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் திருத்துவார்பட்டியிலிருந்து ரமேஷ் ஜபா.
0: ரமேஷ் ஜபா.
1: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க ரமேஷ், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பாண்டித்துறை படத்துல வந்து ஆனா சொல்லி கொடுத்தா அக்கா பொண்ணு அந்த பாட்டு.
0: ரொம்ப தயக்கத்தோட கேக்குறீங்க, ஏன் பக்கத்துல ஆள் இருக்காங்களா?
1: இல்ல மேடம், அந்த பாட்டுக்கு அதிகமா கேட்டது இல்லையா, மனைவி சொன்னதுனால.
0: ஓ, மனைவிக்காக அந்த பாட்டு.
1: நன்றி மேடம்.
0: சரிங்க, கேட்கலாங்க ரமேஷ். நன்றி.

0: காலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு வரும் மனதோடு ராகத்தில்
1: என்ன
2: தூரத்து சொந்தம்
1: ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா
0: 24 மாவட்டங்களில் இன்னிசை பாடும் உங்கள் கோடை பண்பலை 100.5
1: நான் யாருன்னு என் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது
2: நாளை சந்திக்க இருக்கிறது
3: என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க
0: கொடைக்கானலில் இருந்து
2: ஏறக்குறைய
0: 250 முதல் 350
2: கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
0: நம் தூரத்து சொந்தங்களை
4: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது
2: நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்
0: கன்னியாகுமரி திருவாரூர்
2: நாகப்பட்டினம்
0: பெரம்பலூர்
2: கடலூர்
0: நீலகிரி
2: கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நேயர்கள்
4: என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி
0: தூரத்து சொந்தம் நீங்கள்
2: எப்போதும் உங்கள் பக்கத்தில் நாங்கள்
1: ஆஹாஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டியதான்
0: மனதோடு ராகம்
2: நாளை காலை 8 மணிக்கு
1: ஓடோடி வா ஓடோடி வா ஓடோடி வா
2: தூரத்து சொந்தம்
5: நேரம் 10:40 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு அவர்களுடைய விடுப்ப பாடலை தந்து கொண்டிருக்கிறது சரி இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடியவர் யார் வாங்க வணக்கம்
6: வணக்கம் மேடம்
5: வணக்கம்
6: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டாந்தரம் வட்டம் தும்பலப்பட்டி கிராமத்திலிருந்து முருகேசன் பேசுறோம்
5: சொல்லுங்க முருகேசன் என்ன பாடல் கேட்கலாம்
6: நீங்கள் கேட்ட பாடத்தில் இருந்து வெள்ளை நிலா அந்த பாடல் வேணும்
5: பிள்ளை நிலா பாட்டு
6: ஆமா மேடம்
5: கேக்கலாங்க நன்றி
6: கேக்கலாம்

0: பாசம் நிறைந்த பாடல்களை நேசத்தோடு தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை. 10:45 இணைப்பில காத்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட நேயர், வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கொடைக்கானல் கீழ்புதுகாட்ல இருந்து மயில்மணி ரவி பேசுறேன்
0: மேடம். எப்படி இருக்கீங்க மயில்மணி ரவி?
1: நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: சரிங்க,
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் நிலையத்துல எல்லாருமே.
1: சரிங்க மேடம்.
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு இதய கோயில் படத்துல இருந்து இதயம் ஒரு கோயில் உதயம் ஒரு பாடல் பாடல ஒளிபரப்புங்க மேடம்.
0: அப்படியே பாடிட்டே இருப்பீங்கன்னு பார்த்தோம்.
1: வழிவிடும்
0: வருது, கேக்கலாமா? மயில் மணி ரவி அவர்களே வருதுங்க.

0: நேயர்களின் இதய கோயிலில் இசை தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 10:51 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டனத்தரம் வட்டம் கிருஷ்ணாநல்லூர்லிருந்து காளிமுத்து மேடம்.
0: காளிமுத்து.
1: ஆமாம் மேடம்,
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கோவலம் பார்த்து செவ்வஞ்சி போக கொடுத்து அதன் உண்மகம் பார்த்து பாட போறோம் மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் வருதுங்கய்யா. நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: கோலம் மாதிரி தான் இன்றைய பாடல்களாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 10:56 நிறைவாக வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து? வாங்க, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படத்திலிருந்து
0: சரிங்கய்யா, கேட்கலாங்கய்யா. நன்றி.
1: கண்டிப்பா.

திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் தித்திப்பான கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் சுகப்படுத்த வரும் நாளை இரவு 10 மணிக்கு. நாளைய நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. நேரலையில் நேயர்களை சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறேன் மகேஸ்வரி. 100.5 இரவுக்கு துணையாய் இசையோடு இணைகிறது இரவு சிறகு.

காரிருள் கூட கொஞ்சம் நம்மோடு பேசும். அதுவும் இதய துடிப்பாய் காதல் வரிகளோடு வர்ணம் பூசிக்கொண்டு இசை கொண்டு கோடை பன்மலை 100.5 இடைவிடா இன்னிசை மெட்டுகளோடு இரவு சிறகோடு. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

இசை கொண்டு இதயம் நனைத்ததா இன்றைய இரவு சிறகு? கேட்டு ரசித்த இதயங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே. நம் இனிய கோடை பன்மலையின் உருப்பிலேந்தில் நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேசாய் காகித ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்கு. 8:05 புமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உஷா சன்ஃப்ளவர் ஆயில், சேசாய் காகித ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் வானவில். இன்றைய தலைப்பு உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள், நீங்களா மற்றவர்களா? 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரியின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:35 ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால். தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தாவி பாலா அவர்கள். 12:55 ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டில் இருந்து. 3 மணிக்கு பேசாய் காகித ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் உயிரெழுத்து. மதுரை மாவட்டம் ராஜ்யம் அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். 4 மணிக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை கலக்கல் கேள்வியாக. 4:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி, புமெக்ஸ் பனியங்கள் ஜட்டிகள் டிராயர்கள், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரியின் வண்ணத்துரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை மெட்டுகளோடு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன். 7:55 சேவை செய்திகள். 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. 9:00 கொடைத்தன்றல். 10:00 நினைவு

0: சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக. 11 மணிக்கு இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு இவையாகும் நமது கோடை பண்மலை 100.5 நாளை வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் குரல் எண் 125.

0: போரிடும் கண்களை உடைய இவளின் குணங்களை மறந்தால் தானே என்னால் நினைக்க முடியும். நான் தான் மறந்ததே இல்லையே. குறள் எண் 1125 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: உள்ளுவன் மண் யான் மறப்பின் மறப்பறியேன் உள்ளமர் கண்ணால் குணம்.
0: போரிடும் கண்களை உடைய இவளின் குணங்களை மறந்தால் தானே என்னால் நினைக்க முடியும். நான் தான் மறந்ததே இல்லையே. குறள் எண் 1125 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

புதிய நாள், புதிய சிந்தனை, புதிய முயற்சி. எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இல்லாமல் எதுவாயிருந்தாலும் கடந்து போவோம் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுவோம்னு வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிகளை நமது வளமான அலைவரிசை 100.5 MHz-லும் நியூஸ் ஆன்யர் செயலி மூலமாகவும் கேட்டு மகிழலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஸ்ரவண 10, பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 16ஆம் நாள், 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் அதிகாலை 4:57.

நேரம் காலை 5 மணி. அகிலம் படைத்து அறிவை விதைத்து அன்பை கொடுத்து விண்ணின் ஒளியாய் மண்ணின் கனியாய் கண்ணின் கருவழியாய் எங்கும் நிறைந்த இறைமையின் புகழை இசை பாக்களால் போற்றி புகழ கோடை பண்பலை 100.5 இது அருள் மாலை.

இது உங்கள் கூடை பன்மலை 100.5. நேரம் காலை 5:20. வாழ்வு நன்மை செய்யும் பயணமாக மலர்ந்திட, செயல்களில் அறத்தை நிரப்பி, வார்த்தைகளில் அன்பை பகிர்ந்திட இறைமையின் அருள் வேண்டி இணைந்திருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 அருள் மாலையில்

கேட்கும் முன்பே தேவை அறிந்து, தேடும் முன்பே வழியை காட்டி, தளர்ந்த மனதிற்கு துணி வழிக்கும் இறைமையின் அருளை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 அருள் மாலை.

வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் காலை 5:31. தடைகள் பல வந்தாலும் தளராத மனதை தந்து, துயரங்கள் வந்தாலும் துவழாத நம்பிக்கை தந்து, நாளும் வழி நடத்தும் இறைமையின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.